நேரம் 5:38. நம் மக்களின் நாடி நானும் உங்களை நாடி வரும் கொடை பண்பலையில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அருள் மாலை.

6:25 இருக்கு ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை வழங்கும் ஆலய உலா. 6:30 மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை, புனித அந்தோனியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திண்டுக்கல் வழங்கும் வசந்த விடியல். 6:35 கரூர் தைலாசல் சென்டர் வழங்கும் பூந்தளிர் நேரம். 6:45 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல். காலை 7:00 சுகமான காலை. 7:20 பாட்டும் பதமும். 7:35 புமெக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் டிரையர்களின் தக்குமுக்கு தர்பார். 7:45 பிருத்வி விமன்ஸ் இன்னர்வேர் வழங்கும் இன்று அன்று. காலை 8:00 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம். 8:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீவ்ஸ் என் மனதோடு ராகம் இன்று ஈரோடு மாவட்ட நேயர்களுக்காக. நிகழ்ச்சியில் 8:10 புமெக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். காலை 9:00 உஷா சன்ஃபிளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம் வழங்கும் வானவில். 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், புனித அந்தோனியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திண்டுக்கல் வழங்கும் வானவில். காலை 10:00 சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை வழங்கும் நேற்றைய நிமிடங்கள். 10:50 நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலமறிய. முற்பகல் 11:00 லே கேஃபம் ஏரிச்சாலையிலிருந்து. நண்பகல் 12:00 சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை வழங்கும் மகளிர் நேரம் இன்று ஆட்ட நாயகி. 12:20 வத்தலக்குண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை. 12:30 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவலை மீளவழி. 12:40 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல். பிற்பகல் 1:00 காவிய கானங்கள் அரங்கேறும். தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். 2:00 ஆங்கில செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல். 2:15 பொன்னியின் செல்வங்கள். 2:30 டோல் தமாக்கா தோல். 3:00 உயிரெழுத்து இன்று பாடல்களை தெரிவு செய்து தந்திருக்கிறார் ஈரோடு மாவட்டம் கோகிலா. 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும். 3:40 பாட்டும் பதமும். மாலை 4:00 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம் வழங்கும் வனத்தூரிகையில் பாட்டுக்குள் பதில். 4:30 பூமெக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் டிராயர்கள், மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், புனித அந்தோனியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திண்டுக்கல் வழங்கும் வன்னத்தூரிகையில் பாட்டுக்குள் பதில். மாலை 5:00 இடைக்கால ராகங்களால் இதை நிறைக்க சித்திரச்சவானம். 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸ் என் சித்திரச்சவானம். 5:40 நாவல் நேரம். 5:55 ஆலய தரிசனம். மாலை 6:00 கதம்ப மலர்கள். 6:10 புமெக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை. 6:30 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல். 6:40 பண்ணையும் பசுமையும் வேளாண் சிறப்பு தொடர். இன்று சிறுதானியத்தில் உயர் விளைச்சல் ரகங்கள் மற்றும் புதிய வகை சிறுதானியங்கள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சிறுதானிய பயிர்கள் துறை உதவி பேராசிரியர் முனைவர் குமாரி வினோதனா அவர்கள். 7:00 ஆசையில் ஒரு குக்கு கட்சிவி வழியாக நேயர் விருப்ப பாடல் நேயர்களின் குரலோடு. 7:30 சொந்தபந்தம். 8:00 இளமை பேசுகிறார். 9:00 கொடைத்தன்றல். 10:00 நினைவு சுகம். தொலைபேசி வழி நேரடி நேரலை நிகழ்ச்சி இன்று ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களுக்காக. 11:00 இடைவிட இசையோடு இரவு சிறகு. இவையாவும் கொடை பன்மலையின் 5:00 இன்று நாம் ரசிக்கவிருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள்.

இறைங்கீதங்களால் இதயம் நிறைத்து நிறைவுக்கு வருகிறது அருள்மாலை. மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 5 மணிக்கு. விடைபெறுகின்றேன் மீனா. நன்றி, வணக்கம் நேர்களே. கொடை பன்மலை 5 தொடர்கிறது வசந்த விடியல். முன்னதாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயசார்பு நிலையை அடைவது முக்கியமானது என்று பிரதமர் திரு

0: திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுப்பிக்கப்பட்ட சோம்நாத் ஆலயம் திறக்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் சோம்நாத் அமுத பெருவிழாவில் பிரதமர் இன்று பங்கேற்கிறார். ஜனநாயகத்தின் அடித்தளங்களை வலுப்படுத்துவதில் அரசியல் சாசனமும் நீதித்துறையும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் சாலை கட்டமைப்புகளை மேம்படுத்த உயர் முன்னுரிமை அளித்து மத்திய அரசு செயல்படுவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் நாடு முழுவதும் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சிக்கான கட்டமைப்புகளை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். கோஸ்டாரிக்காவுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பவித்ரா மார்கரிட்டா தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இதில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்க உள்ளனர். சட்டப்பேரவையில் திமுக குழு தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். துணைத் தலைவராக திரு கே என் நேருவும் கொறடாவாக திரு ஏபா வேலுவும் இக்கூட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் ராமநாதபுரம், கன்னியாகுமரி உள்ளிட்ட 4 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோவை வென்றது. இன்று நடைபெறும் போட்டியில் பஞ்சாப் அணி தில்லியை எதிர்கொள்கிறது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டி காந்தி நகரில் இன்று தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி சென்னை அணியை வென்றது. செய்தி சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கொடை பண்பலை 100.5 MHz.

இறைவனை இசையால் துதிக்க கொடை பண்பலை நூற்புலை ஐந்தில் இது வசந்த விடியல். வணக்கம் நேர்களே,

0: நிகழ்ச்சியின் தொடக்கமாக
1: பொதுமறை பொலிவு அதிகாரம் நல்குறவு குரல் எண் 1044.

0: நல்ல குடியில் பிறந்தவர்கள் கூட நல்ல வார்த்தைகள் பேசாத கொடுமையை வறுமை கொண்டு வந்து சேர்க்கும். குறள் எண் 1044 அதிகாரம் நல்குறவு.
1: இற்பிறந்தார் கண்ணேயும் இன்மை இழிவந்த சொற்பிறக்கும் சோர்வு தரும்.
0: நல்ல குடியில் பிறந்தவர்கள் கூட நல்ல வார்த்தைகள் பேசாத கொடுமையை வறுமை கொண்டு வந்து சேர்க்கும். குறள் எண் 1044 அதிகாரம் நல்குறவு.

0: நேரம் காலை 6:10.
1: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாமணி மதுரை.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாமணி மதுரை.

பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜை பார்த்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள்.

0: நிர்வாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மஹிந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 7382812345 ஆர் விசிட் www.mahindra.org.
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
3: ஹாய், ஹலோ எவ்ரிவன், நான் பிரீத்தி, நர்சிங் காலேஜ்ல தேர்ட் இயர்.
4: நான் செகண்ட் இயர்.
5: நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன்.
3: எங்களை போலவே 2026ல நீங்க நர்சிங் படிக்க விரும்புறீங்களா?
4: டொனேஷன் இல்லாம அட்மிஷன் தர காலேஜ் மதுரை மாவட்டம் கிட்ட இருக்கிற நம்ம பிரீத்தி நர்சிங் காலேஜ் தான்.
3: எங்க காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் மூலியமாவும் சேரலாம், கவுன்சிலிங் மூலியமாவும் சேரலாம். எங்க காலேஜோட கவுன்சிலிங் கோடு 1010.
4: தரமான கல்வி மற்றும் உடனடி வேலை வாய்ப்பு எல்லாம் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல சிறப்பு அம்சம்.
5: சோ நீங்களும் பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங்ல ஜாயின் பண்ணுங்க.
6: திண்டுக்கல்லில் நாக்கி அங்கீகாரம் பெற்ற புனித அந்தோனியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
7: 2026-27 ஆண்டிற்கான யுஜி மற்றும் பிஜி படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
6: பிஜி பிரிவில் எம்ஏ தமிழ், இங்கிலீஷ், எம்காம், எம்காம் சிஏ, எம்எஸ்சி மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கெமிஸ்ட்ரி மற்றும் ஏஐசிடி அங்கீகாரம் பெற்ற எம்பிஏ அண்ட் எம்சிஏ பாடப்பிரிவுகளுக்கும் சேர்க்கை நடைபெறுகிறது. சென்ட் ஆண்டனிஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் ஃபார் விமன், தாமரைப்பாடி, திண்டுக்கல்.
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் தரமான கல்வி, இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதியுடன் ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன் நடைபெறுகிறது. விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.
8: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர்
9: சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாமணி, மதுரை.
10: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாமணி, மதுரை.
11: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
12: மதுரை மக்களே, உங்களுக்கு கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கா?
13: இப்பவே பிரீத்தி மருத்துவமனை வாங்க. அங்க நடக்கிற இலவச மருத்துவ முகாம்ல டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை கவுன்சிலிங், நீரிழிவு நோய் மற்றும் உயர் ரத்த அழுத்தம் மூலம் வர சிறுநீரக பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் சிறப்பு மருத்துவர் ஆலோசனை மற்றும் பல பரிசோதனைகள் இலவசமா பண்றாங்க.
12: May 8, 9, 10 மற்றும் 15, 16, 17 வெள்ளி, சனி, ஞாயிறு மட்டும்தான். இடம் பிரீத்தி மருத்துவமனை, உத்தங்குடி, மதுரை.
13: கால் 8220782333.
8: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர்
9: சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாமணி, மதுரை.
10: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாமணி, மதுரை.

கோடை பண்பலை 100.5 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா. வழங்குவோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை, இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

0: ஏசி ஃபேன் ஏர் கூலர்னாலே நம்ம ஊர் ஃபேமஸ் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகம் எங்கும்.
1: கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி கோயிலை தரிசிக்கலாம் என்று

கன்னியாகுமரி திருத்தலத்தில் அன்னை எழுந்தருளிய வரலாறு என்ன? கன்னியாகுமரியிலிருந்து 5 மைல் தொலைவில் உள்ளது சுசீந்திரம் என்ற திருத்தலம். இங்கே கோயில் கொண்டிருக்கும் தானுமாலையின் கன்னியாகுமரியில் அருந்தவம் ஏற்றிக் கொண்டிருக்கும் பகவதியின் பேரழகில் மயங்கி அவளை திருமணம் செய்து கொள்ள முனைந்தார். அவருடைய விருப்பத்தை அறிந்த தேவர்கள் திடுக்கிட்டார்கள். அதனால் அசுரரை அழிப்பதற்காக மேற்கொண்டிருக்கும் அன்னையின் தவம் பாதிக்கப்படுமே. அவர்கள் நாரதரின் உதவியை நாடினார்கள். அவர் தாம் ஒரு திட்டம் வகுத்திருப்பதாகவும் அதன் மூலம் அந்த திருமணத்தை நிறுத்துவதாகவும் வாக்களித்தார். தானுமாலையனை அழைத்து வணங்கி நின்றார் நாரதர். அன்னையை மனம் புரிவதனால் அவர் 2 நிபந்தனைகளை நிறைவேற்ற வேண்டியிருக்கும் என்று குறிப்பிட்டார். அதாவது, கண்ணில்லா தேங்காய், காம்பில்லா மாங்காய், நரம்பில்லா வெற்றிலை, கணு இல்லா கரும்பு,

இதழில்லா மலர் ஆகியவற்றை திருமணத்துக்கான மாப்பிள்ளை வீட்டு சீதனமாக அவர் அனுப்பி வைக்க வேண்டும். இரண்டாவது, சூரிய உதய நேரத்திற்கு முன்னாலேயே திருமண முகூர்த்தம் அமைவதால் அதற்கு ஒரு நாழிகைக்கு முன்னதாகவே அவர் மணமேடைக்கு வந்துவிட வேண்டும். இயற்கைக்கு முரணான சீதன பொருட்கள் மற்றும் சூரியோதத்துக்கு முன்னால் திருமணம் என்ற வித்தியாசமான நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டார் தானுமாலையன். அவருக்காக இயற்கையும் வளைந்து கொடுத்தது. ஆம், கோரப்பட்ட சீதன பொருட்களை மனமோந்து தந்து அவற்றை வண்டியில் ஏற்றி அனுப்பி வைத்தார் தானுமாலையன். முகூர்த்த நாளன்று தன் பயணத்தை நள்ளிரவிலேயே மேற்கொண்டார். அவர் புறப்பட்டு விட்டதை அறிந்த நாரதர் அவர் குமரி தலத்துக்கு வருவதற்கு கொஞ்சம் முன்னால் சேவல் கூவுவது போல குரல் கொடுத்தார். அதை கேட்டு திடுக்கிட்டார் தானுமாலையன். சேவல் குரல் கேட்கிறது என்றால் அது பொழுது விடியும் நேரமல்லவா என்று பதைப்பதைத்தார். சூரிய உதயத்துக்கு ஒரு நாளிகைக்கு முன்னதாகவே தான் மணமேடைக்கு போக முடியாதே, இதையும் மீறி சென்றால் தனக்கு அவமானமாக முடியுமே என்று யோசித்தார். தயங்கினார். திருமணம் வேண்டாம் என்று முடிவெடுத்தார். மீண்டும் சுசீந்திரத்துக்கு வந்து நிலை கொண்டார். அவ்வாறு அவர் சேவல் குரல் கேட்ட இடம் இன்று வழுக்குப்பாறை என்று அழைக்கப்படுகிறது. சேவலாக கூவி தானுமாலையனை நாரதர் திரும்பி போக செய்ததை நினைவுறுத்துவது போல அந்த பாறையில் சேவலின் கால் தடமும் தானுமலாயனின் திருவடித்தடமும் பதிந்துள்ளன.

0: தானு மாலையின் திருமணத்திற்கு வர இயலாததால் அன்னை பகவதியின் தவம் இடையூறியின்றி தொடர்ந்தது. அதனால் பராக்கிரமம் பெற்று அவள் அசுரர்களை அழித்தொழித்தாள். இந்த வகையில் நாரதரின் சூழ்ச்சி தேவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நன்மையிலேயே முடிந்தது. கன்னியாகுமரிக்கு கொஞ்சம் மனத்தாங்கள் தான். தானு மயாலன் அனுப்பியிருந்த சீதன பொருட்களை என்ன செய்வது? திருமணமே இல்லை என்றான பிறகு சீதன பொருட்களுக்கு உரிமை கொண்டாட முடியுமா? ஆகவே அவற்றை கடலில் வீசி எறிந்தால் அவை குமரி முனையின் கரையில் பல்வேறு நிறமுள்ள மணல்களாகவும் பல குஞ்சுகளாகவும் இன்றளவும் பரவி கிடக்கின்றன என்கிறது புராணம். கோயிலில் குமரி கிழக்கு நோக்கி நின்ற கோலத்தில் திருக்காட்சி அருள்கிறாள். இழுப்பை பூமாலையை ஒரு திருக்கரத்தில் தரித்து மற்றொரு திருக்கரத்தை தொடை மீது வைத்திருக்கிறாள். இந்த கோயிலில் கிழக்கு நடை எப்போதுமே சாத்தப்பட்டிருக்கும். நவராத்திரி 3 நாட்கள் மற்றும் ஆடி அமாவாசை, வைகாசி விசாகம் ஆகிய 5 நாட்கள் மட்டுமே இந்த வாயிலை திறப்பார்கள். இதன் வழியாக வெளியே வந்து உற்சவர் அம்மன் நகர்வுழா வருவாள். பிறகு கோயிலுக்கு திரும்பும் அன்னைக்கு கிழக்கு நடையிலிருக்கும் கன்னிகா தீர்த்தத்தில் ஆராட்டும் நடக்கும். அடுத்து கிழக்கு நடை வழியாகவே தன் கொழு மண்டபத்துக்கு போய் அமர்வாள் குமரி. இங்கு அமைந்திருக்கும் கன்னி தீர்த்தம் சிறப்பு வாய்ந்தது. இது தவிர கோயிலை சூழ்ந்த கடல் துறையில் 11 தீர்த்தங்கள் உள்ளன. இங்கு நவராத்திரி உற்சவம் பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. முக்கடலும் சங்கமிக்கும் இந்த அற்புத திருத்தலத்தில் பௌர்ணமி நாளில் சூரிய அஸ்தமனமும் சந்திர உதயமும் ஒரே சமயத்தில் நிகழ்வதை காண கண் கோடிதான் வேண்டும். இதுவரை கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி கோயிலை தரிசித்தோம். இன்று
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை நாம் கேட்டோம் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆழய உலா. வழங்கியோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை, இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

0: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம்.
0: சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
0: புனித அந்தோனியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திண்டுக்கல்.
3: ஆண்டனிஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் ஃபார் விமன் தாமரைப்பாடி திண்டுக்கல்.
4: யூஜி மற்றும் பிஜி படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9994098417.
0: வழங்கும் வசந்த விடியல்.

0: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.
0: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: இன்று பிறந்த நாள் காணும் அனைத்து குட்டி செல்வங்களையும் வாழ்த்துகிறது உங்கள் கோடை பண்பலை 100.5 MHz.
1: மழை மொழியில் மனம் நனைய கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.
2: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க் சென்டர்.

0: எனக்கு இந்த நேரத்தில் நம்மளை சந்திக்கிறதுக்காக ஒரு குட்டியோண்டு தம்பி வந்திருக்காரு, அவரை சந்திச்சிருவோம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: உங்க பேர் என்ன?
1: டி தீக்ஷித்.
0: தீக்ஷித், எங்க பல்ல எல்லாம் உள்ளுக்குள்ள ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அவங்களும் வளர்ந்துருக்கு. இப்படித்தான் கலாம் எல்லாம் நீங்க வளர்த்து வச்சிருப்பீங்களா உங்க பல்ல? அதான் வளர்ந்துருச்சா? சரி, எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
1: ஸ்ரீ வித்யாசாகர் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இன் சங்ககிரி.
0: அங்க எத்தனாம் கிளாஸ் படிக்கிறீங்க?
1: 3rd A3.
0: ஓ, 3rd வகுப்பு படிக்கிறீங்க. உங்களுக்கு என்ன சொல்லி தருவாங்க உங்க மேம்?
1: சயின்ஸ்.
0: அப்புறம்
1: எல்லாமே சொல்லி தருவாங்க.
0: எல்லாமே சொல்லி தருவாங்களா? இதைய பின்னாடி கைய கட்டி அப்படியே இறுக்கியமா பிடிச்சிக்கிட்டீங்க, பயமா இருக்கா?
1: நோ சார்.
0: இல்லையா? உங்க வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்காங்க?
1: மம்மி, டாடி, பாப்பா.
0: அவ்வளவுதானா?
1: எஸ் சார்.
0: உங்க டாடி பேர் என்ன?
1: திருமூர்த்தி.
0: திருமூர்த்தி அப்பா என்ன பண்றாங்க?
1: டீச்சர்.
0: அம்மா பேரு?
1: கவி பிரியா.
0: அம்மா என்ன பண்றாங்க?
1: ஹவுஸ் ஒய்ஃப்.
0: பாப்பா?
1: ப்ரீகேஜி.
0: ப்ரீகேஜி படிக்கிறாங்களா? பாப்பா பேர் என்ன?
1: அனன்யா.
0: ஆஹா, அனன்யா பாப்பா தான் நல்லா படிப்பாங்களாம்ல உங்களை விட அழகா. அனன்யா பாப்பா சொன்னாங்க எங்க அண்ணன் ஒழுங்காவே படிக்க மாட்டாங்கன்னு.
1: படிப்பேன்.
0: ஏன், நீங்க நிறைய சாப்பிட மாட்டீங்களா?
1: சாப்பிடுவேன்.
0: என்ன சாப்பிட்டீங்க?
1: லெமன் ரைஸ்.
0: லெமன் ரைஸ் சாப்பிட்டீங்களா? லெமன் ரைஸ் சாப்பிட்டு ஏன் நீங்க வளரல? சின்ன பேர்ல இருக்கீங்க. நீங்க குட்டை கத்திரிக்காமல அந்த அவங்க சொன்னாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். இல்லையா? சரி சரி, சொல்ல குட்டி, நீங்க படிச்சு பெரிய ஆளானதும் என்ன வேலைக்கு போவீங்க?
1: சார், கிரிக்கெட் பிளேயர்.
0: கிரிக்கெட் பிளேயரா? ஆஹா, நீங்க கிரிக்கெட் விளையாடுவீங்களா? உங்களுக்கு கிரிக்கெட் வாழ்த்துக்கள். இப்ப எங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க?
1: சார், நியூஸ் பேப்பர் டாட்.
0: எங்க சொல்லுங்க?
1: நியூஸ் பேப்பர் பாட்டம்ல 4 dots இருக்கும். அது ஒட்டி ஒட்டி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு போட்டோ கிளியரா தெரியாது. கொஞ்சம் தூர தூரமா இருந்துச்சுன்னா போட்டோ கிளியரா தெரியும். அந்த கலர் பேனா ப்ளூ, பிங்க், எல்லோ, பிளாக். தேங்க்யூ.
0: வாவ், ரொம்ப அழகா சொன்னீங்களே. இது யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க?
1: உமா மகேஸ்வரி மேம்.
0: அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்களா? நியூஸ் பேப்பர்ல தள்ளி தள்ளி இருக்கணுமா டாட்டு? ஆஹா, நான் போய் பாக்குறேன். நான் இதுவரை பார்த்தது இல்ல, அந்த டாட்டை போய் பாக்குறேன் நானு. நீங்க பாத்திருக்கீங்களா? நீங்க படிச்சு மேலும் மேலும் சிறக்க பண்பலையோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
1: தேங்க்யூ சார்.
2: மழலை மொழியில் மனம் மகிழ்ந்தோம். கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்கியோர் கரூர் தைலா.

0: திண்டுக்கல் ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் 2026-27 கல்வியாண்டிற்கான பொறியியல் வகுப்பிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
1: நோ கேபிடேஷன், கவுன்சிலிங் கோட் 5545, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிஎஸ்இ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். கவுன்சிலிங் கோட் 5545.
0: பேருந்து வசதி உண்டு. ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல். தொடர்புக்கு 7397-9331.
2: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜ்

0: சயின்ஸ். கவுன்சிலிங் கோட் 5545.
1: பேருந்து வசதி உண்டு. GTN காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல். தொடர்புக்கு 7397793313.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
6: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
7: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷ் ஆன லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ், சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும். மதுரை
8: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
9: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
10: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர்
11: சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாமணி, மதுரை.
7: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாமணி, மதுரை.
1: திண்டுக்கல் GTN காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் 2026-27 கல்வியாண்டிற்கான பொறியியல் வகுப்பிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
0: நோ கேபிடேஷன். கவுன்சிலிங் கோட் 5545. BE கம்ப்யூட்டர் சயின்ஸ், CSE ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் மிஷின் லேர்னிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், BTech இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். கவுன்சிலிங் கோட் 5545.
1: பேருந்து வசதி உண்டு. GTN காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல். தொடர்புக்கு 7397793313.
12: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்.
13: ஆண்டுதோறும் முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களில் இருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள்.
12: மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு.
13: மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகை.
12: உலக தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்.
13: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
14: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் No.1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
5: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
15: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள். பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
16: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ISI முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள்.
17: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள், திண்டுக்கல்.
7: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷ் ஆன லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ், மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ், சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுது.

0: மாட்டுத்தாவணி மதுரை.
1: திண்டுக்கல்லில் நாக்கியை அங்கீகாரம் பெற்ற புனித அந்தோனியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
2: 2026-27 ஆண்டிற்கான யுஜி மற்றும் பிஜி படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
1: பிஜி பிரிவில் எம்ஏ தமிழ், இங்கிலீஷ், எம்காம், எம்காம் சிஏ, எம்எஸ்சி மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கெமிஸ்ட்ரி மற்றும் ஏஐசிடி அங்கீகாரம் பெற்ற எம்பிஏ அண்ட் எம்சிஏ பாடப்பிரிவுகளுக்கும் சேர்க்கை நடைபெறுகிறது. சென்ட் ஆண்டனிஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் ஃபார் விமன், தாமரைப்பாடி, திண்டுக்கல்.
3: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் தரமான கல்வி, இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதியுடன் ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன் நடைபெறுகிறது. விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.
4: கூடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாமணி, மதுரை.
6: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கூடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாமணி, மதுரை.

0: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை, புனித அந்தோனியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திண்டுக்கல்.
0: வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.
2: கொடை பண்பலை 100.5 நீ கேட்கலாம் தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயசார்பு நிலையை அடைவது முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜனநாயகத்தின் அடித்தளங்களை வலுப்படுத்துவதில் அரசியல் சாசனமும் நீதித்துறையும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இதில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்க

சட்டப்பேரவையில் திமுக குழு தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோனியை வென்றது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயசார்பு நிலையை அடைவது முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் நேற்றிரவு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், உள்ளூர் பொருட்களை வாங்க மக்கள் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தற்போதைய புவிசார் அரசியல் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு மக்கள் எரிபொருள் நுகர்வை முடிந்த அளவு குறைந்து அந்நிய செலாவணி கையிருப்பை அதிகரிக்க உதவ வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்தார். விவசாயிகள் நலனில் அரசு அதிக அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார். மத்திய அரசின் செயல்பாடுகள் காரணமாக நாடு முழுவதும் பிஜேபியின் செல்வாக்கு அதிகரித்து வருவதாக அவர் கூறினார். மேற்கு வங்கம், அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரியில் அண்மையில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தல்களில் இது எதிரொலித்துள்ளதாக அவர் கூறினார். காங்கிரஸ் கட்சி ஊழலையும் வாரிசு அரசியலையும் ஊக்குவித்து வந்துள்ளதாக திரு நரேந்திரமோடி குற்றம் சாட்டினார். ஜனநாயகத்தின் அடித்தளங்களை வலுப்படுத்துவதில் அரசியல் சாசனமும் நீதித்துறையும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் சொலிசிட்டர் ஜெனரல் திரு துஷார் மேத்தா எழுதிய நூல் வெளியிட்ட விழாவில் அவர் நேற்று பங்கேற்றார். நமது அரசியல் சாசனத்தை அடிப்படையாக கொண்டு ஜனநாயகத்தின் வேர்கள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மக்களின் உரிமைகளை காப்பதில் நீதிமன்றங்கள் முக்கிய பங்காற்றுவதாகவும் அவர் கூறினார். நீதித்துறையும் நிர்வாகமும் இணைந்து பணியாற்ற வேண்டியது அவசியம் என்று அவர் தெரிவித்தார். பல்வேறு அமைப்புகளுக்கு இடையே உள்ள ஒருங்கிணைப்பே ஜனநாயகத்தை மேலும் வலுவானதாக்கும் என்று திரு அமித்ஷா கூறினார். இந்நிகழ்ச்சியில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இதில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு இடைக்கால அவைத் தலைவர் திரு கருப்பையா பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார். சட்டப்பேரவை உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அதற்கான தேர்தல் ஆணையத்தின் சான்றிதழுடன் இதில் பங்கேற்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். பேரவைத் தலைவர் மற்றும் பேரவை துணைத் தலைவருக்கான தேர்தல் நாளை காலை 9:30 அளவில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு விஜய் நம்பிக்கை வாக்கு கோரவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் அரசு நிகழ்ச்சிகளின் தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்தும் நிறைவில் தேசிய கீதமும் பாடப்படும் நடைமுறையே இனி கடைபிடிக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நேற்று நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் மத்திய அரசின் சுற்றறிக்கையின்படி செயல்பட வேண்டிய பொறுப்பு ஆளுநருக்கு இருப்பதாக ஆளுநர் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டதாக கூறியுள்ளார். அதன்படி தவிர்க்க முடியாத சூழலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் 3வதாக ஒலிக்கப்பட்டது என்று கூறியுள்ளார். இனிவரும் காலங்களில் இந்த புதிய நடைமுறை பின்பற்றப்படாது என்றும் இதற்கு முன்பிருந்த நடைமுறையே பின்பற்றப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழகம் மட்டுமல்லாமல் நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் அந்தந்த மாநில மொழி வாழ்த்து பாடலே நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் இசைக்கப்பட வேண்டும் என்பதே தமிழக வெற்றிக் கழகத்தின் நிலைப்பாடு என்றும் அவர் கூறியுள்ளார். இதற்கு மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு ஆதவ் அர்ஜுனா கேட்டுக் கொண்டுள்ளார். முன்னதாக இந்த விவகாரத்தில் பழைய நடைமுறையை பின்பற்றப்பட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகள் வலியுறுத்தியிருந்தன. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழக சட்டப்பேரவையின் திமுக கட்சித் தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் நேற்று நடைபெற்ற அக்கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. துணைத் தலைவராக திரு கே என் நேருவும் கொரோனாவாக திரு ஏ வ வேலுவும் இக்கூட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டனர். இதனிடையே சமூக வலைதளத்தில் திரு உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டுள்ள பதிவில், புதிய அரசுக்கும் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய்க்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் சமூக ஊடகங்களிலும் ஆற்றல்மிகு எதிர்க்கட்சியாக திமுக செயல்பட்டு மக்களின் குரலை எதிரொலிக்கும் என்று அவர் கூறியுள்ளார். ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை முன்வைத்து மக்களுக்கும் அரசுக்கும் இடையிலான ஊடகமாக திமுக விளங்கும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் தாவேக அரசு தேர்தல் வாக்குறுதிகளை மீறுவது ஏற்புடையதல்ல என்று அமமுக பொதுச்செயலாளர் திரு டி டிவி தினகரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தாவேகாவின் தேர்தல் அறிக்கையில் மாதத்திற்கு 200 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். ஆனால் தற்போது 2 மாதத்திற்கு 200 யூனிட் இலவசம் என்று அறிவித்திருப்பது
தேர்தல் வாக்குறுதிக்கு முரணாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்.

0: தேர்தல் நேரத்தில் வாக்குறுதிகளை வாரி வழங்குவதையும் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அதை செயல்படுத்த மறுப்பதையும் அடிப்படையாக கொண்டிருந்த திமுக அரசின் நீட்சியாகவே இது அமைந்துள்ளது என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். எனவே வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்ற தாவக அரசு முன்வர வேண்டும் என்று திரு டிடிவி தினகரன் கேட்டுக் கொண்டுள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதி தபால் வாக்குகளை வேறு தொகுதிக்கு அனுப்பியதாக கூறப்படும் புகார் குறித்து தேர்தல் ஆணையம் பதிலளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இத்தொகுதியில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர் திரு கே ஆர் பெரியகருப்பனை தாவேக வேட்பாளர் திரு சீனிவாச சேதுபதி ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வென்ற நிலையில் இது தொடர்பாக திரு பெரியகருப்பன் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் விக்டோரியா கௌரி மற்றும் செந்தில்குமார் அடங்கிய விடுமுறைக்கால அமர்வில் அவசர வழக்காக நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியில் பதிவான தபால் வாக்கு திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதிக்கு தவறுதலாக அனுப்பப்பட்டதாகவும் இது தொடர்பான புகாரை தேர்தல் ஆணையம் பரிசீலிக்கவில்லை என்றும் மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை விசாரித்த நீதிபதிகள் தபால் வாக்கை வேறு தொகுதிக்கு அனுப்பியது குறித்து பதிலளிக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பியதுடன் இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உத்தரவிட்டனர். இதற்கான காரணங்களை விளக்கி இன்று பதில் மனு தாக்கல் செய்யுமாறு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை இன்றைய தினத்திற்கு ஒத்திவைத்தனர். தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் பிற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். மூன்று நாள் சண்டை நிறுத்தம் மீறப்பட்டது தொடர்பாக ரஷ்யாவும் யுக்ரைனும் பரஸ்பரம் குற்றச்சாட்டுகளை தெரிவித்துள்ளன. உத்தராகண்ட் மாநிலத்தில் நிலவும் மோசமான வானிலை காரணமாக சார்தாம் யாத்திரை மேற்கொள்ளும் பக்தர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. திருச்சியில் சரித்திர பதிவேடு குற்றவாளிகளை வரவழைத்து இனி குற்ற செயல்களில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு செல்வ நாகரத்தினம் எச்சரிக்கை விடுத்தார். திருத்தணியில் திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். சென்னை திருவனந்தபுரம் விரைவிரையில் இம்மாதம் 15 மற்றும் 22 தேதிகளில் கோட்டயம் வழியாக இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 2 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. ராய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் பேட் செய்த மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 166 ரன் எடுத்தது. 167 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி 20 ஓவர் முடிவில் 8 விக்கெட்டுகளை இழந்து 167 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. முன்னதாக சென்னையில் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் சென்னை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இப்போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 203 ரன் எடுத்தது. 204 ரன் எடுத்தால் வெற்றி என்ற கூட பின்னர் பேட் செய்த சென்னை அணி 19.2 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 208 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயசார்பு நிலையை அடைவது முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். ஜனநாயகத்தின் அடித்தளங்களை வலுப்படுத்துவதில் அரசியல் சாசனமும் நீதித்துறையும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இதில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்க உள்ளனர். சட்டப்பேரவையில் திமுக குழு தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: இது உங்கள் கோடை பண்பலையின் 1.5 வசந்த விடியல்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாமணி மதுரை.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.

0: கோடை பண்பலையின் ஒரு புள்ளி ஐந்தில் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: மகேந்திரா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அட்டானமஸ் காளிப்பட்டி நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்.
0: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
3: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
0: சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
0: புனித அந்தோனியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திண்டுக்கல்.
5: ஆண்டனிஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் ஃபார் விமன் தாமரைப்பாடி திண்டுக்கல்.
6: யூஜி மற்றும் பிஜி படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்பு

0: 9994098417
1: வழங்கிய வசந்த விடியல்.
2: நிறைவுக்கு வருகிறது வசந்த விடியல். மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 6 மணிக்கு. விடைபெறுகின்றேன் மீனா. நன்றி, வணக்கம் நேர்களே. கொடை பண்பலை 5 தொடர்கிறது. இதமான வேளையில் சுகமான காலை.

இனிய வணக்கம் நேர்களே. வலிகள் நிறைந்த இந்த வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டுவதுதான் சிறப்பு. புதிய நாள் புதிய முயற்சிகளோடு துவக்கவும் வாழ்த்துக்களோடு ஆரம்பமாகிறது கோடை பண்பலை 100.5 சுகமான காலை.

காலை 9 மணிக்கு கோடி பண்பலை 100.5 உஷா சன்ஃப்ளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம் வழங்கக்கூடிய வானவில் வர இருக்குங்க. இன்னைக்கு தலைப்பு பணம் என்பது. பணம் என்பது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் பார்வையில் என்ன நினைக்கிறீங்க சொல்லவாங்க கோடை பண்பலைக்கு இன்னைக்கு காலையில் 9 மணிக்கு.

0: கோடை பண்பலை 100 புள்ளேந்தல் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
3: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்
0: இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
4: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
0: 8:30 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம்.
5: வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.

காற்றுத்தூரிகையின் இசை ஓவியம் கோடை பண்பலை 100.5 கேட்டுட்ருக்குறீங்க. சுகமான காலை நேரம் இப்போ 7:16 ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு காலையில் 8 மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கக்கூடிய மனதோடு ராகம் வர இருக்கு. ஈரோடு மாவட்ட நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்காக தான் வரப்போகுது மனதோடு ராகம். வாங்க பேசுங்க உங்கள் கோடை பண்பலையில். ஈரோடு மாவட்ட நேயர்களே, உங்களுக்கே உங்களுக்காக தான் இன்னைக்கு மன

0: கோடை பண்பலை 100 புள்ளியில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும்.

0: மனதூடராகும்.
1: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்
0: இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
2: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
0: 8:30 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸின் மனதூடராகும்.
3: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
4: வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.

0: ஆரல்
1: நெருப்பு
0: அல்லது
1: கார்த்திகை மீன்
0: அல்லது
1: ஆரல் மீன்
0: அல்லது
1: மதில்
0: அல்லது
1: செவ்வாய் கோல்
0: ஆரல்
1: நெருப்பு.

0: பாட்டும் பதமும்
1: கோடை பண்பலை 100 புள்ளியில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
4: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
5: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
1: 8:30 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம்.
6: வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.

0: இனியும் தொடர்ந்து கேட்க நம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோம்
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.

0: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷ் ஆன லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ் எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டி-ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ், சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும். மட்டு மதுரை
1: சுடச்சுட வெயில் சூப்பர் கூல் ஸ்டைல் சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்
2: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சரதாஸ்.
3: கொடைப்பண்பலை 100 புள்ளியில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
6: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
7: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
3: 8:30 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம்.
8: பண்பலை 100.5 பொமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் பொமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு.
9: அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
10: அண்ணா வணக்கம்.
11: வணக்கம் அமைச்சரே, வாருங்கள் வாருங்கள். இன்றைக்கு என்ன சிறப்பு அமைச்சரே?
10: இருமலுக்கு நீங்கள் சிறப்பு குடிப்பதுதான் சிறப்பு அண்ணா.
11: அமைச்சரே, நான் அதை கேட்கவில்லை ஐயா. இன்று ஏதேனும் சிறப்பு இருக்கிறதா என்று கேட்க வந்தேன்.
10: ஓ, நீங்கள் அப்படி கேட்கிறீர்களா மன்னா? இன்றைய சிறப்பை பேசுவதற்கு முன்னால் நேற்று மே 10 அந்த தினத்தின் சிறப்பு ஒன்றை பற்றி பேச வேண்டியிருக்கிறது. நேற்று மே 10 நேஷனல் பிரான் அல்லது ஷ்ரிம்ப் டே.
11: என்ன அமைச்சரே, வர வர நீங்கள் என்னை மரியாதை இல்லாமல் பேச துவங்கி விட்டீர்கள்.
10: மன்னா மன்னா, நான் எப்போது அப்படி பேசினேன்?
11: பின் என்ன அமைச்சரே, போகிற போக்கில் ஏதோ டே என்றெல்லாம் சொல்லுகிறீர்கள்.
10: நேற்று மே 10 தேசிய இறால்கள் தினம் என்பதை ஆங்கிலத்தில் சொன்னேன்.
11: ஓ அப்படியா, நாம் தான் அவசரப்பட்டு விட்டோமோ. சரி சரி அமைச்சரே, எனக்கு புரிந்தது. நீ

0: நீங்கள் தெளிவாக இருக்கிறீர்களா என்று நான் சோதித்து பார்த்தேன்.
1: சமாளிக்கிறார் பாருங்கள். மனாய்ந்த தேசிய இறால்கள் தினம் பிரத்யேகமாக இந்தியாவிற்கு இல்லை என்றாலும் அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளில் இறால்களின் சிறப்புகளை மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் வகையில் தேசிய இறால்கள் தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறதா மன்னா?
0: இறால்களுக்கெல்லாம் ஒரு நாளா? அப்படி என்ன இறால்கள் சிறப்பு வாய்ந்தவை?
1: என்ன மன்னா இப்படி கேட்டு விட்டீர்கள்? இறால் சாப்பிடுவதால் நம்முடைய உடலுக்கு எவ்வளவு நன்மைகள் கிடைக்கின்றன தெரியுமா?
0: அப்படியா, சொல்லுங்களேன் கேட்போம்
1: மன்னா. இறால் உணவில் புரோட்டீன்கள், வைட்டமின் டி, வைட்டமின் B3, துத்தநாகம் போன்ற பல சத்துக்கள் இருக்கின்றன. அதில் கார்போஹைட்ரேட் இல்லை என்பதால் உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் இறால் உணவை விரும்பி சாப்பிடலாம் என்றும் சொல்கிறார்கள். மேலும் இறாலில் அயோடின் சத்து அதிகமாக இருப்பதால் உடலில் தைராய்டு சுரப்பி சுரப்பதற்கு அது உதவும் என்றும் கூறப்படுகிறது.
0: ஓஹோ,
1: கண் பார்வை குறைபாடு, மாஸ்குலர் டீஜென்ரேஷன் என்று சொல்லப்படும் கண் பார்வை சிதைவு மற்றும் கண் வலி ஆகியவற்றிலிருந்து நாம் குணமாவதற்கு இந்த இறால் மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்று கூறுகிறார்கள். தலைமுடி உதிர்வை கட்டுப்படுத்தி முடி நன்றாக வளர்வதற்கு உதவி புரியும் இந்த இறால் உணவில் ஒமேகா 3 எனும் நன்மை செய்யும் கொழுப்பு சத்து

0: வாஸ்குலர் டீஜென்ரேஷன் என்று சொல்லப்படும் கண் பார்வை சிதைவு மற்றும் கண் வலி ஆகியவற்றிலிருந்து நாம் குணமாவதற்கு இந்த இறால் மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்று கூறுகிறார்கள். தலைமுடி உதிர்வை கட்டுப்படுத்தி முடி நன்றாக வளர்வதற்கு உதவி புரியும் இந்த இறால் உணவில் ஒமேகா 3 எனும் நன்மை செய்யும் கொழுப்பு சத்து இருக்கிறதாம். அது ஒமேகா 6 எனும் தீமை செய்யும் கொழுப்பு சத்தை சமன்படுத்துகிறதாம். அது மட்டுமல்லாமல் புற்றுநோய்க்கு எதிராக போராடும் தன்மையுடைய கனிமங்கள் கூட இந்த இறால் உணவில் இருக்கிறதாம். அண்ணா, இறால் உணவு மூளைக்கு செல்லும் ஆக்சிஜன் அளவு அதிகப்படுத்தி மூளையில் இருக்கும் செல்கள் உயிர்ப்புடன் இருக்க உதவி செய்வதோடு மூளை தொடர்பான நோய்கள் நம்மை அண்டாதவாறு காக்கிறது.
1: அப்படியே
0: இறால் உணவில் புரதம், பொட்டாசியம், கால்சியம் போன்ற பல சத்துக்கள் இருப்பதால் எலும்பு சிதைவு போன்ற நோய்கள் ஏற்படாமலும் நம்மை பாதுகாக்கிறதாம். நிறைவாக ஒன்று மன்னா, இறால் சாப்பிடுவதால்
1: நம்முடைய உடல் வளர்கிறது. ஆனால் நாம் நன்றாக உணவு சாப்பிட்டாலும் அதற்கு உதவி செய்யும் பற்களோ நாவோ வாயோ வளர்வதில்லையே, அது ஏன்?
0: என்ன?
2: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள். தர்பாரின் மன்னராக சேலம், கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.
3: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
4: கோடி பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
7: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
8: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 5 லட்சம் மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
4: 8:30 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம்.
9: வைக்கிங்
10: பனியன் சன் பிரீஃப்ஸ்.

0: நாம் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் கோடை பண்பலை நூறுபுழையில் சுகமான காலை நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கிக் கொண்டிருப்போம்
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்தீஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ் எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும். மதுரை.

0: கோடை பண்பலை 100.5 பிருத்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிருத்வி விமென்ஸ் இனவர்
1: பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி
0: இன்று
2: மே 11
0: பக்ரானில் இந்தியாவின் அணுகுண்டு சோதனை வெற்றி.
2: உலக நாடுகள் அனைத்தும் பேசின அதனை பற்றி.
0: இணைந்தது அணு ஆயுத நாடுகளின் பட்டியலில் சுற்றி.
2: இதனை கொண்டாட அமைத்தனர் நாள் இதனை ஒட்டி.
0: உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட சாதனைகளின் அச்சாரங்கள்.
2: எதிரி நாட்டு விமானங்களை தாக்கும் திரிசூல் ஏவுகணைகள்.
0: அந்தரத்தில் அதிசயங்கள் செய்யும் ஹன்சா 3 விமானங்கள்.
2: கண்டம் விட்டு கண்டம் பாயும் அக்னி ஏவுகணைகள்.
0: இஸ்ரோவால் விண்ணில் செலுத்தப்பட்ட 100 மேற்பட்ட செயற்கைக்கோள்கள்.
2: 1998
0: இந்தியா 3 அணுகுண்டு சோதனைகளை செய்தது பொக்ரானில் அன்று.
2: அதன் காரணமாக
0: தேசிய தொழில்நுட்ப நாளாக
2: இன்று.
0: ஆந்திராவின் மதனப்பள்ளியில் பிறப்பு.
2: அன்னி பெசன் அம்மையாரால் தத்தெடுப்பு.
0: அதனால் கிடைப்பு ஆங்கில வழி படிப்பு.
2: பின்னாளில் பிரம்ம ஞான சபையின் தலைவராக பொறுப்பு.
0: அதிகளவு அதிகாரம் பெற்றதாலும் சொத்தாலும் பதவியில் வந்தது வெறுப்பு.
2: அதனால் அங்கிருந்து செய்தார் வெளி நடப்பு.
0: 1929
2: அனைத்துலக ஆசான் பட்டம் கிடைப்பு.
0: ட்ரூத் இஸ் எ பாத்லெஸ் லேண்ட்.
2: அதாவது உண்மையை அடைய பாதை இல்லை.
0: எந்த மதமோ எந்த இயக்கமோ உண்மையை அடைய உதவாது.
2: 1895
0: இந்திய தத்துவ ஞானி ஜே கிருஷ்ணமூர்த்தி பிறந்த நாள்
2: என்று.
0: சிவகங்கை மாவட்டம் பனையூர் என்பது பிறந்த ஊர்.
2: வேங்கட சுப்பிரமணியன் இவருக்கு பெற்றோர் இட்ட பெயர்.
0: படிப்பால் அவருக்கு வந்த பணி ஆசிரியர்.
2: தமிழுக்கு ஆற்றிய சிறப்பால் தந்த நாமம்
0: சுத்தானந்த பாரதியார்.
2: பாரத சக்தி
0: மகாகாவியம் அவரின் சிறந்த படைப்பு.
2: திருக்குறளை அதே ஈர

0: அடியில் மொழிபெயர்ப்பு.
1: காரணம் தமிழ்பால் அவர் கொண்ட ஈர்ப்பு.
0: யோக சக்தி,
1: கீர்த்தனாஞ்சலி,
0: மேல ராக மாலை அவரால் தமிழ் உலகுக்கு கிடைப்பு.
1: 1897
0: கவி யோகி சுத்தானந்த பாரதியார் பிறந்த நாள்
1: இன்று. அரசோட்சி கொண்டிருந்தார் ராஜா அண்ணாமலை செட்டியார் செட்டிநாட்டில்.
0: அப்போது கிடைக்கவில்லை மக்களுக்கு வாய்ப்புகள் படிப்பில்.
1: அதனை போக்க ஆரம்பித்தார் கல்லூரி ஒன்றை சிதம்பரத்தில்.
0: கல்லூரிக்கு பெயர் சூட்டினார் மீனாட்சி என்ற பெயரில்.
1: 1929
0: சிதம்பரம் மீனாட்சி கல்லூரி
1: அண்ணாமலை பல்கலைக்கழகமாக உயர்ந்த நாள்
0: என்று.
1: சவாதி கப்,
0: வணக்கம்.
1: கப் குன் கப்,
0: நன்றி.
1: மொழி என்ன?
0: தாய்லாந்தின் மொழியான தாய்தான்.
1: ஆசியாவின் நெற்களஞ்சியமாம்.
0: சுற்றுலா பயணிகளின் சொர்க்கபுரியாம்.
1: பேங்காக் என்பது தலைநகரமாம்.
0: அது ஆங்கில பெயர்.
1: அப்போ தாய்மொழியில்
0: குருங்தேப்.
1: உலகத்திலேயே மிக நீளமான பேர் கொண்ட ஊர்.
0: கின்னஸ் புத்தகத்திலும் இடம் உண்டு.
1: பேங்காக்கின் புதிய விமான நிலையம் இருக்கிறது
0: ஸ்வர்ணபூமி என்று.
1: 1949
0: சியாம் நாடு தாய்லாந்து என பெயர் மாற்றம் பெற்ற நாள்
1: இன்று. நாட்டின் பெரிய சவால்களில் ஒன்று மக்கள் தொகை பெருக்கம்.
0: அதனால் நாட்டில் எங்கும் முளைக்கிறது காங்கிரீட் செடிகளின் நெருக்கம்.
1: வாழ்க்கையில் இருக்கிறது பல தடை.
0: வாழும் போதே தெரிந்திருக்க வேண்டிய ஒன்று கருத்தடை.
1: மருத்துவத்தில் எப்போதும் இருக்கிறது விடை.
0: இதனை பற்றி எடுத்துச் சொல்ல வேண்டும் இளைஞர் படை.
1: 1960
0: கருத்தடை மாத்திரை முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட நாள்
1: இன்று. 1888
0: திருத்தணியில் உள்ள சர்வ பள்ளியில் பிறப்பு.
1: 1918
0: மைசூர் பல்கலைக்கழகத்தின் தத்துவ பேராசிரியராக தேர்ந்தெடுப்பு.
1: 1923
0: இந்திய தத்துவ நூல் படைப்பு.
1: 1931
0: ஆந்திரா பல்கலைக்கழக துணைவேந்தராக பொறுப்பு.
1: 1946
0: யுனெஸ்கோவின் தூதுவராக அறிவிப்பு.
1: 1948
0: பல்கலைக்கழக கல்வி ஆணைய தலைவராக பொறுப்பேற்பு.
1: 1954
0: பாரத ரத்னா விருது கிடைப்பு.
1: 1962
0: சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் இந்தியாவின் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாள்
1: இன்று. கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு சுவைத்தோ பிருத்வி விமென்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று.
2: பிருத்வி Women's Innovator, your perfect partner. Prithvi, Prithvi, Women's Innovator, your perfect partner.

0: கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் தனி அக்கறையுடன். ஜெயராம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டம்பரப்பு, கரூர். அட்மிஷனுக்கு 9952410253.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷ் ஆன லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டீ ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ், சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில் கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: கொடிப்பண்பலை 100 புள்ளேந்தில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
5: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
6: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
2: 8:30 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம்.
7: வைக்கிங்
8: பனியன் சன் பிரீஃப்ஸ்.

0: இதுவரை கேட்டோம் கோடை பண்பலை 105 சுகமான காலை நிகழ்ச்சியின் அப்பகுதியை வழங்கியோர்
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
3: கோடை பன்மலை 100.5 இனி ஈரோடு மாவட்ட நேயர்களை சந்திக்க காத்திருக்கிறது மனதோடு ராகம் நிகழ்ச்சியில். முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

0: வளர்ச்சி வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயசார்பு நிலையை அடைவது முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுப்பிக்கப்பட்ட சோம்நாத் ஆலயம் திறக்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் சோம்நாத் அமுதப் பெருவிழாவில் பிரதமர் இன்று பங்கேற்கிறார். ஜனநாயகத்தின் அடித்தளங்களை வலுப்படுத்துவதில் அரசியல் சாசனமும் நீதித்துறையும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் சாலை கட்டமைப்புகளை மேம்படுத்த உயர் முன்னுரிமை அளித்து மத்திய அரசு செயல்படுவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இந்தியா அனைத்து துறைகளிலும் தற்போது பாரம்பரியத்தை மீட்டெடுத்து வருவதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் நாடு முழுவதும் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சிக்கான கட்டமைப்புகளை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். கோஸ்டாரிக்காவுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு நிகழ்ச்சிகளில் தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்தும் நிறைவில் தேசிய கீதமும் பாடப்படும் நடைமுறையே இனி கடைபிடிக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இதில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்க உள்ளனர். சட்டப்பேரவையில் திமுக கட்சித் தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். துணைத் தலைவராக திரு கே என் நேருவும் கொறடாவாக திரு ஏ வ வேலுவும் இக்கூட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் ராமநாதபுரம், கன்னியாகுமரி உள்ளிட்ட 4 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் பெங்களூரு அணி மும்பை அணியையும் சென்னை அணி லக்னோவையும் வென்றன. இன்று நடைபெறும் போட்டியில் பஞ்சாப் அணி தில்லியை எதிர்கொள்கிறது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டி குஜராத் மாநிலம் காந்தி நகரில் இன்று தொடங்குகிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கொடை பன்மலை 100.5 MHz.
2: அதாகப்பட்டதே. ஆஹா!

0: கோடை வெயிலிலே சுட்டரிக்கும் சூரிய ஒளியிலே உங்களை எல்லாம் குளிர்விக்க
1: ஒரு புள்ள கேக்குது கோடை எஃப்எம் தானுங்க.

0: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:03.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.

0: பண்பலை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
5: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
6: தொடர்புக்கு 7382812345.
0: வழங்கும் மனதோடு ராகம்
3: இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
7: 45 அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ்
8: அனைவருக்கும்
7: வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960014.
9: வணக்கம் நேயர்களே, இன்றைய மனதோடு ராகம் காவிரி மற்றும் பவானி ஆறுகள் பாயும் மாவட்டம் மஞ்சள் ஜவுளி உற்பத்திக்கு புகழ்பெற்ற பெயர் பெற்ற ஈரோடு மாவட்ட நேயர்களுக்கு தாங்க நிகழ்ச்சி. ஈரோடு மாவட்ட நேயர்கள் வரலாம். 24 24 24 அறிமுக நேயர்களும், 24 24 29 மகளிரும், 24 24 26 மற்றும் 290 333 மற்ற அனைத்து நேயர்களும் வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பகையின் 0454 542. இப்போ நிகழ்ச்சி வரக்கூடிய முதல் நேயர் வாங்க. வணக்கம்.
10: ஹலோ, வணக்கம்.
9: வணக்கங்க.
10: ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் அன்னை பழனிசாமி.
9: பழனிசாமி, என்னங்க பண்றீங்க?
10: டீக்கரை வச்சிருக்கிறேங்க.
9: எத்தனை மணிக்கு காலையில கடையை திறக்கிறீங்க?
10: காலையில 5 மணிக்கு வருவானுங்க.
9: 5 மணிக்கு பால்லாம் அவ்வளோ சீக்கிரமா கிடைச்சிருதுங்களா உங்களுக்கு? இல்லை பண்ண பாலா, இல்லை வேற பாக்கெட் பாலுங்களா?
10: இல்லைங்க, இதுங்க வெறும் பாலுங்க.
9: ம், சரிங்க. என்ன மாதிரி டீ எல்லாம், வெரைட்டி எல்லாம் கொடுக்குறீங்களா?
10: எல்லா வெரைட்டியும் கொடுக்கலாங்க.
9: டீ
10: மக்கள் என்ன கேக்குறாங்களோ அது கொடுத்துறலாம்.
9: அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு கேக்கும்போது ஒரே நேரத்துல நம்ம போட முடியாது.
10: ஒவ்வொருத்தரும் டேஸ்ட் கேட்பாங்க.
9: சரிங்க சரிங்க. டீ மட்டும் தானா, வேற எதுவும் பலகாரங்கள் அந்த மாதிரி உண்டுங்களா?
10: பலகாரம், வடை, போண்டா, பச்சி எல்லாமே போடுவோம்.
9: அதுக்கு தனி மாஸ்டர் இருக்காங்களா?
10: இல்ல இல்லங்க, வீட்ல மனைவி ஊர்தனையா இருக்காங்க,
9: அவங்க செஞ்சு கொடுப்பாங்க.
10: கடைக்கு
9: விடுமுறை விட்டா எங்க போகலாம் அப்படின்னு நினைப்பீங்க? விடுமுறை நாட்கள் எங்க போவீங்க? சரியா இருக்குது. எப்பயாவது ஏதாவது விசேஷம்னா நம்ம லீவ் போட்டுக்கணும். சரிங்க சரிங்க. பழனிசாமி ஐயா, உங்களோட பேசினது ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ந்து வந்து பேசுங்க. என்ன பாடல் கேட்கலாங்க?
10: விசுவாசம் படத்துல இருந்து வாணி.
9: பாடல் கேட்கலாங்க. நன்றிங்க.

0: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம், மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
1: கோபுரம், மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 7382812345.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி.

0: மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ஹாய், ஹலோ எவ்ரி ஒன். நான் பிரீத்தி, நர்சிங் காலேஜ்ல தேர்ட் இயர்.
3: நான் செகண்ட் இயர். நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன்.
2: எங்களை போலவே 2026ல நீங்க நர்சிங் படிக்க விரும்புறீங்களா?
3: டொனேஷன் இல்லாம அட்மிஷன் தர காலேஜ் மதுரை மாவட்டம் கிட்ட இருக்கிற நம்ம பிரீத்தி நர்சிங் காலேஜ் தான்.
2: எங்க காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் மூலியமாவும் சேரலாம், கவுன்சிலிங் மூலியமாவும் சேரலாம். எங்க காலேஜோட கவுன்சிலிங் கோடு 1010.
3: தரமான கல்வி மற்றும் உடனடி வேலை வாய்ப்பு எல்லாம் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல சிறப்பம்சம்.
4: சோ நீங்களும் பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங்ல ஜாயின் பண்ணுங்க.
5: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
6: என்ன கணேசா, பையனை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்னு சொன்னியே, சேர்த்துட்டியா?
7: எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு ஒரே குழப்பம்.
6: RVS இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடு, சூப்பர் காலேஜ்.
8: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960 14.
9: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில்.
10: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
9: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
11: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
12: நாம் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
13: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
14: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
15: தொடர்புக்கு 7382812345.
12: வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்
13: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
6: என்ன கணேசா, பையனை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்னு சொன்னியே, சேர்த்துட்டியா?
7: எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு ஒரே குழப்பம்.
6: RVS இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடு, சூப்பர் காலேஜ்.
8: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960 14.
12: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
16: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
17: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
16: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
17: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
16: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
17: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு.
18: போமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
12: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள். வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
19: வாழ்வில் கலை என்பது ஓர் அதிசய பொருள், அற்புத பொருள். ஒவ்வொரு மனிதனும் வெறும் வரவு செலவு பார்க்கிற மனிதனாக மட்டுமே மரித்து விடாமல் கலைகளை, கவிதைகளை நேசிப்பதற்கு பழக வேண்டும். கலைஞர்கள் மிகவும் வித்தியாசமானவர்கள். அவர்கள் ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணிக்கொண்டு இந்த உலகத்தில் வெளியிடுகிறார்கள் என்பது பொருள் அல்ல. அவர்களை உபயோகப்படுத்திக் கொண்டு ஒரு மிகப்பெரிய உண்மை வெளிப்படுகிறது என்பதுதான் ஆச்சரியமான உண்மை. எனவே வாய்ப்பு இருக்கிற போது நல்ல கவிதைகளை படிப்பது, ரசிப்பது என்பதை ஒவ்வொருவரும் மேற்கொள்ளுவது அவசியம் என்றே கருதுகிறேன். கவிதைகளையோ கலைப்படைப்புகளையோ நேரடியாக நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. வெளிப்படையாக தெரிந்திருக்கிற உண்மைகளை விடவும் ஆழமான சில தத்துவங்கள், ஆழமான சில செய்திகள் ஒவ்வொரு கலைப்படைப்பிலும் அடங்கியிருக்கும். அதை புரிந்து கொள்வதற்கு நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். மைக்கேல் ஏஞ்சலோ உலக புகழ் பெற்ற ஒரு சிற்பி, ஒரு ஓவியர், எல்லோருக்கும் தெரியும். அவர் வடித்த மிகப்பெரிய சிற்பங்களிலே, அழகான சிற்பங்களிலே வரலாற்று சிறப்புடைய ஒன்று மரியாளுடைய மடியிலே இயேசு கிடப்பதை போன்ற ஒரு அற்புதமான சிற்பம். அதை வடித்து முடித்த பிறகு எல்லோரும் அவரை வாழ்த்துகிறார்கள், பாராட்டுகிறார்கள், கண்ணீர் விடுகிறார்கள், கை குலுக்குகிறார்கள், கை தொழுகிறார்கள். இப்படி ஒரு சிற்பத்தை உன்னாலே எப்படி வடிக்க முடிந்தது என்று கேட்கிறார்கள். ஒருவர் வந்து கேட்கிறார், இதற்கு ஏதேனும் பிரத்யேகமான கல்லை நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்களா? இந்த கல் எங்கிருந்து உங்களுக்கு கிடைத்த

0: விட்டது. எப்படி இப்படி ஒரு கவிதையை அதற்குள் செதுக்கி இருக்கிறீர்கள், இப்படி ஒரு கவிதையை அதற்குள் செதுக்கி இருக்கிறீர்கள் என்று வந்தவர் கேட்டார். மைக்கேல் ஆஞ்சலோ அவரை பார்த்து விட்டு கேட்டார், உங்களுக்கு நினைவில்லையா, நான் உங்கள் கடைக்கு வந்தேன், வழியில் இடைஞ்சலாக ஒரு கல் கிடக்கிறது என்று சொல்லி, இந்த கல் இடைஞ்சலாக இருக்கிறது, இதை அப்புறப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன், இதை யாராவது எடுத்துக்கொண்டு போனால் எனக்கு பெரிய நிம்மதி என்று சொன்னீர்களே, அந்த கல் தான் இந்த கல், அதிலிருந்துதான் இந்த அற்புதமான சிற்பம் வடிக்கப்பட்டது என்றார் மைக்கேல் ஆஞ்சலோ. கடைக்காரர் கேட்டார், அப்படியா, அந்த கல்லில் இருந்தா இப்படி கவிதை கொஞ்சுகின்ற உயிர் கொஞ்சுகிற அந்த சிற்பம் வெளிப்பட்டதா என்று கேட்கிறார். மைக்கேல் ஆஞ்சலோ ஒரு வித்தியாசமான பதில் சொன்னார், அந்த கல்லை நான் பார்த்தபோதே அதற்குள் இயேசு சிறைப்பட்டு கிடப்பதை நான் பார்த்தேன், அந்த கல்லில் இயேசு சிறைப்பட்டு கிடப்பதை நான் பார்த்தேன், இந்த கல்லிலிருந்து என்னை விடுவிக்கும்படி அவர் என்னை கெஞ்சினார், எனக்கு அழுகை வந்து விட்டது, இதிலிருந்து இவரை விடுவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் அந்த கல்லை கொண்டு வந்தேன், உள்ளிருக்கிற இயேசுவை வெளியில் கொண்டு வந்தேன் என்றார் மைக்கேல் ஆஞ்சலோ. இந்த கல்லுக்குள் இப்படி ஒரு உயிரோட்டமான சிற்பம் இருக்க முடியும் என்று அந்த கல்லை விற்பனை பொருளாக நினைத்துக் கொண்டிருந்த ஒருவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை, ஆனால் ஒரு கவிஞனால் ஒரு கலைஞனால் அதை கண்டுபிடிக்க முடிந்தது. கவிதையையும் கலையையும் புரிந்து கொள்வதற்கு நாம் இன்னும் நுட்பமான பகுதிக்குள் பிரவேசிக்க வேண்டும். இன்னும் ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். வின்சென்ட் வான்காக் என்ற ஒரு ஓவியர் இருந்தார். அவர் அற்புதமான படங்களை வரைகிறவர், வித்தியாசமாக வரைகிறவர். ஒரு படம் வரைந்திருந்தார், உயரமான மரங்கள் என்று படம் வரைந்திருந்தார். நட்சத்திரங்களையெல்லாம் தாண்டி அந்த மரங்கள் போவதைப் போல் வரைந்திருந்தார். அதை பார்த்துவிட்டு ஒருவர் கேட்டார், என்ன படம் இது, எந்த மரமாவது நட்சத்திரத்தை தாண்டி வளருமா, நீங்கள் என்ன வரைந்திருக்கிறீர்கள், அதில் உண்மை இல்லையே என்று கோபப்பட்டார். வின்சென்ட் வான்காக் சொன்னார், ஒன்றை நீங்கள் மறந்து விட்டீர்கள், நான் மரங்களை வரையவில்லை, நட்சத்திரங்களை தாண்டி வளர வேண்டும் என்று ஒவ்வொரு மரமும் ஆசைப்படுகிறது, கனவு காணுகிறது, நான் மரங்களை வரையவில்லை, நட்சத்திரங்களை தாண்டி வளர வேண்டும் என்ற மரங்களின் கனவுகளை வரைந்திருக்கிறேன் என்று குறிப்பிட்டார். இப்படி ரசிப்பதற்கு பழகுவது வாழ்வில் ஒரு அத்தியாவசியமான விஷயம்.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் போமக்ஸ் பனின்கள் ஜெடிகள் டிராயர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.
2: கரூர் செட்டிநாடு பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி கவுன்சிலிங் கோட் 2630.
3: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
4: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
5: கோபால் பல் பொடி.
6: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
7: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
8: Jenny's Institute of Hotel Management.
9: ஆண்டுதோறும் முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களிலிருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள்.
8: மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு.
9: மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகை.
8: உலக தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்.
9: Jenny's Institute of Hotel Management, மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
10: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
11: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
10: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
11: தொடர்புக்கு 7382812345.
12: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
11: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
12: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல், காலேஜ், ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
11: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
12: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், ஃபர்னிச்சர், எலக்ட்ரானிக், மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
5: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை எண்ணெய்க்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
13: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
5: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம்.

0: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா ஒரு லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
1: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க ஒரு லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க.
0: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும். அதனாலதான் மிஸ்டர் கோல்டு தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
2: மிஸ்டர் கோல்டு 100% கடலெண்ணெய்.
3: உங்களுக்கு சுகர் பிபி இருக்கா, கால் வீக்கம், கிட்னி ஸ்டோன்ஸ், சிறுநீர் பிரச்சனைகள் இருந்தா நம்ம பிரீத்தி மருத்துவமனைக்கு வாங்க. சிறுநீர் மற்றும் சிறுநீரக நலத்திற்கான இலவச மருத்துவ முகாம் நடக்குது. இந்த முகாம்ல அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன், RFT, சிறப்பு மருத்துவர் ஆலோசனை, ரத்த சர்க்கரை மாதிரியான இன்னும் பல பரிசோதனைகள் இலவசமா பண்றாங்க. May 8, 9, 10 மற்றும் May 15, 16, 17 வெள்ளி, சனி, ஞாயிறு மட்டும் தான். இடம் பிரீத்தி மருத்துவமனை, உத்தங்குடி, மதுரை. கால் 8207-8233.
4: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரி
5: இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
5: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
7: நேரம் 8:24. கொடை பண்பலையில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் மனதோடு ராகும் நிகழ்ச்சி. இன்றைக்கி ஈரோடு மாவட்ட நேர்களுக்காக வந்துட்டு இருக்குதுங்க. நேர்களை இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம் வழங்கும் வானவில். 9:30 மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், புனித அந்தோனியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, திண்டுக்கல் வழங்கும் வானவில். வானவில் பண்பலை இன்று தந்திருக்கும் வண்ணம், பணம் என்பது என்ன அப்படிங்கிறத சொல்ல வாங்க. பணம் என்பது என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்ல வரலாம் இன்று காலை 9 மணிக்கு விரியும் வானவில் நிகழ்ச்சியில். இப்போ நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய அன்பு நேயர், வாங்க. வணக்கம். வணக்கம்.
8: வணக்கம்.
7: பேர் சொல்லுங்க.
8: சத்தியமங்கலம், கேஎன் பாளையம், பேச்சுமுத்து.
7: எப்படி இருக்கீங்க பேச்சுமுத்து?
8: நல்லா இருக்கிறேன் மேடம், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
7: எல்லாம் நல்லா இருக்கிறோங்க எல்லாருமே. எப்படி இருக்கு ஈரோடு?
8: ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் பார்த்தீங்கன்னா வெயில் அதிகமாக தாங்க மேடம் இருக்குது.
7: என்ன மாதிரி பொருட்கள் நீங்க வாங்கிட்டு வந்திருக்கீங்க?
8: நான் வந்து என்ன பேண்ட், ஷர்ட் அந்த மாதிரி. அப்புறம் எங்க ஒய்ஃப் வந்தாங்கன்னா சேலை, பாவாடை, இதெல்லாமே ரொம்ப குறைவான விலையில கிடைக்கிறவங்க.
7: அது இரவு நேரத்துல தான் நடக்கும் அப்படின்றாங்க. அப்ப போயிட்டு திரும்ப வர்றதுக்கான அந்த வசதிகள்லாம் இருக்குங்களா?
8: அது இருக்குங்க மேடம். ஆனா நான் இரவு நேரத்துல போறதுக்கான வாய்ப்பு இல்லைங்க மேடம். பகல் நேரத்துல தான் மேடம் போவோம். வெளியூர்காரங்க தான் வந்து இரவு நேரத்துல வந்து வாங்கி போவாங்க,
7: இந்த கடைகளுக்கு மொத்த வியாபாரத்துக்காக. சரிங்க சரிங்க. உங்களால பேசினா ரொம்ப மகிழ்ச்சிங்க. என்ன பாடல் கேட்கலாம்?
8: யூத் படத்துல இருந்து அந்த முட்டக்கலைக்கு பாட்டு மேடம்.
7: சரிங்க, பாடல் கேட்கலாம். நன்றிங்க.
8: நன்றிங்க. நன்றி.

0: இதுவரை கேட்டோம் கோடி பண்பலை நுறுபுழையில் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்
1: மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
4: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: மகேந்திரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அட்டானமஸ், மல்லசமுத்திரம், நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்.
6: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
7: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
6: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
7: தொடர்புக்கு 7382812345.
0: வழங்கிய மனதோடு ராகம்
4: இணைந்து வழங்கியோர் RVS காலேஜ், கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
8: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
9: என்ன கணேசா, பையனை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்னு சொன்னியே, சேர்த்துட்டியா?
10: எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு ஒரே குழப்பம்.
9: RVS இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடு, சூப்பர் காலேஜ்.
8: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9439604.
11: கோடைப்பன் விலை நெருப்புள்ளி 5 இப்போது கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடராகும்.
12: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
13: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நம் மக்களின் நாடி நாளும் உங்களை நாடி வரும் கொடை பன்மலையில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் மனதோடு ராகம் நிகழ்ச்சி. இன்னைக்கு ஈரோடு மாவட்ட நேயர்கள் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இப்போ நிகழ்ச்சி வரக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம்.
2: இனிமையான காலை வணக்கத்துடன் ஈரோடு மாவட்டம் அத்தானி கலைப்பட்டிருந்து சுப்பலட்சுமி செந்தில்குமார் பேசுறேங்க. மேம்
1: என்ன பண்றீங்க? சுப்பலட்சுமி மேம்
2: மேம் நல்லா இருக்கீங்களா? மேம்
1: நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க
2: மேம்? நல்லா இருக்கேன். நிலையத்துல அனைவரும் நலங்களா மேம்?
1: எல்லாரும் நல்லா இருக்கிறோங்க
2: மேம். நான் வீட்டுல இருக்கேங்க மேம்.
1: வீட்டுல யாரெல்லாம் இருக்கிறாங்க?
2: வீட்டுல பசங்க ரெண்டு இருக்காங்க மேம்.
1: என்ன பண்றீங்க?
2: பெரிய பேரும் புகழ்மதி பிகம் சிய தேதியருங்க மேம். சின்ன தம்பி பேருங்க லோகேஸ்வரன் 9th மேம்.
1: சரிங்க, அப்ப வேலை கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாமா?
2: ஆமாங்க மேம், ஆமாங்க மேம்.
1: இருந்தாலும் சின்ன இதுல பாத்துக்கிட்டத விட இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, அவங்களே அவங்களுடைய வேலைகளை செய்துக்கிறாங்க.
2: ஆமாங்க மேம், ஆமாங்க.
1: சரிங்க, சொல்லுங்க என்னவும் சொல்ல வந்தீங்க.

0: வச்சிருக்கேங்க மேம்.
1: ம், யார் ஓட்டுறாங்க?
0: எங்கள் வீட்டுக்காரர் தானுங்க.
1: நீங்கள் எப்பயாவது கற்றுக்கணும் இல்லை ஓட்டி பார்க்கணும்னு ஓட்டி பார்த்துருக்கீங்களா, கேட்டிருக்கீங்களா?
0: இல்லைங்க மேம், ஓட்டதெல்லாம் இல்லைங்க.
1: ம், ஆனால் கேட்டிருக்கீங்களா, எப்பயாவது கேட்டிருக்கீங்களா கற்றுக்கணும்னு ஆர்வம் இருந்திருக்கா?
0: மேம் எனக்கு கண்டக்டராக போகணும் தான் ஆர்வங்க, டிரைவருக்கு ஆர்வம் இல்லைங்க மேம்.
1: கண்டக்டராக போகணும், எதனால அப்படி டிக்கெட் கொடுத்துட்டே இருக்குதுக்கா, மிஸ் ஆகுமே நிறையா.
0: ஆமாங்க மேம். மேம் எங்கள் ஊர்லேயே அந்தியூரில் ஒரு சங்கீதான ஒரு அக்கா கண்டக்டராக இருக்காங்க மேம்.
1: ம், சரிங்க.
0: அப்புறம் அதனால தான் கண்டக்டர்னு ஆசைங்க மேம்.
1: ஆசைங்களா? ஆந்திரா பக்கம்லாம் போனீங்கன்னா பேருந்துகளில் நிறைய பெண் கண்டக்டர்களை பார்க்கலாம் நம்ம. ம்,
0: அதாங்க மேம், அதாங்க மேம்.
1: சரிங்க,
0: சரி. மேம் இன்னொரு குட் நியூஸுங்க மேம்.
1: ம், சொல்லுங்க.
0: எங்கள் பள்ளியில் வந்து 100% தேர்ச்சிங்க மேம், எங்கள் ஊர் பள்ளியிலையும் 12th.
1: சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க
0: மேம். அதையும் தாண்டி எங்கள் மாவட்டத்தில் வந்து 47 ஸ்கூல் 100% வாங்கியிருக்கோம், அது ரொம்ப பெருமையாக இருக்குங்க மேம்.
1: எல்லாருக்குமே இல்லை, எல்லாருக்குமே ரொம்ப பெருமையாக இருக்குங்க. மாணவர்கள் படிக்கிறதே எல்லா பெற்றோர்களுக்குமே பொதுவாக பெருமை தான். ம், பெற்றோர்களுக்கும் சரி ஆசிரியர்களுக்கும் சரி. ம், சரிங்க,
0: ரொம்ப நன்றிங்க மேம்.
1: சரிங்க, என்ன பாடல் கேட்கலாம் சுப்லட்சுமிமா?
0: மேம் என் வழி நிறைய காட்டும் இல்லைங்க மேம், விடுதலைங்க.
1: ம், பாடல் கேட்கலாமா? நன்றிங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
1: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க, ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
4: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
5: தமிழக அரசால் பெண்களுக்காக கொடைக்கானலில் நிறுவப்பட்ட அன்னைத்தரசா மகளிர் பல்கலைக்கழகத்தில் 2026-27 கல்வியாண்டிற்கான இளங்கலை, முதுகலை மற்றும் ஒருங்கிணைந்த பாடப்பிரிவுகளுக்கு மாணவிய சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலும் விவரங்களுக்கு www.madrasawomensuniv.ac.in என்ற இணையதள முகவரியை அணுகவும்.
6: பிறந்து நிறைவு வெற்றிலை பாக்கு, திரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
0: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
3: நேரம் 8:41. இது உங்கள் கொடை பண்பலையின் 1.5 மனதோடு ராகும் நிகழ்ச்சி. இன்னைக்கு ஈரோடு மாவட்ட நேயர்கள் பேசிட்டு இருக்காங்க. இப்போ நிகழ்ச்சி வரக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம். வணக்கங்க.
4: அனைவருக்கும் பேரன்பு வணக்கங்க.
3: பேர் சொல்லுங்கய்யா.
4: குரு சந்திரமோகன். செந்தமிழ்நாடு ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டம் துடுப்பதி துளுக்கப்பாளையத்திலிருந்து உரையாடுகிறேன்.
3: அவ்வளவுதானுங்களா?
4: சொல்லுங்க.
3: சரிங்க. யாரெல்லாம் இருக்கிறாங்க? குரு சந்திரமோகன் எப்படி கூப்பிடுவாங்க? குருன்னு கூப்பிடுவாங்களா சந்திரமோகனா?
4: குரு சிஎம்னு கூப்பிடுவாங்க. சிஎம்னு கூப்பிடுவாங்க சந்திரமோகன்.
3: அப்படியா? சரிங்க. நீங்க சிஎம்ல சந்திரமோகன் அப்படிதானே நினைச்சுக்குவீங்க?
4: அப்படிதான் சந்திரன் சுருக்கமா கூப்பிடுவாங்க சில பேர்.
3: சரிங்க.
4: என் மனைவி காலமாயிட்டாங்க, கேன்சர் வந்து புற்றுநோய்.
3: சரிங்க.
4: என் மகள் இருக்காங்க, மகன் மருமகன் இருக்காங்க, ஒரு பேத்தி இருக்காங்க, கொள்ளு பேத்தி.
3: சரிங்க. மகள் என்ன பண்றாங்க? உங்க பொண்ணு என்ன பண்றாங்க?
4: பெரிய
3: ஆசையா இருக்குதே.
4: பெரிய திரைப்படத்துறையில செஞ்சுட்டு இருக்கிறங்க. நண்பர் அஜய் ஆதித்தன் இருக்காருங்க, அது மூலமா குறும்படம் பண்ணிக்கிட்டே இருக்கோம்.
3: சரிங்க சரிங்க.
4: அப்புறம் அப்பா நடிச்சங்க கஸ்தூரிராஜா யூனிட்ல, ஆத்தாவுன் கோயில் எல்லாம் சின்ன சின்ன பாத்திரத்துல நடிச்சேன்.
3: நடிச்சிருக்கீங்க.
4: இருந்தாலும் இங்க இருந்துட்டு அப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்கிறங்க.
3: சரிங்க. தொடர்ந்து பண்ணுங்க.
4: நன்றி.
3: என்ன பாடல் கேட்கலாங்க?
4: என் பேத்தி அக்ராக்காக தலைவன் தலைவி படத்திலிருந்து ஒரு சிறப்பான பாடலை ஒளிபரப்புமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
3: சரிங்க. பாடல் கேட்கலாங்க. பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி கோடை பண்பலை 1.5
5: கோடை பண்பலை

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

70+ யுஜி கோர்சஸ், 9+ பிஜி கோர்சஸ், 5+ பிஹெச்டி கோர்சஸ்க்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கரூர் ஜெயராம்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டாம்பரப்பு, கரூர்.

0: ஐந்தில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
0: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.

0: கோடை பண்பலை நூறுபுள்ளியில் சைபால்
1: முகத்தில் வருவார் சைபால் சரியா கிளங்கா சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
2: சைபால்
0: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
3: உலகத்துல எது எதுக்கும் ஆராய்ச்சி கூடங்கள் இருக்குது இல்ல, அது மாதிரி தூக்கத்தை பத்தி ஆராய்ச்சி பண்றதுக்கு ஒரு ஆராய்ச்சி கூடம் இருக்குது. அப்படி ஆராய்ச்சி பண்ணணும்னா அதுக்கு மூழ்கிட்டு இருக்கணும்ல, அதனாலதான் அந்த ஆராய்ச்சி கூடம் இங்கே இல்லை, அமெரிக்காவில் பாஸ்டன் பல்கலைக்கழக மருத்துவமனையில் அது இருக்குது. அங்கே தூக்கத்தை பற்றி பல விதமான ஆராய்ச்சிகள் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த ஆராய்ச்சி கூடத்தில் இயக்குனராக இருக்கிற ஒரு நிபுணர் அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா, உங்களுக்கு தூக்கம் வரலையா, நீங்கள் நல்லா தூங்கிறதுக்கு தாராளமாக சில யோசனைகளை என்னால் சொல்ல முடியும் அப்படிங்கிறார். யோசனை தானே, காசா பணமாக கேட்டு வச்சுக்கலாமே. உணவு, மனநிலை, தூங்கும் இடத்தோட சூழ்நிலை, படுக்கைக்கு செல்கிறப்போ உள்ள பழக்க வழக்கங்கள், இது காரணமாக ஒருத்தருக்கு தூக்கம் வராமல் போகலாம். தூக்கம் வராததுக்கு இதுதான் காரணம்னா அதையெல்லாம் சுலபமாக கட்டுப்படுத்தலாங்கிறார் அவர். தூக்கத்தை வரவழைக்கக்கூடிய ஒரு நல்ல மருந்து உடற்பயிற்சி. ஆனால் ஒன்று, படுக்க போகிற நேரத்தில் இது மாதிரி உடற்பயிற்சிகள் எல்லாம் செய்யக்கூடாது. கொஞ்சம் முன்னாடி பகல்லையே இந்த பயிற்சிகளை செய்கிறது நல்லது. தூக்கம் வராமல் அவதிப்படுறவங்க பிற்பகல் நேரங்களில் காஃபி டீ இது மாதிரி பானங்களை சாப்பிடக்கூடாது. மது அருந்துறது கூட தூக்கத்தை பாதிக்கும். வெது வெதுப்பான நீரில் குளிக்கிறது, தியானத்தில் ஈடுபடுறது, ஓய்வாக இருக்கிறது, படுக்கிறது, அதாவது படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குவளை பால் சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து தூக்கத்தை வந்து வரவழைக்கிறது ரொம்ப உதவியாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, தூங்கி ஆகணுமேங்கிற கவலை வேண்டியதில்லை. அப்படி நினச்சி கவலைப்படுறதை விட்டுடணும். தூக்கம் வரலையா, உடனே படுக்கையை விட்டு எழுந்திருக்க வேண்டியது, வெளியில் வாங்க, வேறு ஏதாவது வேலையில் ஈடுபடுங்க, கொஞ்சம் நேரம் உலாவுங்க, அல்லது ஏதாவது ஒரு புஸ்தகத்தை எடுத்து படிங்க, களைப்பு ஏற்பட்டால் மறுபடியும் படுக்கைக்கு போங்க, தூக்கம் தானே வந்துடும். ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும், படுக்கைக்கு போகிறப்போ உங்கள் மற்ற எல்லா பிரச்சனைகளையும் மறந்துடணும். அது எப்படி சார் முடியும், அந்த நேரம் தானே எல்லா பிரச்சனையும் வரிசையாக ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு நாம் நினைக்கலாம். ஆனால் பழக்கத்தில் அதை நாம் மாற்றிக்க முடியும், கொஞ்சம் முயற்சி பண்ணணும், அவ்வளோதான். இது எல்லாமே ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு அந்த நிபுணர் சொல்கிற கருத்து தான். இன்னொரு விஷயம் அவர் சொல்கிறார், அது என்னென்னா, உடல் கோளாறு காரணமாக தூக்கம் வராமல் அவதிப்படுறவங்களுக்கெல்லாம் இந்த யோசனைகள் சரியாக வராது அப்படிங்கிறார். அதுக்கெல்லாம் மருத்துவ சிகிச்சை கொடுத்து தான் சரி பண்ணணும். சில பேருக்கு நடு ராத்திரியில் மூச்சு திணறல் ஏற்பட்டு தூக்கம் வராமல் போயிடும். ஊரெல்லாம் தூங்குறப்ப தான் மட்டும் தூங்காமல் மூழ்கிட்டு இருக்கிறது, ஊரெல்லாம் மூழ்கிட்டு இருக்கிறப்ப தான் மட்டும் தூங்கிறது, இது மாதிரி கோளாறுகளால் சில பேர் பாதிக்கப்படலாம். கால் தசை முறுக்கிக்கிறதுனால சில பேருக்கு அடிக்கடி விழிப்பு வரலாம். மன அழற்சி காரணமாக சில பேருக்கு தூக்கம் வராது. இது மாதிரி கோளாறுகளுக்கெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி சிகிச்சை கொடுத்து தான் சரி பண்ண வேண்டியிருக்கும். எந்த கோளாறும் இல்லாமல் தூக்கம் வரலைன்னா ஆரம்பத்தில் சொன்ன முறைகளை கடைபிடிச்சு பார்க்கலாம். தூக்கம் வந்ததுன்னா யோசனை சொன்ன அந்த நிபுணருக்கு நன்றி சொல்லலாம். ஒருத்தர், ஏன் சார் பஸ்ஸில் தூங்கிறது கெட்ட பழக்கமானு கேட்டார். இல்லையே, நான் கூட பஸ்ஸில் போகிறப்ப தூங்கிட்டு தானே போவேன் அப்படின்னார் இன்னொருத்தர். அப்புறம் ஏன் என்ன டிரைவர் வேலை வேணாம்னு வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க அப்படின்னாரா அவரு.
0: கோடை பந்தலை 100.5 சைபால்
1: முகத்தில் வருவா சைபால் சரியா கிளங்கா சைபால்
0: அனைத்து மரு

0: கடைகளிலும் கிடைக்கும்.
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
2: வழங்கிய இன்று ஒரு தகவல். இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: நேரம் 8:53. இது உங்களுக்குடைய பன்மலையின் மனதோடு ராகம் நிகழ்ச்சி. இப்போ நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய நேயர், வாங்க. வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கங்க, பேர் சொல்லுங்க.
4: ஈரோடு மாவட்டம் முடக்குறிச்சி சின்னியம்பாளையம் சரவணங்கம்மா.
3: சரிங்க, எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்குமா? நீங்க நல்லா இருக்கீங்க?
3: எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கிறோம் சரவணன்.
4: சொல்லுங்கம்மா, நீங்க தான் சொல்லணும்.
3: வெயில் ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க.
4: அந்த 4 நாளா மழை பெஞ்சதுனால கொஞ்சம் ஈரோடு நிதுங்கம்மா. எப்ப ஏன்னா எங்களுக்கு செஞ்சுரி அடிச்சிருச்சு இந்த 15 நாளாவே.
3: சரிங்க சரிங்க. இருந்தாலும் நம்ம
4: நாங்களாம் விவசாய பணியில் இருக்கிறது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்ததுங்க. இந்த 4 நாளா நல்லா இருக்குதுங்க.
3: சரிங்க, ஆனா நம்ம கொஞ்சம் பாதுகாப்பா தான் இருந்துக்கணும் அந்த வெயில் காலம் நேரத்துல.
4: ஆமா, எங்களுக்கு பழகி போச்சுங்கம்மா. நாங்க அடிப்படையில விவசாயிங்கிறதுனால வெயில் மழை எல்லாமே இயற்கையோட ஒத்து வாழ கத்துக்கிட்டு
3: இருந்தாலும் ரொம்ப அதிகமா இருக்கும்போது கொஞ்சம் ஓரமா ஒதுங்கி நின்னுக்கலாம்.
4: கொஞ்சம் ஒதுங்கிறங்க. மதிய நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு 2-3 மணி நேரம் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்க வேண்டியதான். வெயில் அதிகமா இருக்கு.
3: சரிங்க சரிங்க. சொல்லுங்க, என்ன சொல்ல நீங்க?
4: மீதி மாலை நேரத்தில் மற்ற வேலையை செஞ்சுக்கிறேங்கம்மா.
3: சரிங்க சரவணன், உங்களோட பேசினா ரொம்ப மகிழ்ச்சிங்க. நன்றிங்க.

0: இதுவரை நம் கோடை பண்பலையில் கெட்டுச்சு வைத்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய மனதோடராகும்.
1: அவன் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

நிறைவுக்கு வருகிறது மனதோடு ராகம். மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 8 மணிக்கு. இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஈரோடு மாவட்ட நேயர்களுக்கும் கேட்டு ரசித்த அன்பு நெஞ்சங்களுக்கும் நன்றிங்க. விடைபெறுகின்றேன் மீனா. நன்றி, வணக்கம் நேர்களே. கொடை பன்மலையின் 1.5 தொடர்கிறது வானவில் பணம் என்பது எனும் தலைப்பில். முன்னதாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயசார்பு நிலையை அடைவது முக்கியமானதென்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுப்பிக்கப்பட்ட சோம்நாத் ஆலயம் திறக்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் சோம்நாத் அமுதப் பெருவிழாவில் பிரதமர் இன்று பங்கேற்கிறார். ஜனநாயகத்தின் அடித்தளங்களை வலுப்படுத்துவதில் அரசியல் சாசனமும் நீதித்துறையும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் சாலை கட்டமைப்புகளை மேம்படுத்த உயர் முன்னுரிமை அளித்து மத்திய அரசு செயல்படுவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இந்தியா அனைத்து துறைகளிலும் தற்போது பாரம்பரியத்தை மீட்டெடுத்து வருவதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் நாடு முழுவதும் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சிக்கான கட்டமைப்புகளை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு நிகழ்ச்சிகளில் தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்தும் நிறைவில் தேசிய கீதமும் பாடப்படும் நடைமுறையே இனி கடைபிடிக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இதில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்க உள்ளனர். சட்டப்பேரவையில் திமுக கட்சி குழு தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சென்னை திருவனந்தபுரம் விரைவில் இம்மாதம் 15 மற்றும் 22ஆம் தேதிகளில் கோட்டயம் வழியாக இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவி மற்றும் களக்காடு தலையணையில் நீர்வரத்து சீரானதையொட்டி இன்று முதல் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி ஆலயத்தில் 3 நாட்களாக நடைபெற்ற தெப்பத்திருவிழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டத்தில் தேர்தலையொட்டி கடந்த 1 மாத காலமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மக்கள் குறை தீர்ப்புக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று முதல் துவங்குகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் பெங்களூரு அணி மும்பை அணியையும் சென்னை அணி லக்னோ அணியையும் வென்றன. இன்று நடைபெறும் போட்டியில் பஞ்சாப் அணி தில்லியை எதிர்கொள்கிறது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டி குஜராத் மாநிலம் காந்திநகரில் இன்று தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி சென்னை அணியை வென்றது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி கோடை பண்பலை 100.5 MHz.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில். மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.
0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
2: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
3: வழங்கும் வானவில்
0: இணைந்து வழங்குவோர்
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
4: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
6: இனிய வணக்கம் நேர்களே, நேயர்களின் என்ன கருத்துக்களோடு வண்ணம் பெறும் வானவில் இன்று நீங்கள் பேச நாங்கள் தந்திருக்கக்கூடிய தலைப்பு பணம் என்பது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பணம் சிலருக்கு தேவை, சிலருக்கு அடிப்படை, சிலருக்கு அத்தியாவசியம். பணம் என்னங்க பணம், பணத்தை சாப்பிட முடியுமா, குணம்தாங்க எல்லாமே அப்படின்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க. பணம்தான் எல்லாமே, பணத்துக்கு இருக்க மதிப்பு வேற எதுக்குமே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. பணம் உங்கள் பார்வையில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்றைக்கி அதை பற்றி தான் பேச போகிறோம். சொல்ல வாங்க கோடை பண்பலைக்கு அறிமுக நேயர்களுக்காக, அதாவது இதுவரைக்கும் கோடை பண்பலையின் நேரலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்காத நேயர்களுக்காக 2424224 மகளிருக்காக 2424229 வழக்கமாக பேசுகிற நம்ம நேயர்களுக்காக 2424226 மற்றும் ஒரு எண்ணம் கூட இருக்குது 290 333 கொடைக்கானலோட முன்னிணைப்பு உங்களின் பார்வையில் என்ன நினைக்கிறீங்க? உங்களோடு பேச காத்திருக்கிறேன் நான் வியூலா.

0: உங்களோட கருத்துக்களோட வளம் வரப்போகுது. இப்போ வானவில், பணம் என்பது உங்களோட பார்வையில என்ன சொல்ல போறீங்க? வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் மேடம். மும்பையில நடராஜன் பேசுறேன் மேடம்.
0: சார், எப்படி இருக்கிறீங்க?
1: ரொம்ப சூப்பரா இருக்கு மேடம்.
0: சரிங்க சார், சொல்லுங்க சார்.
1: மேடம், பணத்தோட முக்கிய அம்சம்னா வந்து பரிமாற்ற ஊடகம் வந்து பொருட்கள் வாங்குறதுக்கு ஒரு கருவி. ஆனா வந்து நான் அதை பேச போறது இல்ல. இந்த டிஜிட்டல் பண வர்த்தனைக்கு பண பரிவர்த்தனைக்கு முன்னாடி நம்ம கேஷ் வச்சுட்டு நம்ம பொருட்கள் வாங்கும்போது பணத்தோட அருமை தெரிஞ்சது மேடம்.
0: சரி,
1: அப்ப கண்ட்ரோல் நம்மகிட்ட இருந்தது. எந்த பொருள் வாங்கினா உடனடி தேவை அப்படின்னா நம்ம நினைச்சு வாங்குவோம்.
0: சரி,
1: இப்ப வந்து பண செலவழிக்க வந்து நிறைய டிஜிட்டல் பரிவர்த்தனை வந்ததுனால செலவழிக்க கண்ட்ரோல வந்து அது எடுத்துக்கிட்டதுனால நம்மகிட்ட இல்ல.
0: இப்ப பணத்துக்கான மதிப்பு இல்லன்றீங்க?
1: நம்ம மதிப்பு இருக்கு,

0: பட் ஆனா நம்ம டிஜிட்டல் பணவர்த்தனை வந்ததுனால நம்ம நம்மகிட்ட வந்து பணமா இருக்கேன்ட்டு நம்ம இஷ்டத்துக்கு பொருள் வாங்குறோம்.
1: இல்ல அப்ப வந்து 10 ரூபா கையில இருந்து கொடுத்து செலவு பண்ணப்ப அது வேற மாதிரி இருந்துச்சு. இப்ப டிஜிட்டலைஸ்டா எல்லாம் மாறினால நம்ம வந்து அதுக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்ல அப்படின்னு சொல்றீங்க.
0: நம்மகிட்ட இது இருக்கு, ஜிபே இருக்கு, அது இருக்கு, அது நம்ம
1: சரிங்க. மகிழ்ச்சி, நன்றி. பணம் அப்படின்றது உங்க பார்வையில நீங்க என்ன நினைக்கிறீங்க, அதை பத்தி தான் பேச போறோம் இன்னைக்கு. வானவில்ல வாங்க அடுத்த நேயர்.
2: அவங்ககிட்ட காசு இல்ல, அவங்க கூட பழக்கம் வச்சு கூடாது அதிக அந்த மாதிரி இருக்கிற உலகம் இந்த காலம். பணத்துக்கு தான் மதிப்பு,
1: பணத்துக்கு தான் மதிப்பு இந்த காலத்துல. சரிங்கம்மா, சரிங்கம்மா, சரிங்க, நன்றி. இப்ப அடுத்த நேயர் வாங்க. வணக்கம், யார் பேசுறீங்க?
3: நான் ஈரோடு சூரம்பட்டி வளசல இருந்து இளங்க பேசுறேம்மா.
1: சொல்லுங்க ஐயா.
3: பணம் 10 செய்யுமா?
1: ஆம், சரிங்க.
3: அந்த பணம் என்கிட்ட இருந்தா 11 கூட செய்வேம்மா.
1: 11 செய்வீங்க?
3: ஆமா. எப்படின்னு கேட்டீங்களா, இப்ப வந்து நான் அலைபேசி மூலம் பேசிட்டு இருக்கிறேன்.
1: சரி,
3: பணம் நிறைய இருந்துச்சு. நான் வந்து பஸ் ஏறி கொடைக்கானல வந்து கூட நேரடியா பேசலாம்.
1: சரி,
3: அது மாத்திரம் இல்லையா, பணம் பாதாள வரைக்கும் பாயுமா?
1: சரிங்க.
3: அப்படின்னு பழமொழி சொல்ல உண்மை அதுதான், பணம் இருந்தா போதுமா?
1: சரி,
3: சொல்றாங்க பணம் வந்து பாசம்தான் முக்கியம். பாசத்தை வச்சு என்னமா பண்ண முடியும்? இப்ப அவரு நடராஜன் சொன்னாரு பாரு, பணம் இருந்தாதான் எல்லாமே பரிவர்த்தனை பண்ண முடியும்.
1: சரி,
3: பணம் இல்லாம எப்படி பரிவர்த்தனை பண்ணி இப்ப நான் ரீசார்ஜ் பண்ணிருந்தா கூட பேச முடியும். அதனால பணங்கிறது கண்டிப்பா முக்கியம். ஆனா எந்த இடத்துல தேவைப்படாதுன்னா, ஒரு புதையல் கிடைக்குது, ஒரு இடத்துல போய் ஒரு வாரம் 10 நாள் சாப்பிடாம இருக்கிறாங்க, புதையல் கிடைச்சிச்சு, அதாவது காசா கிடைக்கு தங்க காசா இருந்து என்ன பண்ண முடியும், சாப்பிட முடியாது.
1: சரி,
3: அந்த இடத்துல இருந்துதான் பணத்துக்கு முக்கியத்துவம் இல்ல. சோறு உணவு உணவு வேணும். அதனால பணம் முக்கியம், ஆனா பணமே முக்கியம் இல்லை என்பது என்ன கருத்துமா?
1: சரிங்க, மகிழ்ச்சி, நன்றிங்க.

0: மன்னனுக்கு மேலாகினே கண்ணன் தனியாராகினே இலக்க மனத்து கெடுக்கும் அரக்கன் பணம் பணம் பணம் பணம் என்னடா பணம் பணம் உணர்ந்தாடடா நிரந்தரம்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
2: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
3: கார்த்திக் இதுதான் ஒரு ரூம், இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
4: வாவ்,
3: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
5: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
6: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
2: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாய்ச்சல்.
7: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
8: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
9: கல்விக்கும் ஒளிமயமான எதிர்காலத்திற்கும் ஒரே திறவுகோள் கரூர் ஜெயராம்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டம்பரப்பு, கரூர். அட்மிஷனுக்கு 9952410253.
10: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன்.

0: மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2,500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1,200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
5: ஹாய், ஹலோ எவ்ரிவன், நான் பிரீத்தி, நர்சிங் காலேஜ்ல தேர்ட் இயர்.
6: நான் செகண்ட் இயர். நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன்.
5: எங்களை போலவே 2026 நீங்க நர்சிங் படிக்க விரும்புறீங்களா?
6: டொனேஷன் இல்லாம அட்மிஷன் தர காலேஜ் மதுரை மாவட்டம் கிட்ட இருக்கிற நம்ம பிரீத்தி நர்சிங் காலேஜ் தான்.
5: எங்க காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் மூலியமாவும் சேரலாம், கவுன்சிலிங் மூலியமாவும் சேரலாம். எங்க காலேஜோட கவுன்சிலிங் கோடு 1010.
6: தரமான கல்வி மற்றும் உடனடி வேலை வாய்ப்பு எல்லாம் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல சிறப்பம்சம்.
7: சோ நீங்களும் பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங்ல ஜாயின் பண்ணுங்க.
8: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ், இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வெட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
9: திண்டுக்கல்லில் நாக்கியே அங்கீகாரம் பெற்ற புனித அந்தோனியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
10: 2026-27 ஆண்டிற்கான யூஜி மற்றும் பிஜி படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
9: பிஜி பிரிவில் எம்ஏ தமிழ், இங்கிலீஷ், எம்காம், எம்காம் சிஏ, எம்எஸ்சி மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கெமிஸ்ட்ரி மற்றும் AICTE அங்கீகாரம் பெற்ற MBA அண்ட் MCA பாடப்பிரிவுகளுக்கும் சேர்க்கை நடைபெறுகிறது. தனித்தன்மை வாய்ந்த தன்னாட்சி பெண்கள் கல்லூரி,
10: பசுமையான மற்றும் பாதுகாப்பான சூழல்,
9: இலவச மருத்துவ சேவை,
10: கேம்பஸ் இன்டர்வியூ பிளஸ் பிளேஸ்மெண்ட்,
9: போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சிகள் மற்றும் தனி திறமைகளை ஊக்குவிக்கும் சிறப்பான பயிற்சிகள்,
10: அனைத்து பகுதிகளுக்கும் கல்லூரி பேருந்து வசதி.
9: சென்ட் ஆண்டனிஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் ஃபார் விமன், தாமரைப்பாடி, திண்டுக்கல்.
10: தொடர்புக்கு 9940989817.
11: திரவியம் கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி பெரியகுளம், பிளஸ் டூவில் மதிப்பெண் அடிப்படையில் 25%, 50% மற்றும் 75% கட்டண சலுகை உண்டு. மாநில அளவில் விளையாட்டில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கட்டணம் முற்றிலும் இலவசம். அனைத்து இளங்கலை மற்றும் முதுகலை பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. செல் 7373710626.
12: சுட சுட வெயில், சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்,
13: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சரதாஸ்.
14: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
13: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
15: கோடி பண்பலை 100 உஷா சன்ஃபிளவர் ஆயில்,
16: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்,
17: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்
15: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்
17: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
18: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ்,
19: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
18: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்ய ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.

0: நேரம் 9:18 கோடை பண்பலை 100.5 வானவில் இன்னைக்கு தலைப்பு கொடுத்துருக்கோம், பணம் என்பது. உங்கள் பார்வையில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதை பற்றி தாங்க பேசிகிட்டு இருக்கோம். இப்போ அடுத்த நேயர் வாங்க பேசலாம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கங்க, யார் பேசுகிறீங்க?
1: வாழ்க வளமுடன் வளரும் கோடை எஃப்எம், கரூர் மாவட்டம் நெருங்கு தாம்பரம் பேசுகிறாங்கம்மா. நல்லா இருக்கிறீங்களா?
0: நலமாக இருக்கோங்க, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கிறேன், நல்லா இருக்கிறேங்கம்மா. நல்லா இருக்கிறாங்க எல்லாருமே.
0: மகிழ்ச்சி. சரி சொல்லுங்க.
1: பணம்ங்கிறது வந்து அவசியம் வேணுங்கம்மா. இப்ப ஒண்ணு இல்லைங்க, நாங்க கொடைக்கானல் வரணும்னா பஸ் ஏறி வந்து அங்க வந்து 8000 பணம் வந்து தாங்க வர முடியுங்க.
0: சரி,
1: குணத்தை வச்செல்லாம் வர முடியாதுங்க. மளிகை கடைக்கு போனாலுமே பணம் இருக்குனுங்க. எந்த இடத்துக்கு பணம் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த காலத்துக்கு வந்து பணம் இருந்தால் தாங்க பண்ண முடியுங்க எல்லாமே. குணத்தை வச்சு பண்ணலாங்க. அது குணத்தை வச்சாலும் யார் இப்போ கடன் போய் கேட்டாலும் குணத்தை வச்சு யாரும் தர்றது கிடையாது.
0: சரி,
1: அப்போ பணம் தான் ரொம்ப அவசியமாக இருக்குதுங்கம்மா.
0: சரிங்க, மகிழ்ச்சி. ரொம்ப நன்றிங்க, உங்கள் கருத்தை பகிர்ந்துக்கிட்டீங்க எங்கள் கூட. இப்போ அடுத்த நேர் வாங்க.
2: வணக்கம். அன்பு பீவிளாசு, அன்பான காலை வணக்கம் கூறுவது. புதுக்கோட்டை மாவட்டம் கோணாபட்டிலேருந்து பழனியாய் பேசுகிறேன்ப்பா.
0: பழனியாயிம்மா, சொல்லுங்கம்மா.
2: அதாவது என்னுடைய பார்வையில் பணம், பணம் பணம் பணம், பணம் இல்லாதவன் பிணத்துக்கு சமானம்,
0: ஐயோ
2: பணம் பாதாள வரைக்கும் பாயும் சொல்லிருக்காங்க. அந்த மாதிரி நமக்கு அந்த பணம் இல்லாம நமக்கு வாழ்க்கையே கிடையாது. இன்னைக்கு ஐம்பூதங்கள், மனிதர்கள் உயிர் வாழ ஐம்பூதங்கள், நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்புன்னு ஐம்பூதங்கள் இருக்கு பாருங்க. நமக்கு மனிதர்கள் உயிர் வாழ
0: சரி,
2: அது ஆறாவதா வந்து நம்ம பணத்தை சேர்த்துக்கணும்.
0: சரி,
2: ஏன்னா பணம் இல்லாம நம்ம எதுவுமே. இன்னைக்கு உங்க கூட நான் பேசுறேன் அப்படின்னா, அந்த போனுக்கு வந்து செல்போனுக்கு நான் பணத்தை போட்டாதான் உங்க கூட நான் பேச முடியும்.
0: சரி,
2: அது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான இன்னைக்கு சாப்பாட்டுல இருந்து, வைத்தியத்துல இருந்து, இன்னைக்கு விவசாயத்துல இருந்து, எதுவா இருந்தாலுமே நம்ம வந்து பணம் இல்லாம எதுவுமே நடக்காது. இன்னைக்கு நம்மளுடைய ஓடல் தேடல், இன்னைக்கு நம்மளுடைய உழைப்பு, இன்னைக்கு மக்களுடைய வாழ்க்கை பயன்கள் அத்தனையுமே நம்மளோட பணத்துக்காக நம்ம பண்றோம். இன்னைக்கு ஆமா, பணத்துக்காக தான் நமக்கு இன்னைக்கு ஒரு வேலை செய்யறோம், உழைக்கிறோம். இன்னைக்கு விவசாயம் பண்றோம்னாலும் அதுக்கு பணம் இருந்தா தான் நம்ம விவசாயம் பண்ண முடியும், நம்ம சாப்பிட முடியும்.
0: சரி,
2: அந்த அளவுக்கு இந்த பணத்துக்கு முக்கியத்துவம் இருக்கும்போது அந்த பணத்தை வந்து நம்ம நல்லா சம்பாதிக்கணும். உழைத்து சம்பாதிச்சா தான் நம்ம வாழ்க்கைக்கு உதவியா இருக்கும். அந்த பணத்தையும் நல்ல விதமா நம்ம செலவுணும். அதே மாதிரி நம்ம அந்த மாதிரி பணம் இல்லாத வறியவர்களுக்கு கொஞ்சம் நம்ம இந்த பணத்தை கொடுத்து உதவவும் முடியும். அதனால இன்னைக்கு வந்து அந்த பணம் தான் நமக்கு முக்கியம். அந்த பணத்தை தேடுறதுக்கு நம்மளுடைய உழைப்பு உழைப்பு உழைப்பு உழைச்சு நம்ம பணத்தை சம்பாதிச்சு நம்ம வாழ்க்கையை மேம்படுத்திக்க வேணும். இன்னைக்கு கல்விக்கு ஒரு பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னாலும் பணம் வேணும்.
0: கண்டிப்பா.
2: அதனால பணத்தை தேடுவோம், சம்பாதிப்போம், வாழ்க்கையை மேம்படுத்துவோம், நல்ல வழியில செலவழிப்போம்.
0: சரிங்கம்மா, மகிழ்ச்சி, நன்றிங்கம்மா.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
4: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
5: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
6: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
7: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
4: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
8: கல்யாண பொண்ணு, கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
9: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
10: திண்டுக்கல் GTN காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2026-27 கல்வியாண்டிற்கான பொறியியல் வகுப்பிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
11: No capitation. Counseling code 5545 BE.

0: கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிஎஸ்சி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் மிஷின் லேர்னிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், பிடெக், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். கவுன்சிலிங் கோட் 5545.
1: பேருந்து வசதி உண்டு. GTN காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல். தொடர்புக்கு 7397-93313.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
5: உங்களுக்கு சுகர், பிபி இருக்கா, கால் வீக்கம், கிட்னி ஸ்டோன்ஸ், சிறுநீர் பிரச்சனைகள் இருந்தா நம்ம பிரீத்தி மருத்துவமனைக்கு வாங்க. சிறுநீர் மற்றும் சிறுநீரக நலத்திற்கான இலவச மருத்துவ முகாம் நடக்குது.
6: இந்த முகாம்ல அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், RFT, சிறப்பு மருத்துவர் ஆலோசனை, ரத்த சர்க்கரை மாதிரியான இன்னும் பல பரிசோதனைகள் இலவசமா பண்றாங்க.
5: May 8, 9, 10 மற்றும் May 15, 16, 17 வெள்ளி, சனி, ஞாயிறு மட்டும் தான். இடம் பிரீத்தி மருத்துவமனை, உத்தங்குடி, மதுரை. கால் 8220782333.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்து வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை, புனித அந்தோனியா பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திண்டுக்கல், விவேகானந்தா காலேஜ் திருச்செங்கோடு, GTN காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கலின் நல்வாழ்த்துகள்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
4: நேரம் 9:25. கோடை பண்பலை 100.5 வானவில் இன்னைக்கு பணம் என்பது உங்களுடைய பார்வையில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். வாங்க அடுத்த நேயர்.
5: ஹலோ,
4: வணக்கங்க, யார் பேசுகிறீங்க?
5: சிறகுகள் மொழித்த மலைக்கு எனது பணிவான வணக்கம்.
4: நிறம்
5: தரம் அதே கவிஞர் சொல்லிருக்காரு. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலேங்கிறாங்க. ஆமா, அந்த பணம் வந்து என்னுடைய பார்வைக்கு நான் சரி, உழைப்பின் வியர்வைக்கு கிடைத்த ஒரு லட்சுமி கடாசம்.
4: சரி,
5: லட்சுமி தான் சொல்லுவாங்க ஆக்சுவலி, உழைப்பு அந்த லட்சுமி கடாசமா தான் நம்ம பார்வையை பார்க்கலாம். வெறும் தாளுங்கிற நினைப்பவர்களுக்கு அப்படி தண்ணி படாத அளவுக்கு செலவழிக்கிறாங்க பார்த்தீங்களா, கண்மூடித்தனமா. அது வெறுமனே பேசாம பார்ப்பாங்க. அந்த உழைப்பின் உயர்ந்த நாளா வந்து ஒரு கார்டனிங் ஒர்க் பார்க்கும்போது 25 ஆண்டுகளுக்கு முன்பு அப்பெல்லாம் 125 ஆண்டுகளுக்கு முன்பு தோட்டவள அக்ரிகல்ச்சர் ஆபீசர்ட்ட வேலை பார்க்கும் பொழுது, அதற்கு முன்னாடி அண்ணன்மார்கள்ட்ட ஒரு இண்டிபெண்டன்ஸ் பேர்டா பறவையா பறந்தேன். ஆனா தனியா வெளியே வந்து வேலைக்கு போகும் பொழுது அந்த சம்பளத்தை வாங்கின தருணங்கள்ல தண்ணீர் மழை அழுதுட்டேன் முதல் சம்பளத்தை.
4: ஏன்னா
5: அந்த உழைப்பின் வேர்க்கு கிடைத்த ஒரு ஒரு அங்க அதிகாரப்பூர்வமான எனக்கு கிடைத்த ஒரு கிஃப்ட். அப்பதான் அந்த அந்த மூலியமா தான் அந்த ரூபாய் நோட்டை உணர முடியும். அதனால ரூபாய் நோட்டு ஒரு ஸ்தலம் தண்ணி படாம அந்த ரூபாய் நோட்டை பார்ப்பது நம்ம கண்ணோட்டம் எப்படி ஒரு பிரதிபலிப்பா பாக்குறோமா, ஒரு கண்ணோட்டத்துல ஒரு பாசிட்டிவா பாக்குறோமா, அந்த உழைப்புக்கு தகுந்தாப்புல அந்த நோட்டை பயன்படுத்தணும். சரி, அது தெய்வமா பயன்படுத்தணும். நம்ம நமக்கு கிடைத்த ஒரு லட்சுமி கடாசமா வந்து அந்த நோட்டை ரூபாய் நோட்டை பயன்படுத்துற விதத்தை பண்ணணும். சரி, என்னுடைய கருத்து சுருக்கமாக சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச்.
4: நன்றிங்க சார். இப்ப அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
6: வணக்கம், என்னோட தமிழ் செல்விமா.
4: தமிழ் செல்விமா சொல்லுங்க.
6: பணம் எப்படி மூணு எழுத்து, அந்த மாதிரி ஒரு மூணு விஷயங்கள் தான் எனக்கு உணர்த்துது.
4: சரி,
6: பணம் நம்ம கையில இருந்தா நமக்கு நம்பிக்கை.
4: சரி,
6: செலவழித்தால் மகிழ்ச்சி. சம்பாதிக்க தெரிஞ்சா சமுதாயத்துல தகுதியானவர்.
4: தகுதியானவர்,
6: சம்பாதிக்க தெரிஞ்சிட்டீங்கன்னா நீங்க தகுதியானவங்க.

0: சேமிப்பு கையில இருந்து உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரும்.
1: சரி,
0: செலவழிச்சா மட்டும்தான் அது வந்து நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும்.
1: சரி,
0: இந்த மூணு விஷயம் தாங்கம்மா எனக்கு உணர்த்தது.
1: சரிங்க, நன்றி. அதாவது நம்பிக்கை, மகிழ்ச்சி, அப்புறம் என்ன இன்னொன்னு சொன்னீங்க? சரி, இல்ல மூணாவதா என்ன சொன்னீங்க? தகுதியானவர்.
0: சம்பாதிக்க, உங்களுக்கு பணம் சம்பாதிக்க தெரிஞ்சிட்டா நீங்க தகுதியானவங்க ஆயிடுவீங்க சமுதாயத்துல.
1: சரிங்க, சரிங்க. நம்ம தகுதியை நிர்ணயம் பண்றதே பல நேரங்கள்ல பணமா இருக்கு. சரிங்க, நன்றி. இப்ப அடுத்த நேரம் வாங்க. வணக்கம்
2: சகோதரி பீடா அம்மாவுக்கு இனிமையான காலை வணக்கம்.
1: வணக்கங்க, சொல்லுங்க, பேர் சொல்லுங்க.
2: மங்களபுரமா.
1: சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா?
2: ஏழையிடமோ பணக்காரனிடமோ பணம் இருப்பது பெரிய விஷயம் இல்லம்மா.
1: சரி,
2: அந்த பணத்துக்கு நாம எஜமானா இருக்கக்குள்ள வந்து அது நம்ம மனுஷனா வளர்க்கணுமா.
1: சரி,
2: அதே பணம் வந்து நமக்கு எஜமானும் இதுல பாவ புண்ணி ரெண்டுக்குமே காரணம் பணங்கறதான். அதனால புண்ணியத்துக்கான வேலைகள்ல நம்ம பணத்தை செலவு பண்ணா பாவ செயல்கள் இருந்து விடுபட்டு இருக்கிறது பொதுவான கருத்தை சொல்லி முடிக்கிறோம்.
1: சரிங்க, சரிங்க, நன்றி.
3: கொடி பண்பலை 100 பிள்ளைந்தில் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்,
1: மகேந்திரா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், அட்டானமஸ், காளிப்பட்டி, நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்,
0: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
2: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
3: வழங்கிய வானவில்,
0: இணைந்து வழங்கியோர்
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது முக்கியம்.
4: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்ய ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
0: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
7: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: புனித அந்தோனியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, திண்டுக்கல்.
8: ஆண்டனிஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் ஃபார் விமன், தாமரைப்பாடி, திண்டுக்கல்.
9: யூஜி மற்றும் பிஜி படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9994098417.
0: வழங்கும் வானவில்.

0: காலது கருமமடா காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா.
1: இது உங்கள் கோடை பன்மலை 100.5 வானவில். இன்னைக்கு தலைப்பு, பணம் என்பது உங்களின் பார்வையில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை பற்றி கோடை பண்பலையின் வானவில்ல சொல்லுவாங்க. இப்போ அடுத்த நேயர் வாங்க.
2: அம்மாவிற்கு காலை வணக்கங்களுடன் கைலாச மலை மலருங்கம்மா. அம்மா நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும் மலர்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா.
1: சரி,
2: பணம் பந்தியிலே குணம் குப்பையிலேன்னு நீங்க போட்ட பாடல்கள் அனைத்திலுமே வந்து பணம் தானங்கம்மா முன்ன நிக்கு.

0: இல்ல நாங்க தலைப்புக்காக அந்த பாடல் போடுறோம்.
1: எனக்கு ஒரு ஹாஸ்பிடலே போறேங்கம்மா, அந்த இடத்துக்கு பணம் மட்டும் தான் தேவை, கோணம் தேவையில்லை.
0: ம், சரி.
1: என ஒரு ஆஸ்பத்திரிக்கு வேணும், கொண்டு போய் உடனே சேர்த்துட்டு என் கோணத்தை வச்சு மலர் நல்ல பிள்ளைன்னு வச்சு யாரும் சேர்த்திக்க மாட்டாங்கம்மா.
0: சரி,
1: அந்த இடத்துல வந்து குணம் முக்கியம் இல்லைங்க இன்னைக்கு. ஆனா குணம் முக்கியமா இருந்தது மின்னங்கம்மா, இப்ப காலங்கள் மாறி போச்சு.
0: சரி,
1: காலங்கள் மாற்றங்களால குணம் இன்னைக்கு குப்பையிலதாமா, பணம் தாமா பண்டியில நிக்கிது. பணங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு மனுஷனுக்கு பணம் மட்டும்தாமா இன்னைக்கு மதிப்பா இருக்குதுங்க.
0: கால மாற்றத்தினால நம்மளும் மாறிட்டோம்.
1: அப்படியேதாங்கம்மா, காலங்கள் மாற மாற நாமளும் ஒவ்வொரு மனிதர்களும் பணம் பணமே தாங்கம்மா வாழ்க்கையா மாறி போயிடுச்சுங்க.
0: சரிங்க,
1: அதனால பணம் என்னைக்குமே பண்டியில தாங்க நிக்கிது, குணம் குப்பையில தாங்க நிக்கிது.
0: சரிங்க, அனுபவப்பட்டு சொல்றீங்க. சரிங்க, நன்றி. இப்ப அடுத்த நேர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் சீலாமடத்துக்கு. வணக்கம்மா.
0: வணக்கம்யா, சொல்லுங்க, பேர் சொல்லுங்க.
2: நான் தவமணி, குண்டேந்திரப்பட்டி, சிவகங்கை மாவட்டமா.
0: சரி சரி, சொல்லுங்க சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க?
2: வள்ளுவம் சொல்லுது, பொருள் எல்லாருக்கும் ஊடகம், அருள் எல்லாருக்கும் ஊடகம் இல்லைன்னு.
0: கண்டிப்பா.
2: அருள் கூட நம்ம காமிக்கிறதுக்கு, நம்மளிடம் இருந்து அன்பை காமிக்கிறதுக்கு, பொருளை காமிக்கிறது கூட பொருள் வேண்டியது இருக்கு. அதனால அந்த பொருள் தான் இவ்வளவு நடைமுறை வாழ்க்கையில பொருள் தான் மாறலாம்,
0: என்னுடைய கருத்து. சரிங்க சரிங்க, நன்றி. இப்ப அடுத்த நேர் வாங்க. வணக்கங்க, யார் பேசுறீங்க?
3: அம்மா வணக்கம்மா.
0: வணக்கங்க, சொல்லுங்க, பேர் சொல்லுங்க.
3: நான் தேடிமா கிட்ட குள்ளப்பாளையம்ல இருந்து ஐயப்பன் பேசுறேங்கம்மா.
0: சொல்லுங்கண்ணா.
3: அம்மா வந்து கருவறையில இருந்து கருவறை வரைக்குமே சில்லர் ரெண்டு சொல்லிருக்காங்க.
0: ம், சரி.
3: எப்பவே பிறந்த நினைக்கிறது நம்ம சாகுற வரைக்குமே அந்த பணம் தேவைப்படுது.
0: கண்டிப்பா.
3: இப்ப என்ன காரணம்டா, இப்ப பணம் இருந்துச்சு என்கிட்ட, சித்தப்பன் பெரிய அண்ணன் தம்பி எல்லாமே தெரியாதவங்க கூட உறவு சொல்லி வருவாங்க என்கிட்ட.
0: சரி,
3: அதே சொந்தக்காரங்க வந்து பணம் இல்லைன்னா இதை யாரும் தெரியலன்னு போயிருவாங்கம்மா. அப்படி ஒரு காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம்மா.
0: பணம் இல்லைன்னா நம்ம நம்மள யாருன்னே தெரியாதுன்றாங்க.
3: ஆமாங்கம்மா.
0: சரிங்க சரிங்க, நன்றி. இப்ப அடுத்த நேர் வாங்க. 9:35. வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம் மேடம். கரூர்ல இருந்து சுதாங்க மேடம்.
0: சுதா சொல்லுங்க.
4: மேடம், பணம் வந்து அந்த அப்போ வந்து பணத்துக்கு விட நம்மளோட குணமும் சொந்த வந்த உறவுகளுக்கு தான் முக்கியத்துவம் இருந்துச்சுங்க.
0: ஆனா
4: இப்ப வந்து உறவுகளுக்கும் முக்கியத்துவம் இல்ல, பணம் இருந்தாதான் இன்னைக்கு சொந்த பந்தமே கூட வர்றாங்க.
0: சரி,
4: இன்னைக்கு பணத்துக்கு இருக்கிற மரியாதை இன்னைக்கு குணத்துக்கும் இல்லைங்க, சொந்த பந்த உறவு முறைகளுக்கும் இல்லைங்க. பணம் இருந்தா சொந்த வாங்க எல்லாம் மதிப்பு எல்லாமே கிடைக்குது, பணம் இல்லையா கொஞ்சம் தள்ளிதான் வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு பணத்துக்கு பணம் இருந்தாச்சு எல்லாமேங்கிற மாதிரி வாழ்க்கையில கொண்டு வந்துட்டாங்க. ஆனா நம்ம அதுல இருந்து மாறக்கூடாதுங்க, எப்பவும் அதே மாதிரி இருக்கும். இன்னைக்கு நமக்கு செல்வாக்கு இருக்கலாம் இல்லாம போலாம், ஆனா எப்பவும் நம்மளோட குணத்தை எதுக்காகவும் யாருக்காகவும் மாத்திக்க கூடாதுங்க.
0: சரி,
4: அது ஒண்ணுதான் நமக்கு இருக்கணும்.
0: சரிங்க, மகிழ்ச்சி, ரொம்ப நன்றிங்க.
5: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
6: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
7: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜா பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
8: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
9: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
2: திருச்சி சாரதாஸ்,
3: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
4: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
5: கார்த்திக், இதுதான் ஓ ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
6: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
5: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
7: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
8: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ், இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டிஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ், சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
9: கோடி பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு
10: லேக் FM நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
11: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.

0: நேரம் 9:41 கோடை பண்பலையின் 1.5 கேட்டுட்ருக்கிறீங்க வானவில். இன்னைக்கு தலைப்பு கொடுத்துருக்கோம், பணம் என்பது உங்களோட பார்வையில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி 12 பேசியிருக்காங்க. இப்போ அடுத்து யார் வரப்போகிறா பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்,
0: யார் பேசுகிறீங்க சொல்லுங்கம்மா.
1: அம்மா இல்லை.
0: சரி,
1: சிறந்த வணக்கங்களுடன் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை புளியம்பட்டி மல்லியாரும் உங்களுக்கு உங்கள் சார்ந்தவருக்கு எல்லா நேரம் வணக்கங்கள்மா. பணம் என் பார்வையில்
0: சரிங்க
1: சொல்றதுமா.
0: சொல்லுங்க, சொல்லுங்க.
1: ரெண்டு இது சுருக்கமா சொல்லி முடிச்சிடுறேன்.
0: சரி,
1: இப்ப நம்ம பேசுறதுக்கு செல்ல ரீசார்ஜ் பண்ணனா எனக்கு கோணம் ரொம்ப இருக்கு, சொல்லிட்டு ரீசார்ஜ் பண்ண முடியாது.
0: சரி,
1: இன்னொன்னு வாயில்லா சீவன் கிளி இருக்கு பாத்தீங்களா?
0: ஆமாங்க.
1: ஒரு பிரபலமான ஸ்தலத்துல நானு கிளி ஜோசியம் பார்த்தேன்.
0: சரி,
1: நெல்லுமணிய போட்டா அது எடுக்க மாட்டேங்குது.
0: சரி,
1: காசை வச்சாத்தையும் எடுக்குது. எனக்கு போனா ரொம்ப இருக்கு, அந்த கிளி எடுக்க சொன்னா எடுக்க மாட்டேங்குது மேடம்.
0: இல்ல, அதுக்கு அப்படி பயிற்சி கொடுத்து வச்சிருக்காங்க, வேற
1: ஒண்ணும். அதனாலதான். நன்றிமா.
0: சரிங்க, நன்றி. இப்ப அடுத்த நேயர் வாங்க.
2: ஹலோ,
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
2: அன்பு தோழி பியூலோ மேடத்துக்கு இனிய வணக்கம். தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி குணசேகரன். மேடம், நல்லா இருக்கீங்களா? மேடம்,
0: நலமா இருக்கோங்க. நான் சொல்லுங்க.
2: நன்றி மேடம். மேடம், பணம் என்பது முக்கியமானதா மேடம்? பணம்

0: இல்லைன்னா இந்த இன்று இன்றைய காலகட்டத்தில் வந்து வாழ்க்கையே இல்லை மேடம். இப்ப ஒரு நல்ல வீடு, ஒரு நல்ல கல்வி, ஒரு நல்ல மருத்துவ வசதி, ஒரு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னா கூட பணம் தான் முக்கியம். அதனால பணமே ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று மேடம்.
1: சரிங்க, சரி, பணம் இருக்கணும் கண்டிப்பா. ம், நன்றி. இப்ப அடுத்த நேயர் வாங்க. வணக்கங்க.
2: இனிய காலை வணக்கம் பீலா சகோதரிக்கு.
1: சொல்லுங்க.
2: தேனி மாவட்டம் சின்னமன் சசிகலா பேசுறேன்ப்பா.
1: சொல்லுங்க.
2: என்னுடைய பார்வையில பணம்ப்பா மனிதனுடைய வாழ்க்கை தரத்தை, அதாவது செல்வந்தனாக மாற்றக்கூடிய, நிர்ணயிக்கக்கூடிய, அலைமாயக்கூடிய, அதாவது ஒவ்வொருவரிடம் தாவி தாவி செல்கின்ற ஒரு மதிப்பு மிக்க காகிதம் தான்ப்பா பணம்.
1: சரிங்கம்மா.
2: நேர்மையாக உழைத்து சம்பாதிச்சா பணம் நம்மகிட்ட நீண்ட காலமாக பயணித்து நம்மளுடைய தேவைகளையும் நம்முடைய வருங்கால சந்ததியுடைய வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தும்ப்பா.
1: சரிங்க.
2: மேலும் வந்து நம்ம சிக்கனமா இருந்தாத்தே நம்மளுடைய கையிருப்பு என்ற மாய வலையில அது வந்து சேர்ந்து நம்மளுடைய எதிர்காலத்தை வந்து சுகமாக மாற்றக்கூடிய ஒரு பொன் முட்டையிடும் வாத்துதாப்பா பணம். பணத்தை வந்து ஈஸியா செலவழிச்சிடலாம்ப்பா, ஆனா சேமிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம்ப்பா. இந்த காலத்துல பணம் இருந்தாத்தே ஒருவரை வந்து சமூகம் வந்து மதிப்புமிக்க ஆளா நிர்ணயிக்கும்ப்பா. வாய்ப்புக்கு நன்றிப்பா.
1: சரிங்கம்மா, நன்றி.
3: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் புனித அந்தோனியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திண்டுக்கல் வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்.

0: கெடுத்து மணி மணி காசு பண்ணா கெடுத்து மணி மணி காசு பண்ணா கெடுத்து மணி மணி காசு பண்ணா கெடுத்து மணி மணி.
1: நேரம் 9:45 கோடை பண்பலை 100.5 இன்னைக்கு வானவில் பணம் என்பது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டிருக்கோம். வாங்க வணக்கங்க. சொல்லுங்க.
2: சேலம் வேம்படி தாரத்துல தண்டபாணி.
1: சொல்லுங்க.
2: பணம் என் பார்வையில பஞ்சத்துக்கு செலவு செய்யறவங்க கிட்ட பற்றாக்குறையாகும்,
1: சரி,
2: பதுக்கி வைக்கிறவங்க கிட்ட பணமாகவும் அடக்கமா இருக்கு,
1: சரி,
2: பணம் பாதாள வரைக்கும் பாயும், பணம் பத்தும் செய்யும்னா கூட எல்லாரையும் ஆட்டி படைக்கிற ஒரு விஷயம் பணம். ஆனா பணம் மரத்துல காய்க்குதான் கேப்பாங்க. நான் பேப்பர் எல்லாம் வந்து மரத்துலதான் தானே வருது, ஆக பணத்துலதான காய்க்கு, மரத்துலதான காய்க்குது பணம்.
1: ஓஹோ, சரிங்க.
2: ஆனா உழைப்பு உழைப்பு இருந்துச்சுன்னா அத நம்ம கை கூடும்.
1: சரிங்க, உழைப்பு இருந்தால் மட்டுமே அது கை கூடும். அருமைங்க. அடுத்த நேயர் வாங்க.
3: வணக்கங்கம்மா.
1: வணக்கங்க. யார் பேசுறீங்க?
3: சேலம் இட்டாபுத்தூர் மலர்ராஜா.
1: சரி, சொல்லுங்கண்ணா.
3: அம்மா, பணம் அது இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரிதான் இப்ப இருக்கு. நல்ல வழியில சம்பாதிக்கணுமா, அது 4 பேருக்கு கொடுத்து வழங்கணும். அப்ப வந்து தர்மம் வரும், இல்லைன்னா நமக்கு கர்மம் தான் வரும்.
1: சரி,
3: நன்றிம்மா.
1: நன்றி. இப்ப அடுத்த நேரம் தான்.

0: நேரம் 9:48. இது உங்கள் கோடை பண்பலையின் 1.5 பணம் என்பது தலைப்பு கொடுத்துருக்கோம். உங்கள் பார்வையில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வாங்க பேசலாம். வணக்கம்.
1: சேலம் மாவட்டம் சண்டகிரியிலிருந்து சுப்பிரமணியம் பேசுறேங்க.
0: சொல்லுங்க, நலமா இருக்கீங்களா? சரி சொல்லுங்க.
1: எக்கோ வந்துகிட்டே இருந்தீங்க.
0: நீங்கள் ரேடியோ பக்கத்தில் இருந்து பேசுனா கொஞ்சம் தள்ளி வந்துடுங்க, அல்லாட்டி லவுட் ஸ்பீக்கர் போட்டிருந்தாலும் ஆஃப் பண்ணிடுங்க.
1: இல்லை செல்லுலையே தான் ரேடியோங்க.
0: சரி.
1: அதாவது
0: இல்லை எக்கோ
1: ஆகலைன்னா எவ்வளவுக்கு வாங்கினார்கள்?
0: சரி,
1: மனித தேவைகள் அனைத்தும் மனித உழைப்பினால் உற்பத்தி செய்யப்படும் போது பணம் என்ன செய்து கொண்டிருக்கின்றது? அனைவருக்கும் உணவு, உடை, இருப்பிடம், போக்குவரத்து, பாதுகாப்புகள் உண்டெனில் பணத்திற்கு இங்கே என்ன வேலை? ஒவ்வொருவருக்கும் உணவும் உழைப்பும் ஓய்வும் சமநிலையில் கிடைக்க வேண்டுமெனில் நன்மை செய்தல் என்றால் என்ன? அதாவது இறைவன் ஏற்கனவே இந்த உலகத்தையும் பிரபஞ்சத்தையும் படைத்து.
0: சரி, எல்லா சரி சரி, இணைப்பில் இருந்தார், விடுபட்டாரு, ரொம்ப நன்றிங்க. இப்போ அடுத்த நேர் வாங்க.
2: கருத்து விதைகளை தூவி அறிவிக்கதிர வெளிச்சத்தையும் கோடை பண்பலையின் மாணவ நிகழ்ச்சியையும் அன்பு தொகுப்பாளரை வணங்குவது பெங்களூர்லேருந்து வேளாங்கண்ணி சொக்கலிங்கம்.
0: சொல்லுங்க.
2: நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோங்க. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன்.
0: சரி சொல்லுங்க.
2: அதாவது கருவறை முதல் கல்லறை வரை சில்லறை தேவைப்படுகிறது.
0: சரி.
2: அந்த சில்லறை என்ற பணத்தை நாம் பொருளை நல்ல கல்வி கற்று சம்பாதிச்சு நல்ல முறையில் நேர்மையான முறையில ஈட்டினோம்னா அது நமக்கு பயன் தரு பணமாக அமையும்.
0: சரி.
2: இல்லைன்னா அந்த பணத்துக்கு வாய் இது இல்லாம போயிடும்.
0: அதிப்பு இல்லாம போயிடும்.
2: ஆமா, அதான் டிஆர் தேட்டை டிஆர் கொள்வார்னு சொல்லுவாங்க.
0: சரி.
2: அது மாதிரி அடுத்தவர்களுக்கு உதவி செய்து வாழ வேண்டும் என்றாலே பணம் தேவைப்படுகிறது. நாம கல்வி கற்பதற்கும் படிக்கிற வேலைக்கு போவதற்கும் எல்லாத்துக்குமே பணத்தை தேவைப்படுகிறது. அந்த பணம் வந்து மதிப்பை உணர்ந்து நாம் நடந்து கொள்ள வேண்டும். செல்வம் என்பது செல்வம் செல்வம் என்ற அடுத்தடுத்தவர்களுக்கு கை மாறிக்கொண்டே இருக்கும்.
0: அதனாலதான் செல்வம்னு பேரும். சரிங்க, மகிழ்ச்சி, நன்றிங்க.
3: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
4: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
5: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
7: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
8: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
9: திண்டுக்கல்லில் நாக்கி அங்கீகாரம் பெற்ற புனித அந்தோனியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
10: 2026-27 யூஜி மற்றும் பிஜி படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
9: யூஜி பிரிவில் BSc மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் AI மற்றும்
10: BA தமிழ், இங்கிலீஷ், BCA, BBA, BCOM, CA, BCOM, PA ஆகிய பாடப்பிரிவுகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
9: தனித்தன்மை வாய்ந்த தன்னாட்சி பெண்கள் கல்லூரி,
10: பசுமையான மற்றும் பாதுகாப்பான சூழல், கேம்பஸ் இன்டர்வியூ பிளஸ் பிளேஸ்மெண்ட்,
9: போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சிகள் மற்றும் திறமைகளை ஊக்குவிக்கும் சிறப்பான பயிற்சிகள்,
10: அனைத்து பகுதிகளுக்கும் கல்லூரி பேருந்து வசதி.
9: செயின்ட் ஆண்டனிஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் ஃபார் விமன், தாமரைப்பாடி, திண்டுக்கல்.
10: தொடர்புக்கு 9940 98 417.
11: கோடி பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு
12: லேக் FM நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
13: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.

0: பவன் அறிவாளி. நேரம் 9:53 கிட்டத்தட்ட நிறைவு நேரத்துக்கு வந்துட்டோம். இனி அடுத்த நேர்வாங்க. வணக்கம். பணம் என்பது. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்க சொல்லுங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு கிராமத்திலிருந்து பாபு.
0: பாபு, நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: நல்லா இருக்கும், சொல்லுங்க
1: மேடம். பணம் தான் இன்னைக்கு எல்லாத்தையும் தீர்மானிக்க, ஆரம்பம் முதல் இறுதி வரை.
0: சரி,
1: முன்னாடி வந்து உறவுகள் வந்து நிலைக்கிறதுக்காக நம்ம உறவுகள் நம்ம கூட இருந்தாங்க. இப்ப வந்து அதாவது பணம் தான் தீர்மானிக்க, உறவுகள் நம்ம கூட இருக்கிறதையும் இருக்க வேண்டாங்கிறதையும் பணம் தான் தீர்மானிக்க,
0: பணம் தான் தீர்மானிக்குது. சரி,
1: நன்றி.
0: சரிங்க, இப்ப அடுத்த நேர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் சகோதரி.
0: வணக்கம், சொல்லுங்கயா.
2: கரூர் மாவட்டம் வெங்கமேட்ல இருந்து உலகநாதன் பேசுறீங்க. நமது நிலையத்தில் உள்ள அனைவருக்கும் சகோதரி உங்களுக்கும் இனிய காலை வணக்கம். தலைப்பு அருமையான தலைப்புங்க சகோதரி. நமக்கு உழைப்பால் கிடைப்பது பணம், அந்த பணத்தை வைத்து சேமிப்பு வைத்து நாம் பிற்காலத்தில் சுகமாக வாழ வேண்டும். ஆக பணம் என்பது மனிதனுக்கு தேவையான பிரதானம். அதுவே பணம் பணம் பணம் என்று நாம் பைத்தியமாக மாறிவிட்டால் அது மிகவும் சிரமத்திற்கு ஆளாகிவிடும். பணம் என்பது தேவைக்கேற்ப நாம் சுகமாக அனுபவிப்பதே பணம் பணம் பணம் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்துங்க சகோதரி.
0: சரிங்க, மகிழ்ச்சி, நன்றி. இப்போ நிறைவு நேரத்துக்கு வந்துட்டோம். என்னுடைய கருத்தையும் பகிர்ந்துக்கிறேன். நிகழ்ச்சியில பங்கு பெற்று பேசின அனைத்து நேயர்களுக்கும் நன்றி. அதாவது சொன்னாங்க, பணத்துக்கு மட்டும்தான் இந்த உலகத்தில் மதிப்பு இருக்குது. பணம் பத்தும் செய்யும், பணம் பாதாள வரைக்கும் பாயும். இந்த ஐம்பூதங்களோடு இந்த பணத்தையும் ஆறாவதாக நம்ம சேர்த்தரணும் அப்படின்னு சொன்னாங்க. அதில் ஒரு நேயர், தண்டபாணி அப்படின்ற நேயர் சொன்னார், உழைப்பு இருந்தால் மட்டும்தான் பணம் நம்மள்கிட்ட வரும். ஆமாங்க, கண்டிப்பாக உழைக்கணும். திருவள்ளுவர் கூட சொல்லிட்டார், அருள் இல்லா இருக்கு அந்த உலகம் இல்லை, ஏன் பொருள் இல்லா இருக்கு இவ்வுலகம் இல்லையா அங்கு அப்படின்னு சொல்லி. அதனால் பணம் வேணான்னு யாரும் சொல்ல போகிறதில்ல. பணம் வேணும்னு நினச்சா கூட அந்த பணம் நம்மளுக்கு மகிழ்ச்சியவோ அல்லாட்டி நிம்மதியோ முழுசாக தந்துடும் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. பணம்ன்றது தேவை, ஒவ்வொருத்தருக்கும் அது தேவை. இப்போ பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் போய் குடும்பத்தை பிள்ளைங்களை விட்டுட்டு வேலை பார்க்குறவங்கள்ட்ட கேட்டால் என்ன சொல்லுவாங்க? பணத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? அவங்களுக்கு அந்த பிள்ளைங்களை எப்போ பார்க்கணும் அந்த ஏக்கம் தானே இருக்குங்க. பணம் தேவை, வாழ்க்கைக்கு தேவை, ஆனால் அந்த பணம் வந்து வாழ்க்கையாகாது. அதனால் அன்பால் நம்ம எண்ணங்களால் உழைப்பால் நம்ம வாழ்க்கையை ரொம்ப அழகாக்குவோம் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியிலிருந்து விடை பெற்றுக்கொள்கிறேன். பியூலா, மீண்டும் சந்திப்போம். நன்றி நேர்களே.

0: இதுவரை ரசித்தோம் கோடை பண்பலை 100.5
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: புனித அந்தோனியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திண்டுக்கல்.
3: ஆண்டனிஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் ஃபார் விமன் தாமரைப்பாடி திண்டுக்கல்.
4: யூஜி மற்றும் பிஜி படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9940984
0: வழங்கிய வானவில்.
5: நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் நாகராஜ், மணிவண்ணன், ராஜேஷ். அழைப்புகள் ஒருங்கிணைப்பு பூஜா. கணினி ஆக்கம் சரஸ்வதி, சங்கர், கணேஷ். கோடை பண்பலையில் இனி பண்பலை வானவில். இந்தியாவில் சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை வழங்கும் நேற்றைய நிமிடங்கள். வரும் முன்பாக செய்தி சுருக்கம்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயசார்பு நிலையை அடைவது முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். புதுப்பிக்கப்பட்ட சோம்நாத் ஆலயம் திறக்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் சோம்நாத் அமுதப் பெருவிழாவில் பிரதமர் இன்று பங்கேற்கிறார். ஜனநாயகத்தின் அடித்தளங்களை வலுப்படுத்துவதில் அரசியல் சாசனமும் நீதித்துறையும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் சாலை கட்டமைப்புகளை மேம்படுத்த உயர் முன்னுரிமை அளித்து மத்திய அரசு செயல்படுவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா அனைத்து துறைகளிலும் தற்போது பாரம்பரியத்தை மீட்டெடுத்து வருவதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் நாடு முழுவதும் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சிக்கான கட்டமைப்புகளை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் குறிப்பிட்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்று வருகின்றனர். சட்டப்பேரவையின் திமுக கட்சி குழு தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சென்னை திருவனந்தபுரம் விரைவிரையில் இம்மாதம் 15 மற்றும் 22 தேதிகளில் கோட்டையம் வழியாக இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவி மற்றும் களக்காடு தலையணையில் நீர்வரத்து சீரானதையொட்டி இன்று முதல் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி ஆலயத்தில் 3 நாட்கள் நடைபெற்று வந்த தெப்பத்திருவிழா நிறைவேற்றது. விழுப்புரம் மாவட்டத்தில் தேர்தலை ஒட்டி கடந்த 1 மாத காலமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று முதல் துவங்குகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் பெங்களூரு அணி மும்பை அணியையும் சென்னை அணி லக்னோ அணியையும் வென்றன. இன்று நடைபெறும் போட்டியில் பஞ்சாப் அணி தில்லியை எதிர்கொள்கிறது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டி குஜராத் மாநிலம் காந்தி நகரில் இன்று தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி சென்னை அணியை வென்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கொடைக்கானல் பண்பலை 100.5.

0: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை
0: வழங்கும் பண்பலை வானவில் இந்தியா.

நாட்டின் சிந்தும் இசை முகில் கோடை பண்பலை வானொலி 100.5 பண்பலை வானவில் இந்தியா. இன்று வரலாற்று தகவல்களை தரும் நேற்றைய நிமிடங்கள்.

உலக நாடுகள் இந்தியாவை பார்த்து வியக்கக்கூடிய விஷயங்கள்ல ஒன்று இங்க இருக்கக்கூடிய ஜனநாயக முறையிலான மக்களாட்சி அமைப்பு. மக்களாட்சி அமைப்பினுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி தேர்தல்கள். தமிழ்நாடு உள்ளிட்ட ஒரு சில மாநிலங்களில் தேர்தல்கள் முடிஞ்சு புதிய அரசாங்கம் அமையக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம தமிழ்நாட்டிலையும் நேற்று புதிய முதலமைச்சர் பொறுப்பேற்றுக் கொண்டார். அவருக்கு நம் கோடி பண்பலையின் சார்பாக வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கிறோம். நம்ம கடந்த சில வாரங்களாகவே மாநில அரசு தேர்தல்கள் அப்படின்னு தேர்தல்கள் தொடர்பாகவே நிறைய பேசிட்டு வந்ததுனால இன்னைக்கு நிகழ்ச்சியில மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது அப்படின்ற விஷயத்தை பத்தி நம்ம பேச போறோம். தேர்தல்கள் ஜுரம் கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலும் இந்த நேரத்துல இந்த தகவல்களை உங்களோடு பகிர்ந்துக்கிறதுல உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வழக்கம் போலவே செவிக்கு இனிய பாடல்களும் சிந்தைக்கு விருந்தாக தகவல்களும் தயாராக இருக்கு. சரி, வாங்க நிகழ்ச்சியை தொடங்கலாம் இந்த பாடலோட.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ், இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வெட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
4: திண்டுக்கல்லில் நாக்கி அங்கீகாரம் பெற்ற புனித அந்தோனியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
5: 2026-27 ஆண்டிற்கான UG மற்றும் PG படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
4: PG பிரிவில் MA தமிழ், இங்கிலீஷ், MCOM, CA, MSc மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கெமிஸ்ட்ரி மற்றும் AICTE அங்கீகாரம் பெற்ற MBA அண்ட் MCA பாடப்பிரிவுகளுக்கும் சேர்க்கை நடைபெறுகிறது. தனித்தன்மை வாய்ந்த தன்னாட்சி பெண்கள் கல்லூரி,
5: பசுமையான மற்றும் பாதுகாப்பான சூழல்,
4: இலவச மருத்துவ சேவை,
5: கேம்பஸ் இன்டர்வியூ பிளஸ் பிளேஸ்மெண்ட்,
4: போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சிகள் மற்றும் தனி திறமைகளை ஊக்குவிக்கும் சிறப்பான பயிற்சிகள்,
5: அனைத்து பகுதிகளுக்கும் கல்லூரி பேருந்து வசதி.
4: சென்ட் ஆண்டனிஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் ஃபார் விமன், தாமரைப்பாடி, திண்டுக்கல்.
5: தொடர்புக்கு 9940989817.
6: திரவியம் கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பெரிய குளம். விமான நிலையத்தில் பணிபுரிய வேண்டுமா? டிப்ளமோ படிப்புகள், ஏர் ஹோஸ்டஸ், கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ், செக்யூரிட்டி எக்ஸிக்யூட்டிவ், ராம்ப் ஆபிசர், கேபின் க்ரூ, கார்கோ எக்ஸிக்யூட்டிவ், ஆண் பெண் இருப்பாளரும் படிக்கலாம். அட்மிஷன் நடைபெறுகிறது, குறைந்த இடங்களே உள்ளன. செல் 7373710632.
7: கோடி பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு
8: லேக் FM நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
9: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.

நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 நேற்றைய நிமிடங்கள். நம்ம நாட்டில் மத்திய அரசு, மாநில அரசு அப்படின்னு இரண்டு வகையான அரசாங்கங்கள் நடைமுறையில் இருக்கு. இவைகள் இணைந்து கூட்டாட்சி முறையில் நம்முடைய நாட்டை உயர்த்தக்கூடிய வேலைகளை செய்துட்டுருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள் உட்பட எல்லா மாநிலங்களிலும் மாநில அரசாங்கங்கள் அப்படின்றது இருந்துகிட்டு இருக்கு. ஒரு மத்திய அரசு எப்படி நிர்வாகத்துறை, சட்டமன்றம், நீதித்துறை அப்படின்னு மூன்று பிரிவுகளாக பிரிந்து செயல்படுகிறதோ அதே மாதிரி தான் மாநில அரசும் நிர்வாகத்துறை, சட்டமன்றம், நீதித்துறை அப்படின்னு மூன்று பிரிவுகளாக பிரிந்து செயல்பட்டுருக்கு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 6 சட்டப்பிரிவு 152 தொடங்கி 237 வரையிலான சட்டப்பிரிவுகள் ஒரு மாநில அரசு எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்து முழு தகவல்களை நமக்கு கொடுக்குது. முதல்ல எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லப்படுற மாநில அரசினுடைய நிர்வாகத்துறை எப்படி செயல்படுகிறது அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். மாநில அரசினுடைய நிர்வாகத்துறையில ஆளுநர், முதலமைச்சர், முதலமைச்சரை கொண்ட அமைச்சரவை, இந்த மூன்று பிரிவுகளில் இருக்கக்கூடியவங்க ஒன்றிணைந்து மாநிலத்தை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பை வகிக்கிறாங்க. குறிப்பாக இந்திய அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு 154 மாநில ஆளுநருடைய நிர்வாக அதிகாரத்தை பற்றி நமக்கு சொல்லுது. ஒரு மாநில அரசினுடைய தலைவராக ஆளுநர் இருக்காரு. அவருதான் மாநில நிர்வாகத்தினுடைய தலைவராக இருக்காரு. அவருடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள் அப்படின்றதும், பதவிக்காலம் முடியறதுக்கு முன்னாடியோ அல்லது அந்த பதவியிலிருந்து குடியரசுத் தலைவர் விரும்பும் போதோ அவரை நீக்கலாம் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். அவரு தானாகவே முன்வந்து தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுக்கலாம், அல்லது பதவிக்காலம் முடிந்த பிறகு குடியரசுத் தலைவர் பணியிட மாற்றமோ அல்லது பணிகால நீட்டிப்போ கூட செய்ய முடியும். ஆனா மாநில அரசாங்கம் மாநில ஆளுநரை பதவியிலிருந்து நீக்க முடியாது அப்படின்னு இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. ஆளுநரை நியமிக்கும் போது பொதுவான ஒரு விதி என்ன அப்படின்னா, ஆளுநராக நியமிக்கப்படக்கூடிய நபர் அந்த சொந்த மாநிலத்தை சார்ந்தவராக இருத்தல் கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. பிரிவு 158 உட்பிரிவு 3A என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு நபர் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களினுடைய ஆளுநராக நியமிக்கப்படும் போது குடியரசுத் தலைவர் ஒரு ஆணையின் மூலமா அவருடைய ஊதியம் மற்றும் அலவன்சஸ் அப்படின்னு சொல்லப்படுற படிகளை சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் பகிர்ந்து வழங்குவதற்கான ஆணையை கொடுக்கிறாரு. சரி, நிர்வாகத்துறையில இருந்த ஆளுநரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து முதலமைச்சரை பத்தி தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்த பாடலுக்கு பிறகு தெரிஞ்சுக்கலாம்.

0: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை வழங்கிக் கொண்டிருக்கும் பண்பலை வானவில் இந்தியா.
1: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
2: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
3: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ. இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
5: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
6: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
7: கோடி பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு
8: லேக் FM நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
9: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
7: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்து வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை, புனித அந்தோனியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திண்டுக்கல், விவேகானந்தா காலேஜ் திருச்செங்கோடு, GTN காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கலின் நல்வாழ்த்துகள்.

நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 நேற்றைய நிமிடங்கள். இந்த வார நிகழ்ச்சியில் மாநில அரசு குறித்த செய்திகளை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்போ முதலமைச்சர் குறித்த செய்திகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு மாநில அரசினுடைய உண்மையான தலைவர் முதலமைச்சர் தான். ஆளுநர் அப்படின்றவரு பெயரளவிலான தலைவர் அப்படின்னு அரசியலமைப்பு சட்டம் நமக்கு சொல்லுது. முதலமைச்சர் எப்படி தெரிவு செய்யப்படுகிறார் அப்படின்ற விஷயத்த தேர்தல்கள் நடந்து முடிஞ்சிருக்கிற இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு சில சட்ட பிரிவுகளை கொண்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். முதலமைச்சரை தெரிவு செய்கிறது, நியமனம் செய்கிறது, இது தொடர்பாக எந்த சட்டப்பிரிவும் இல்லை. இருந்தாலும் முதலமைச்சர் மாநில ஆளுநரால் நியமிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சட்டப்பிரிவு 167 நமக்கு சொல்லுது. சட்டமன்றத்தில் பெரும்பான்மை பெற்ற கட்சியினுடைய தலைவரை முதலமைச்சராக நியமனம் செய்கிறாரு ஆளுநர். பெரும்பான்மை இல்லாத போது தனது விருப்ப உரிமையை ஆளுநர் பயன்படுத்துகிறாரு. அதே மாதிரி பதவியில் இருக்கும்போது ஒரு முதலமைச்சர் இறக்க நேரிடும் தருணங்களில் அடுத்த முதலமைச்சராக யாரை நியமிப்பது அப்படின்றத பற்றி முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் ஆளுநருக்கு உண்டு. சட்டமன்ற உறுப்பினராக இல்லாத

ஒருவர் கூட முதலமைச்சராக பதவி வகிக்கலாம். ஆனால் அடுத்த 6 மாதத்துக்குள்ள அவர் தேர்தல் நடத்தப்பட்டு உறுப்பினராக தெரிவு செய்யப்பட வேண்டும். அரசியலமைப்பின்படி முதலமைச்சர் எந்த அவையிலும் உறுப்பினராக இருக்கலாம். இன்னைக்கு ஒரு சில மாநிலங்களில் சட்ட மேலவை கூட இருக்கு இல்லையா, அங்கு கூட உறுப்பினராக இருக்கலாம். ஆனால் பெரும்பாலான மாநிலங்களில் கீழ் அவை அப்படின்னு சொல்லப்படுற சட்டப்பேரவை மட்டும் இருக்கிறதுனால இங்கு இருக்கக்கூடிய உறுப்பினர் முதலமைச்சராக நியமிக்கப்படுவார். சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பதவிக்காலம் மாதிரியே முதலமைச்சருடைய பதவிக்காலமும் 5 ஆண்டுகள். பொதுவாக முதலமைச்சருக்கு நிர்வாக ரீதியாக நிறைய அதிகாரங்கள் இருக்குது அப்படின்னே நம்ம சொல்லலாம். முதலமைச்சருடைய பரிந்துரையின் பேரில் தான் ஆளுநர் மற்ற அமைச்சர்களை நியமிக்கிறாரு. அமைச்சர்களுக்கு துறைகளை ஒதுக்கீடு செய்கிறதும் முதலமைச்சர் தான். தேவைப்படும் போது தன்னுடைய அமைச்சரவையை மாற்றிக்கூட அமைக்கலாம். அமைச்சரவை கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி முக்கியமான முடிவுகளை முதலமைச்சர் எடுக்கிறாரு. தன்னுடைய அமைச்சர்கள் எல்லாரையும் கட்டுப்படுத்தி வழிநடத்தி அவங்களுடைய நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்கிறாரு. அதே நேரம் ஆளுநரால் நியமிக்கப்படக்கூடிய சில பதவிகள் இருக்கு. அதற்கு உரிய நபர்கள் யாரு அப்படின்றது தொடர்பான ஆலோசனைகளையும் முதலமைச்சர் ஆளுநருக்கு கொடுக்கிறாரு. குறிப்பா மாநில அரசினுடைய வழக்குரைஞர், மாநில தேர்தல் ஆணையர், அரசு பணியாளர் தேர்வாணையத்தினுடைய தலைவர் மற்றும் அதனுடைய உறுப்பினர்கள், மாநில திட்டக்குழு தலைவர் மற்றும் அதனுடைய உறுப்பினர்கள், மாநில நிதிக்குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் அப்படின்ற முக்கியமான பொறுப்புகளுக்கு நியமனம் செய்யப்படும் போது ஆளுநருக்கு முதலமைச்சர் முக்கியமான ஆலோசனைகளை கொடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடரை ஆரம்பிக்கிறதுலையும் ஒத்தி வைக்கிறதுலையும் ஆளுநருக்கு முதலமைச்சர் ஆலோசனைகளை கொடுக்கிறாரு. குறிப்பா சட்டமன்றத்தில் அரசினுடைய கொள்கைகளை அறிவிக்கிறாரு. புதிய மசோதாக்களை அறிமுகப்படுத்தி அதை ஆளுநருடைய ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கக்கூடிய பணியையும் செய்கிறாரு. இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 163 ஆளுநருக்கு ஆலோசனைகள் வழங்க ஏதுவாக அமைச்சரவையை உருவாக்குவதற்கான வழிவகைகளை செஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 163 உட்பிரிவு 1 முதலமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவை ஆளுநருக்கு தேவைப்படும் பொழுது உதவி செய்யவும் ஆலோசனைகளை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது. மாநில சட்டமன்றம் எப்படி இயங்குது அப்படின்றத இந்த பாடலுக்கு பிறகு நம்ம தெரிஞ்சுக்கலாம்.

0: இதுவரை ரசித்தும் கோடை பண்பலை 100.5 சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை
0: வழங்கிய பண்பலை வானவில் இந்தியா.

நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 நேற்றைய நிமிடங்கள். இந்த வார நிகழ்ச்சியில் மாநில அரசு குறித்த செய்திகளை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு சட்டமன்றம் புனித ஜார்ஜ் கோட்டையில அமைஞ்சிருக்கு. இந்த புனித ஜார்ஜ் கோட்டை குறித்த வரலாற்று தகவல்களை நம்ம போன வார நிகழ்ச்சியிலேயே சொல்லியிருந்தோம். நேயர்களுக்கு அது நினைவிருக்கக்கூடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் ஒரு சில மாநிலங்களில் ஈரவை சட்டமன்றங்கள் இருக்கு. அதாவது மேலவை கீழவை அப்படின்னு சொல்லுவாங்க. பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா உள்ளிட்ட 6 மாநிலங்களில் மேலவை அப்படின்றது இருக்கு. பெரும்பாலான மாநிலங்களில் கீழவை அப்படின்னு சொல்லப்படுற சட்டப்பேரவை மட்டும்தான் இருக்கு. நம்ம மாநிலத்தில் சட்டப்பேரவை அப்படின்றது மட்டும்தான் இருக்கு. அதுக்கு தான் இப்போ சமீபத்தில் தேர்தல்கள் நடந்து முடிஞ்சு நமக்கான சட்டமன்ற உறுப்பினர்களை கூட நம்ம தேர்ந்தெடுத்திருந்தோம். இந்த சட்டப்பேரவையை வழி நடத்தணும் அப்படின்றதுக்காக சட்டமன்ற உறுப்பினர்களிடையே சபாநாயகர், துணை சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. சட்டமன்றம் ஒரு தீர்மானத்தின் மூலமாக 14 நாட்கள் அறிவிப்பு கொடுத்த பிறகு சபாநாயகரை பதவி நீக்கம் கூட செய்யலான்னு சட்டப்பிரிவு நமக்கு சொல்லுது. சட்டமன்றம் கலைக்கப்படும் போது சபாநாயகர் தன்னுடைய பதவியை இழக்க மாட்டாரு. அது மட்டும் இல்லாம புதிய சட்டமன்றத்தினுடைய முதல் கூட்டம் வரைக்கும் தன்னுடைய பதவியை அவர் தொடர்ச்சியாக வகிப்பாரு. சபாநாயகர் இல்லாத நேரங்கள்ல அவருடைய பணியை துணை சபாநாயகர் மேற்கொள்ளுவாரு. அமைச்சரவை அப்படின்னு சொல்லப்படுற கேபினெட் ஒரு சிறிய அமைப்பானது அமைச்சரவையினுடைய உட்கரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். கேபினெட் அமைச்சர்களை மட்டும் இது உள்ளடக்கினது. இதுதான் மாநில அரசினுடைய உண்மையான அதிகார மையமாக விளங்குது. இவர்கள் மூலமா தான் மசோதாக்கள் உருவாக்கப்பட்டு அல்லது கொண்டு வரப்பட்டு ஆளுநருடைய ஒப்புதலை பெற்று சட்டமாகி நடைமுறைப்படுத்தப்படுது. ஆக நம்முடைய மாநிலத்தினுடைய மக்களாட்சியினுடைய பிறப்பிடம் அப்படின்னா அது இந்த சட்டமன்றத்தை நம்ம சொல்லலாம்.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ் கவுன்சிலிங்.

0: திண்டுக்கல் ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் 2026-27 கல்வியாண்டிற்கான பொறியியல் வகுப்பிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
1: நோ கேபிடேஷன், கவுன்சிலிங் கோட் 5545, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிஎஸ்இ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். கவுன்சிலிங் கோட் 5545.
0: பேருந்து வசதி உண்டு. ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல். தொடர்புக்கு 7397-9331.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.

0: 5555.
1: பேருந்து வசதி உண்டு. GTN காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல். தொடர்புக்கு 7397993313.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: 7382812345 or visit www.mahindra.org.
4: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷ் ஆன லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டிஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ், சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும். மதுரை.

0: கோடி பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு
1: லேக் எஃப்எம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.

நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5. நேற்றைய நிமிடங்கள் இந்த வார நிகழ்ச்சியில் மாநில அரசு குறித்த செய்திகளை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். மாநில அரசினுடைய 3வது அங்கமாக இருக்கக்கூடியது மாநில நீதித்துறை. 1862 உயர்நீதிமன்றங்கள் கொல்கத்தா, மும்பை மற்றும் சென்னை பகுதிகளில் உருவாக்கப்பட்டுச்சு. காலப்போக்கில் ஒவ்வொரு மாகாணத்திலையும் ஒரு உயர்நீதிமன்றம் உருவாக்கப்பட்டுச்சு. 1950 பிறகு உருவாக்கப்பட்ட உயர்நீதிமன்றங்கள் பக்கத்து மாநிலங்களுக்கும் உயர்நீதிமன்றமாக விளங்கிக்கிட்டு இருக்கு. மாநில அளவில் உயர்நீதிமன்றங்கள் தான் மிக உயர்ந்த நீதிமன்றங்கள். 1862 June 26 விக்டோரியா மகாராணி வழங்கிய காப்புரிமை கடிதத்தின் மூலமா சென்னை, மும்பை, கொல்கத்தா ஆகிய மாநிலங்கள்ல உயர்நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்டுச்சு. இதுல மெட்ராஸ் உயர்நீதிமன்ற வளாகம்தான் உலகிலேயே லண்டனுக்கு அடுத்த 2வது பெரிய நீதித்துறை வளாகம் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றங்களின் மூலமாகத்தான் அந்த மாநிலத்தில் சட்டம் நிலைநாட்டப்படுது, சாமானியனுக்கான உரிமைகளும் பாதுகாக்கப்படுது. ஆக ஒரு மாநில அரசு சிறப்பாக செயல்படணும் அப்படின்னா நிர்வாகத்துறையும் சட்டமன்றமும் நீதித்துறையும் செவ்வனே இயங்கணும் அப்படின்னு இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
2: கோடி பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு
3: லேக் எஃப்எம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
5: முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி.

0: மருத்துவமனை நிலக்கோட்டை வழங்கும் நலம் நலமறிய நிகழ்ச்சியில் உங்களோடு மகப்பேறு மற்றும் மகளிர் லேப்ரோஸ்கோபி மருத்துவர் ஆர்த்தி ஹரிஷ் அவர்கள்.
1: வணக்கம் நேர்களே, முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையிலிருந்து இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, டெலிவரி ஆனக்கப்புறம் நிறைய பேரோட கேள்வி போஸ்ட் நேட்டலா, டெலிவரிக்கு அப்புறம் இருக்க நிறைய பெண்களோட கேள்வி தாய்ப்பால் பத்தின கேள்வியா இருக்கும். தாய்ப்பால் எனக்கு கம்மியா வருது, எனக்கு வந்து தாய்ப்பால் போட்டுட்டு இருக்கோம், ஒரு மாசத்துல பால் நின்று போச்சு, நான் எக்ஸ்ட்ரா பால் தான் கண்டினியூஸா கொடுத்துட்டு இருக்கேன், அதனால எக்ஸ்ட்ரா பால்னால என் குழந்தைக்கு தாய்ப்பால் கிடைக்கல அப்படின்றதுனால நிறைய பேர் இந்த ஃபீல் பண்ணுவாங்க. அதனால தாய்ப்பால் இம்ப்ரூவ் பண்றதுக்கும் தாய்ப்பால் எப்படி நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கும் ஒரு பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் பத்தி பார்க்கலாம். ஓகே, தாய்ப்பால் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய மெயின் விஷயம், ட்வின்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு குழந்தையாக இருந்தாலும் சரி, உங்கள் தாய்ப்பால்லே கண்டிப்பாக 99.9% ஆஃப் பீப்புளுக்கு தாய்ப்பால் இயற்கையாகவே நல்லா வரும். ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரேர் சினாரியோ தான் வராமல் போகிறது. மெயின் நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா, தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பித்த உடனே எனக்கு வரல, கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்மளே கெஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா பாலை ஒரு வேலைக்கு ஒரு வேலைக்கே கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். அந்த ஒரு வேலைக்கு ஒரு வேலைக்கு எக்ஸ்ட்ரா பால் ஆட் பண்ணிகிட்டே வரும்போது ஒரு குறிப்பிட்ட இடைவெளிக்கு அப்புறம் உங்கள் பால் கண்டிப்பாக நின்று போயிடும். ஏன் அப்படி நிற்கிது அப்படின்னு பார்த்தா, நம்ம தாய்ப்பால்ங்கிறது வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு அதில் சுகரோ எதுவுமே ஆட் ஆயிருக்காது, ஃப்ரெஷ் மில்க். ஆனால் அதுவே நீங்கள் எக்ஸ்ட்ரா பவுடர்ஸ் இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அதில் மினிமமாக ஒரு சுகர் கண்டென்ட்டுங்கிறது இந்த பவுடர் மில்க்ல எல்லாத்துலையுமே கொஞ்சம் டேஸ்ட் வைஸாக கொஞ்சம் இன்க்ரீஸ்டாக இருக்கும். இப்போ நம்மளே என்ன பண்ணுவோம், நல்ல ஒரு பால் நல்லா டேஸ்டான ஒரு மில்க் வைக்கிறோம், அதுவே டேஸ்ட் இல்லாத ஒரு மில்க் வைக்கிறோம். எதை நம்ம அதிகமாக குடிப்போம், டேஸ்ட் உள்ள மில்க் தான் குடிப்போம் இல்லையா. நம்மளை விட குழந்தைங்க ரொம்ப கிளவராக இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா பால் ஒரு வேலைக்கு ஒரு வேலை கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கு என்ன பண்ணுவோம், இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, கஷ்டப்படாமல் ஈஸியாக வாயில் ஊற்றிடுறாங்க, அப்போ இது நமக்கு கிடைக்கணும்னா நம்ம தாய்ப்பால் கொடுத்தாலும் கம்மியாக தான் எடுக்கணும், அப்போ இது கிடைக்கும் போது நம்ம நல்லா குடிச்சிக்கலாம் அப்படின்ற நம்ம பிளானில் பேபி என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய அது எக்ஸ்ட்ரா பால்லேயே போக ஆரம்பிச்சிடும். அப்படி எக்ஸ்ட்ரா பால் கொடுக்க கொடுக்க உங்கள் பாலுடைய தேவை குறைய குறைய கண்டிப்பாக பிரெஸ்ட் மில்க் ஃபால் ஆகிட்டே வரும். 2 மந்த்ஸில் 100% உங்களுக்கு தாய்ப்பால் நின்றுடும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு முதல் 1-2 நாட்களில் உங்களுக்கு மில்க் வர்றது கம்மியாக இருக்குது அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா மில்க் ஒரு சப்ளிமெண்ட்டாக எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலாம். ஆனால் மோர் தென் 2-3 டேஸ் கண்டிப்பாக உங்கள் பிரெஸ்ட் மில்க்லேயே கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இப்பெல்லாம் பிரெஸ்ட் மில்க் ட்ரைனிங், உங்கள் டெலிவரியான பிளேஸ்லேயே பிரெஸ்ட் மில்க்கான இம்பார்ட்டன்ஸ், பிரெஸ்ட் மில்க் எப்படி கொடுக்கணும், இது எல்லாமே நம்ம ப்ராப்பராக நிறைய டீச் பண்ணுறோம். அதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி உங்கள் மில்க்லேயே கொண்டு போகிறதுக்கு என்ன பிளானோ அதை பண்ணிங்கன்னா தேவையில்லாத இந்த மாதிரி கஷ்டங்கள் படாமல் இருக்கலாம். ரெண்டாவது, தாய்ப்பால் கொடுக்கும்போது நம்ம வந்து நிறைய டைம் பண்ணுற விஷயம் என்னென்னா, நம்ம ஒரு தாய்ப்பால் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதை என்ன பண்ணுவாங்க, தாய் அதை எக்ஸ்ட்ரா பால் மில்க் ஆட் பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ரா மில்க் ஆட் பண்ணி கொஞ்சம் நாள்லேயே என்ன பண்ணுவாங்கன்னா அதை வாங்காமல் தாய்ப்பால் இது கவு மில்க் அந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. கவு மில்க்குங்கிறது மாட்டுக்கான பால், மாட்டு கூட அந்த அந்த அந்த கண்ணுக்குட்டிக்காக உள்ளது தான், நமக்கு உள்ள மில்க் கிடையாது, நம்ம குழந்தைங்களுக்கு உள்ள மில்க் கிடையாது. அதில் கேசின் அப்படின்ற ஒரு கண்டென்ட் இருக்கும், அந்த கேசின் கண்டென்ட்னால பேபிக்கு நிறைய அலர்ஜி, கட் டிஸ்டர்பன்ஸ் இதெல்லாம் வரும். அந்த பாலை நம்மளை வந்து அந்த அந்த இதில் கண்டெய்னரில் ஊற்றி கொடுக்கும்போது இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும். தாய்ப்பாலில் இம்யூனிட்டி நிறைய விதமான பாசிட்டிவ் திங்ஸ் இருக்கும். தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைக்கு லங் இன்ஃபெக்ஷன், டயேரியா, இது எதுவுமே வரத்துக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. வந்தால் அதுவே சரியாயிடும். ஆஸ்பிரேஷன் ஆறது இது எல்லாமே கம்மியாக இருக்கும். தாய்ப்பாலில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால பிரஸ்ட் மில்க் மட்டும்தான் நம்ம குழந்தைக்கு பெஸ்ட்டான மில்க்கு, அதை ப்ராப்பராக கண்டினியூ பண்ணணும். சில சமயம் என்ன பண்ணணும்னா, இன்வெர்டட் நிப்பிள், நிப்பிள் ப்ராப்பராக இல்லை அப்படின்ற கண்டிஷன்லையும் தாய்ப்பால் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு குறையும். இதெல்லாம் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே உங்கள் டாக்டர்கிட்ட 3rd மந்த்து 4th மந்த்லேயே நிறைய டாக்டர்ஸ் நாங்களே செக் பண்ணுவோம். 3rd மந்த் 4th மந்தில் உங்களுக்கு ப்ராப்பராக பிரஸ்ட் இருக்கா, நிப்பிள் கரெக்டாக இருக்கா இதெல்லாம் செக் பண்ணுவோம். இதெல்லாம் ப்ராப்பராக அப்பயே பண்ணால் அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா நம்ம ஃப்ரெண்ட்லேயே கரெக்ட் பண்ணும்போது டெலிவரிக்கு அப்புறம் மில்க் வரலை, டெலிவரிக்கு அப்புறம் மில்க் ஃபீட் பண்ண முடியல அப்படின்ற ப்ராப்ளங்கள்லாம் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். மேலும் நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் மகப்பேறு, அறுவை சிகிச்சை, தீவிர சிகிச்சை, எலும்புக்கான சிகிச்சை, தோல் சிகிச்சை மற்றும் அனைத்து விதமான நோய்களுக்கும் ஆன சிகிச்சைகளும் சிறப்பாக செய்யப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதோ சந்தேகங்கள் இருந்தால் முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்ற பேரில் இருக்கக்கூடிய யூடியூப் சேனல் இல்லை இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஏதேனும் பிரச்சனைகளோ சந்தேகங்களோ இருந்தால் எங்களை நேரடியாக வந்து சந்திக்கலாம் மற்றும் 83 58 83 58 36 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு.
0: நாம் இதுவரை இணைந்திருந்தோம் முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை வழங்கிய நலம் நலமறிய.

நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 நேற்றைய நிமிடங்கள். நிகழ்ச்சியினுடைய நிறைவான நிமிடங்களுக்கு நம்ம வந்துட்டோம். இந்த வார நேற்றைய நிமிடங்கள் நிகழ்ச்சியில ஒரு மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது அப்படின்றத பத்தி உங்களுக்கு சுருக்கமான முறையில சொல்லியிருந்தேன். இது பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மன நிறைவோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றேன். அறிவிப்பாளர் கார்த்திகேயன். மீண்டும் வரும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு வரும் வெளியே வராத வெளிச்சங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி நண்பர்களே.

உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழி ஐந்தில் நாவுக்கு சிக்காத அமிர்தமாக, நாசிக்கு சிக்காத வாசமாக, கண்ணுக்கு சிக்காத நிறப்பிரிகையாக, ஸ்பரிசமில்லா தீண்டலாக செவி நிறைக்க இசை சரம் தொடுக்கும் தினமும் பிற்பகல் 3 மணிக்கு உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழி ஐந்தில் உயிரெழுத்து.

0: அடுத்த நிகழ்ச்சிக்கு நேயர்களின் பெயர்களோடு விருப்ப பாடல்களும் பொழிப்புரையும் இணைத்து அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், உயிரெழுத்து பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்னும் முகவரிக்கு. தினமும் ஒரு மணி நேரம் உங்களுக்கானது, உங்கள் விருப்ப பாடல்களுக்கானது. கேட்டு ரசிப்போமா? தினமும் பிற்பகல் 3 மணிக்கு கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து.
1: கொடை பண்பலையில் நிறைவுக்கு வருகின்றது நேற்றைய நிமிடங்கள். இனி பிரிய பண்பலையில் லேக் எஃப்எம் சுற்றுலா நண்பர்களை சந்திக்கும் முன்பாய் செய்திச் சுருக்கம்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயசார்பு நிலையை அடைவது முக்கியமானதென்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுப்பிக்கப்பட்ட சோம்நாத் ஆலயம் திறக்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் சோம்நாத் அமுத பெருவிழாவில் பிரதமர் இன்று பங்கேற்கிறார். ஜனநாயகத்தின் அடித்தளங்களை வலுப்படுத்துவதில் அரசியல் சாசனமும் நீதித்துறையும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் சாலை கட்டமைப்புகளை மேம்படுத்த உயர் முன்னுரிமை அளித்து மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இந்தியா அனைத்து துறைகளிலும் தற்போது பாரம்பரியத்தை மீட்டெடுத்து வருகிறது என்று மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் நாடு முழுவதும் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சிக்கான கட்டமைப்புகளை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் குறிப்பிட்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்று வருகின்றனர். சட்டப்பேரவையில் திமுக கட்சித் தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சென்னை திருவனந்தபுரம் விரைவில் இம்மாதம் 15 மற்றும் 22 தேதிகளில் கோட்டையம் வழியாக இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவி மற்றும் களக்காடு தலையணையில் நீர்வரத்து சீரானதை ஒட்டி இன்று முதல் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. திருவாரூர் அருள்மிகு தியாகராஜர் சுவாமி ஆலயத்தில் 3 நாட்களாக நடைபெற்று வந்த தெப்பத் திருவிழா நிறைவு பெற்றது. விழுப்புரம் மாவட்டத்தில் தேர்தலையொட்டி கடந்த 1 மாத காலமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று முதல் துவங்குகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் பெங்களூரு மும்பை அணியையும் சென்னை லக்னோ அணியையும் வென்றன. இன்று நடைபெறும் போட்டியில் பஞ்சாப் அணி தில்லியை எதிர்கொள்கிறது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டி குஜராத் மாநிலம் காந்தி நகரில் இன்று தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி சென்னை அணியை வென்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி கோடை பண்பலையின் 1.5 MHz.

0: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க லேக் எஃப்எம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
1: பெரெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
2: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோ தான் சரின்னுட்டு.

0: இனிய வணக்கம் நேர்களே. இயற்கை என்னும் இளைய கன்னி, மலைகளின் இளவரசி, அழகான கொடைக்கானலை காண வரும் சுற்றுலா சொந்தங்களை சந்திக்கும் நிகழ்ச்சி லேக் எஃப்எம். சந்திக்கிறார்கள் மீனா கரீம்.
1: கொடைக்கானல் பிராண்ட் பார்க் உள்ள இருக்கிறோம். மக்கள் கூட்டம் நிறையவே இருக்குன்னு தான் சொல்லலாம். மலர் கண்காட்சிக்காக தயாராயிட்டு பூக்கள் எல்லாம் பார்த்து பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறாங்க. பிள்ளைங்க எல்லாம் பார்த்தா சின்னவங்களும் சரி பெரியவங்களும் சரி எதுவும் சொல்ல முடியல, எல்லாருமே பால் போட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. அங்கங்க சின்ன பிள்ளைங்க ஓடி விளையாண்டு மகிழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப ஒரு மரத்துக்கு கீழே பார்த்து களைச்சு உட்கார்ந்தது மாதிரி ஒரு குடும்பம் அழகா இருக்கிறாங்க. அவங்கள சந்திச்சு நம்ம பேசிடலாம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
2: திருநெல்வேலிருந்து செந்தில்குமார் பேசுறேன்.
1: என்ன பண்றீங்கய்யா?
2: சின்ன வயசுல
1: வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேரு உமா பார்வதி. டெய்லரா இருக்கிறேன்.
1: வீட்லயேங்களா இல்ல தனியா கடை?
3: தனியா ஷாப் வச்சிருக்கேன்.
1: தனியா கடை வச்சிருக்கீங்க? எப்படி நீங்க தச்சு மட்டும் குடுக்கறீங்களா, யாருக்கும் சொல்லி குடுக்கறீங்களா? அந்த மாதிரி
3: அது சொல்லியும் குடுக்கறேன், கஸ்டமர் வந்து தச்சும்
1: குடுக்கறேன். சொல்லி கொடுப்பேன். பொதுவா இதை மட்டும் சொல்லி கொடுங்க அப்படின்ட்டு வருவாங்களே, உங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புவீங்க?
3: நான் வந்து நீங்க பேசிக்காவே லேர்ன் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும்
1: அப்படின்றீங்க. சரிங்க. கொடைக்கானல் எப்படி இருக்குது?
3: நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. நான் வந்ததே இல்லை,
1: இப்பதான் வரீங்க. எப்படி தைரியமா வந்துட்டீங்களா? கொடைக்கானல் சொல்லாம கூட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க.
3: ஆமா, திருதப்புன்னு நாங்க திருநெல்வேலிக்கு போறதா மதுரைக்கு நின்னோம். அதனால திடீர்னு கொடைக்கானல் பசங்க வந்துச்சு, அதனால ஏறிங்க வந்ததே இல்லல. சரி, வாய்ப்பு கிடைச்சது. சரி, மகம் மருமக வந்திருக்காங்க. சரி, அவங்களோட ஒரு என்டர்டெயின்மெண்ட் நல்லா இருக்கும்.
1: சாப்பிட்டீங்களா?
4: எங்களுக்கு இங்க ரொம்ப கிளைமேட் கூலா இருக்கு. திருநெல்வேலி சைடுலாம் இப்ப இந்த அதுக்கு எங்களுக்கு இங்க ரொம்ப கூலா இருக்கு.
1: அவங்க திருநெல்வேலியில உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம்னா எது சொல்வீங்க? எங்க போவீங்க?
4: நெல்லையப்பர் கோயில்.
1: கோவிலுக்கு தான். சரிங்க, வீட்டுல பேசலாம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
5: என்ன
1: பண்றீங்க நீங்க?
5: கொடைக்கானல்
1: மக்களுக்கு இது வெயில் காலம். எங்களுக்கு இந்த இரண்டு மாதங்கள் தான் வெயில் காலம். கீழ இருந்து வரவங்களுக்கு ரொம்ப இதமாவும் இருக்கும். கொஞ்சம் லேசான காத்து அடிக்கனால உங்களுக்கு அப்படி சில்லுன்னு இருக்கிற மாதிரி
5: இருக்கு.
1: சரி, கொடைக்கானல் வந்து என்ன வாங்கி கொடுத்தீங்க? இல்ல இனிமேதான் ஏதாவது வாங்கணுமா?
5: வந்தா அப்படி

0: கொஞ்சம் சுத்தி பாத்துட்டு மரத்துக்கடி
1: மரத்துக்கடியில உட்காந்துச்சு. மரத்துக்கடியில இருந்தா என்ன சில்லுன்னு தெரியுமே,
0: ரொம்ப ஜில்லுன்னா இருக்குது, ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் வரோம்,
1: இப்பதான் வரீங்க, இப்பதான் வரோம். என்ன பாடல் கேக்கலாங்க? வந்த உடனே சொல்லிட்டு இருந்தீங்க பாடல் வரிகள் எல்லாமே பாடி சொல்லிட்டு இருந்தீங்க.
2: ராஜபார்வை படத்துல அஞ்சு மலை பொழிகிறது
1: என்ன காரணம் இந்த பாடல் பிடிக்கிறதுக்கு?
2: பாடல் பாடல் படத்தோட ஹீரோ வந்து ஒரு கண்டறியாத ஆனா ஒரு கதாநாயகி நினைச்சு பாடும்போது அஞ்சு மலை பொழிகிறது,
1: ஒவ்வொரு துளியிலும் உன்முகம்
2: தெரிகிறது. அந்த அளவுக்கு
1: சரி வரிகள் அவ்வளவு
2: நல்லா கவிதைகள் அந்த படத்தோட ஹீரோ குருநாத ஒரு கனவுளை காக்கும் போது பார்க்கும் போது
1: கற்பனையில
2: கவிதையெல்லாம்
1: இன்னொரு பாடல் இருக்கான் நீங்க சொல்ற மாதிரி அழகே சொல்லிட்டு கமல் பாடுற மாதிரி ஒரு பாடல் இருக்கும்.
2: சின்ன பிள்ளை பார்த்து அந்த பாடல் அடிக்கடி கேட்பேன்.
1: சரிங்க சரிங்க, நிறைய பேருக்கு பிடித்த பாடம், உங்களுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்காகவும் உங்களுடைய குடும்பத்துக்காகவும் கோடை பண்பலைன்னு ஒரு பிள்ளைங்க இதுல இருந்து அந்த பாடல் கேட்டு ரசிக்கலாம். ரொம்ப நன்றி,
2: ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: திண்டுக்கல் ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2026-27 கல்வியாண்டிற்கான பொறியியல் வகுப்பிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
2: நோ கேபிடேஷன். கவுன்சிலிங் கோட் 5545. பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிஎஸ்இ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். கவுன்சிலிங் கோட் 5545.
1: பேருந்து வசதி உண்டு. ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல். தொடர்புக்கு 7397 9331.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 3505151.
5: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
6: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
5: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர், பித்தளை, அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல், காலேஜ், ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட்கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
6: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
5: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
7: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
8: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ், இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷ் ஆன லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ், சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
9: கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை.
10: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 லேக் எஃப்எம் நிகழ்ச்சியை. வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன் கோ.
9: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே, 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.
11: கொடைக்கானலோட காலநிலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நல்லா வெயிலா இருக்கு, அதோட காத்து சிலு சிலுன்னு வீசிட்டு தான் இருக்குது. சில இந்த காத்து வந்து குளிரா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க. இப்ப நமக்கு முன்னாடி ஒரு அழகான குடும்பம் இருக்கிறாங்க, அவங்க பேசுறதுன்னு ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்காங்க. வணக்கங்கம்மா, அவங்க பேர் சொல்லுங்க.
12: செல்வி. எங்க இருந்து வந்திருக்கீங்கம்மா?
13: நாங்க வந்து பேரையூர்ல இருந்து, மதுரை மாவட்டம் பேரையூர்ல இருந்து வந்திருக்கோம்.
12: பேரையூர்ல இருந்து வந்திருக்கீங்க? இதுக்கு முன்னா கொடைக்கானல் வந்திருக்கீங்களா?
13: இல்ல, இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். கொடைக்கானல் வந்துட்டு அப்படியே பழனி கோயில் போயிட்டு வரலாம்னு நினைக்கிறேன்.
12: இதுக்கு கிளம்பி போய் பாக்கணும்.
13: ஆமா, இப்ப இங்க முடிச்சுட்டு அப்படியே பழனிக்கு.
12: இப்பதான் பார்க் உள்ள வந்திருக்கீங்க?
13: இப்பதான் பார்க்.
12: இதுக்கு மேலதான் மற்ற இடங்கள்லாம் பாக்கணும்.
13: மற்ற இடங்கள்
12: நீங்க என்ன வேலை பாக்குறீங்களா?
13: கார்மெண்ட்ஸ்ல வேலை பாக்குறோம். அங்க இருந்து எல்லாம் வந்திருக்கோம்.
12: அங்க இருந்து எல்லாம் ட்ரிப்.
13: சரிங்க
12: சார். எப்படி மொத்தமா கம்பெனில இருந்து கூப்பிட்டு வந்துட்டாங்களா?
13: நாங்களா செட்டா அவங்கவுங்க வசதி பண்ணி எல்லாம் ஒன்னா
12: வந்திருக்கோம். மொத்தமா லீவ் எடுத்தா
13: ஸ்கூல் லீவுனால வந்து.
12: சரி சரி.
13: சுத்தி பாக்குறதுக்கு வந்து.
12: சுத்தி பாக்குறதுக்காக வந்திருக்கீங்க. கொடைகள் நல்லா இருக்குதா? பிடிச்சிருக்கு. இங்க இருந்துடலாமா?
13: இங்கே இருக்கலாம். வீடு வேணும்ல இங்க இருக்குன்னா?
12: நாங்களா இல்லையா?

0: சரிங்க, உங்களோட பேசுன ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு குட்டி பாப்பா இருக்காங்க, வணக்கம் பாப்பா, உங்க பேர் சொல்லுங்க.
1: கிருஷ்ணமணி.
0: கிருஷ்ணமணி, நான் கிருஷ்ணவேணி அப்படின்னா அதிகமா கேள்விப்பட்டிருக்கேன். கிருஷ்ணமணி வித்தியாசமா இருக்கு பேரு, எப்படி கூப்பிடுவாங்கம்மா உங்க பேரு? உங்களை எப்படி கூப்பிடுவாங்க? கிருஷ்ணா கூப்பிடுவாங்களா, மதி கூப்பிடுவாங்களா, கிருஷ்ணமதி கூப்பிடுவாங்களா?
1: கிருஷ்ணமணி
0: அப்படின்னா கூப்பிடுவாங்க. என்ன படிக்கிறீங்க?
1: செகண்ட்
0: முடிச்சு தேர்ட் போக போறீங்க. எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க உங்களுக்கு? நிறைய இருக்காங்களா ஸ்கூல்ல? நீ குளிர ஸ்வெட்டர்லாம் போட்டு கைக்கு வெளியே இருக்கு ஸ்வெட்டர், உங்களோட பெருசா இருக்குது ஸ்வெட்டரு. குளிரா இருக்குதா கொடைக்கானல? ஆமாவா, சாப்பிட்டீங்களா?
1: என்ன
0: சாப்பிட்டீங்க? இட்லி சாப்பிட்டீங்களா? சரி, எப்படி சில்லுன்னு இருந்தாதான் சூடா இருந்ததா இட்லி? ஊர்ல இருந்தே கொண்டு வந்துட்டாங்களா? சரி, போறதுக்குள்ள இங்க ஏதாவது வாங்கி கொடுங்கன்னு சொல்லி வாங்கிடலாம். சரியா? சரிம்மா. பாப்பா உங்க பேர் சொல்லுங்க.
1: புகழினி.
0: புகழினி, என்ன படிக்கிறீங்க?
1: 4th ஸ்டாண்டர்ட்.
0: 5th போறீங்களா? சரி, அவங்க பேசுவாங்க. எப்படிமா இருக்கு கொடைக்கானல் குடிச்சிருக்காடா? என்ன கேக்கலாம்
2: நல்ல படத்துல இருந்து ரஜினி பாடல்.
3: உன்னை தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் நானே, ஒரு பூ எடுத்து ஒரு மாலையிட்டு நீர் தொழித்து ஒரு கோலமிட்டேன் உன்னை தானே.
0: அம்மா அழகா பண்ணீங்க. எப்ப பாத்தீங்க இந்த படம் எல்லாம்?
2: இந்த படம் பார்த்து 20 வருஷம் இருக்கும்.
0: 20 வருஷம் இருக்கும், இன்னும் ஞாபகத்துல இருக்கு.
2: ஆமா,
0: மறக்க முடியாத படம்.
2: இது வந்து எனக்கு வந்து பிடிச்ச பாட்டு, ஃபேமிலி பாட்டு.
0: ஃபேமிலி பாட்டு உங்களுக்கு?
2: சரி,
0: உங்களோட பேசுனா ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப நீங்க கேட்ட பாடலை கேட்டு ரசிக்கலாம். நன்றி.
2: நன்றி.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: Jenny's Institute of Hotel Management.
4: ஆண்டுதோறும் முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களிலிருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள்.
3: மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு.
4: மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகை.
3: உலகத்தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்.
4: Jenny's Institute of Hotel Management, மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 7382812345
6: or visit www.mahindra.org. பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க், மல்லூர், சேலம்.
7: உங்களுக்கு சுகர், பிபி இருக்கா, கால் வீக்கம், கிட்னி ஸ்டோன்ஸ், சிறுநீர் பிரச்சனைகள் இருந்தா நம்ம பிரீத்தி மருத்துவமனைக்கு வாங்க. சிறுநீர் மற்றும் சிறுநீரக நலத்திற்கான இலவச மருத்துவ முகாம் நடக்குது.
8: இந்த முகாம்ல அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், RFT, சிறப்பு மருத்துவர் ஆலோசனை, ரத்த சர்க்கரை மாதிரியான இன்னும் பல பரிசோதனைகள் இலவசமா பண்றாங்க.
7: May 8, 9, 10 மற்றும் May 15, 16, 17 வெள்ளி, சனி, ஞாயிறு மட்டும் தான். இடம் பிரீத்தி மருத்துவமனை, உத்தங்குடி, மதுரை. கால் 8207-8233.
9: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரி
10: சேர்க்கை நடைபெறுகிறது.
11: யூஜி பிரிவில் BSc மேக்ஸ் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் AI மற்றும்
10: BA தமிழ், இங்கிலீஷ், BCA, BBA, BCom, CA, BCom, PA ஆகிய பாடப்பிரிவுகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
11: தனித்தன்மை வாய்ந்த பெண்கள் கல்லூரி,
10: பசுமையான மற்றும் பாதுகாப்பான சூழல், கேம்பஸ் இன்டர்வியூ பிளஸ் பிளேஸ்மெண்ட்,
11: போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சிகள் மற்றும் தனி திறமைகளை ஊக்குவிக்கும் சிறப்பான பயிற்சிகள்,
10: அனைத்து பகுதிகளுக்கும் கல்லூரி பேருந்து வசதி.
11: சென்ட் ஆண்டனிஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் ஃபார் விமன், தாமரைப்பாடி, திண்டுக்கல்.
10: தொடர்புக்கு 9940989817.
12: புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
13: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோதா சரின்னுட்டு.
14: சரி சரி சரி சரி
15: வசந்த் அண்ட் கோ, சரி சரி சரி அனைத்திலும் சரி சரி வசந்த் அண்ட் கோ.
16: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
15: சரி சரி.
17: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
4: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
18: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்து வழங்கும்.

மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை, புனித அந்தோனியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திண்டுக்கல், விவேகானந்தா காலேஜ் திருச்செங்கோடு, GTN காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கலின் நல்வாழ்த்துகள்.

0: இதுவரை ரசித்தோம் கோடை பண்பலை 100.5 லேக் எஃப்எம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வசந்தன்கோ.
1: வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரம் நம்பிக்கை வசந்தன்கோ.
2: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன்கோ தான் சரின்னுட்டு.

0: ஒவ்வொரு கலருக்கு பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு அழகான ஒரு குடும்பம் இப்ப அவங்கள சந்திச்சு பேசிடலாம். கையில மொபைல் போன் வச்சிருக்காங்க, அதுல புகைப்படமும் எடுத்துக்கிறாங்க. ஒவ்வொரு செடி பக்கத்துலயா நின்னு நின்று எடுத்துட்டு இருக்காங்க. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
1: பேர் மதுமிதா, நாங்க ராமேஸ்வரத்துல இருந்து வரோம்.
0: ராமேஸ்வரத்துக்கு போவோம். நீங்க அங்க நீங்க வந்துருக்க
1: நல்லா இருக்கு.
0: என்ன வந்திருக்கீங்களா?
2: என் பேர் கணேசன்,
1: அமைதியா இருக்கு. மலர் எல்லாம் பாக்கல, பாக்காத பாக்கவே அழகா.
0: என்ன பண்றீங்க?
1: எப்பயாவது பையன் இந்த இது என்ஜினியரா இருக்கான், மெக்கானிக்கல் என்ஜினியர். பாரின்ல இருக்கான். இந்த என் பொண்ணு இருக்கான். அப்பா வா
3: வாங்க. வணக்கம்.
4: ராமேஸ்வரத்துல இருந்து கீர்த்தனா பேசுறேன். கொடைக்கானல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கோம். இப்பதான் சுத்தி பார்த்துட்டு இருக்கோம். நல்லா இருக்கு. இந்த கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரி நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, பிளேஸ் நல்லா இருக்கு. நிறைய இடம் சுத்தி பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. நேத்து வந்தோம், ஸ்டே பண்ணிட்டு இன்னைக்கு சுத்தி பார்த்துட்டு இருக்கோம்.
0: மகிழ்ச்சிமா உங்களோட பேசுனத குட்டி தம்பி கிட்ட பேசலாம். வணக்கம். உங்க
3: நிலன்,
0: ரொம்ப வித்தியாசமான பேரா இருக்கேன். நீ யாரு? நீங்க நிலன் அர்த்தம்
1: நிலங்களுக்கு எல்லாம் தலைவன்.
0: தேடி தேடி கண்டுபிடிச்சு எடுத்து வச்சீங்க. நீங்க என்ன பண்றீங்க?
1: நான் படிச்சுட்டு இருக்கேன், எக்ஸாம் பேப்பர் பண்ணிட்டு.
0: எப்படி வீட்டுல இருந்துட்டு உங்களுக்கு படிக்கிறது டைம்
1: வரும்? எஸ் படிக்கலாம். ஆன்லைன் கோச்சிங்னா ஃப்ரீயா இருக்க டைம் உடனே.
0: நம்ம வீட்டு கவனம் முழுக்க
1: இல்ல, அது ஒரு எல்லா எல்லா நேரமும் இருக்காதுல்ல. அது கொஞ்சம் படிப்படுத்தையா படிச்சுட்டு ரெண்டு அட்டம் கொடுத்துருக்கேன். இயர் கண்டிப்பா வாங்கிருக்கேன்.
0: என்ன பாடல் கேட்கலாம் உங்களை சந்திச்சல ரொம்ப மகிழ்ச்சி.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ், மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும். மட்டு தாவணி, மதுரை.

0: மற்ற இடங்கள்லாம்
1: பாக்கணும்.
0: ரொம்ப நல்லா இருக்குது. உங்க பெங்களூருக்கும் இங்க கிளைமேட்டுக்கும் கிட்டத்தட்ட பெங்களூருமே கொஞ்சம் இதாதான் இருக்கும்னு சொல்லுவாங்க. இதுல வந்து அது கொஞ்சம் வெயில் அதிகமா இருக்குமா?
1: சம்மர்ல

0: பிளேஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கு மேலதான் மற்ற இடங்கள்லாம் பாக்கணும்.
1: சரிங்க,
0: எப்படி இருக்குதுங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கு.
0: ரொம்ப நல்லா இருக்குது. உங்க பெங்களூருக்கும் இங்க கிளைமேட்டுக்கும் கிட்டத்தட்ட பெங்களூருமே கொஞ்சம் இதா தான் இருக்கும் சொல்லுவாங்க. இன்னொருமே அது கொஞ்சம் வெயில் அதிகமா இருக்குமா?
1: நிறைய
0: விடுமுறை நாட்கள்லாம் கிடைக்குங்களா? லீவ் எல்லாம் கிடைக்குமா சாருக்கு?
1: கிடைக்கும்.
0: நிறைய
1: வந்திருக்கீங்க,
0: ரொம்ப மகிழ்ச்சி. உங்களோட பேசுனா ரொம்ப சந்தோஷமா. என்ன பாடல் கேக்குறாங்க?
2: குணால குணால இருந்து கண்மணி அன்போடு காதல்
0: குணாக்கே பாத்துட்டீங்களா?
3: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? ஆனா கடிதமே இருக்கட்டும். படி.
4: கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே.
3: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
4: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
3: உன்ன நினைச்சு பாக்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உக்காந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
4: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது.
3: அதான்,
4: அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
3: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்ல. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி.
1: அதை எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: அதையும் தாண்டி புனிதமானது.

0: சுற்றுலா பயணிகள் வந்துட்டேதான் இருக்கிறாங்க, பூக்களை ரசிச்சுட்டே இருக்கிறாங்க. இப்ப நமக்கு முன்னாடி ஒரு கப்பல் இருக்காங்க, உங்களை சந்திச்சு பேசலாம். வணக்கம்.
1: என்னோட நேம் கதீஜா பானு.
0: நான் கதீஜா பானு. என்ன பண்றீங்க, எங்க இருந்து வந்திருக்கீங்க?
1: நாங்க சென்னையில இருந்து வந்திருக்கோம், ஃபேமிலியோட வந்திருக்கோம்.
0: என்ன பாடல் கேக்கலாமா?
1: கிளின ஒரு காதல் இருந்து முன்பே வா. முன்பே
0: ஏதாங்க இந்த பாடல்
1: நீங்க
0: நன்றி.

0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: திண்டுக்கல்லில் நாக்கி அங்கீகாரம் பெற்ற புனித அந்தோனியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
2: 2026-27 ஆண்டிற்கான யுஜி மற்றும் பிஜி படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
1: பிஜி பிரிவில் எம்ஏ தமிழ், இங்கிலீஷ், எம்காம், எம்காம் சிஏ, எம்எஸ்சி மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கெமிஸ்ட்ரி மற்றும் ஏஐசிடி அங்கீகாரம் பெற்ற எம்பிஏ அண்ட் எம்சிஏ பாடப்பிரிவுகளுக்கும் சேர்க்கை நடைபெறுகிறது. சென்ட் ஆண்டனிஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் ஃபார் விமன், தாமரைப்பாடி, திண்டுக்கல்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச்.

0: செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்தில் இருக்கும் சுற்றுலா பயணிகளை சந்தித்த மகிழ்வோடு விடைபெறுகின்றோம். அப்துல் கரீம் உடன் மீனா, நன்றி, வணக்கம் நேர்களே.

சுற்றுலா நண்பர்களை சந்தித்து நிறைவுக்கு வருகிறது இன்றைய லேக் எஃப்எம் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறார்கள் மீனா கரீம். கோடை பன்மலை 100.5 இனி சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை வழங்கும் மகளிர் நேரம்.

0: உங்களுடைய பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை
0: வழங்கும் மகளிர் நேரம்.
2: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:03.
3: எழுபத்தைந்து வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: வணக்கம் நேயர்களே, வணக்கம் சகோதரிகளே. எத்திக்கும் இனிமையாய் தித்திக்கும் நேயர்களின் அன்பலை கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க மங்கையரின் இனிய பங்களிப்பில் ஆட்டநாயகி. இன்று 2 விளையாட்டுகள் இருக்கு. தைத்தை தத்தை 1, 2, 3 2 விளையாட்டுகள் இருக்கு. தைத்தை தத்தைனா ஒரே ஓசையுடைய வார்த்தைகளை சொல்லணும். 1, 2, 3 ஒன்றாம் எண்ணில் என்ன பொருள் இருக்குது, இரண்டாம் எண்ணில் என்ன பொருள் இருக்குன்னு சொல்லணும். இன்றைய நிகழ்ச்சியில் சகோதரிகள் வரலாம். பண்பலையின் இந்த எண்களில் அறிமுகங்கள் 24, 24, 24. அனைத்து மகளிரும் வரலாம். 24, 24, 29 மற்றும் ஒரு எண் கூட இருக்குங்க, 290, 333 வரலாம். முன் இணைப்பிற்கு 0, 4, 5, 4, 2 இணைத்து வரலாம். இணைப்பில் காத்திருக்கும் சகோதரி, வாங்க. வணக்கம்.

0: வணக்கம்.
1: யார் பேசுறீங்க?
0: கருமட்ட வாங்கலிருந்து ராஜேஷ் பெருமா. நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கும் ராஜேஸ்வரி. நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்குமா.
1: சரி, ஒரே ஓசையுடைய தை தை தத்தை சொல்லணும், சரிங்களா? ஆசை பூசை சொல்லலாம்.
0: ஆசை பூசை சாசை சாசை
1: அதுக்கு என்ன பொருள்? பசை சொல்லலாம், தசை சொல்லலாம், விசை சொல்லலாம், ஓசை சொல்லலாம்ல? சரிங்க ராஜேஸ்வரி, நன்றிங்கம்மா. இப்போ இது கூட பண்பலை 100.5 மகளிர் நேரம் இணைப்பில் காத்திருக்கும் சகோதரி, வாங்க. வணக்கம். வணக்கம். வணக்கங்க, யார் பேசுறீங்க?
2: பாத்திமா பேசுறேன்க்கா.
1: பாத்திமான்னு பேர் சொன்னோன்னேதான் கொஞ்சம் உற்சாகம் வருது. ஆசிரியர் அதாவது என்னன்றத சொல்றேன். ஆசிரியர், மாணவர், வகுப்பறை, புத்தகம், சரிங்களா? நான்கு.
2: ஆசிரியர், மாணவர்,
1: வகுப்பறை, புத்தகம்.
2: அக்கா நான் சொல்றேன்க்கா, ஆசிரியர், மாணவர்,
1: வகுப்பறை, புத்தகம். நான்குல என்ன இருக்கு?
2: புத்தகம்.
1: மூன்று.
2: வகுப்பறை.
1: இரண்டு.
2: மாணவர்.
1: ஒன்று.
2: ஆசிரியர்.
1: மூன்று.
2: இது வகுப்பறை.
1: இரண்டு.
2: இரண்டு மாணவர்கள்.
1: ஒன்று.
2: ஒன்று ஆசிரியர்.
1: மூன்று.
2: இன்னொரு
1: வரிசை மட்டும் சொல்லிருங்க. ஒன்று.
2: ஒன்று ஆசிரியர்.
1: நான்கு.
2: புத்தகம்.
1: இரண்டு.
2: மாணவர்கள்.
1: மூன்று.
2: வகுப்பறை.
1: அருமையா விளையாண்டீங்க பாத்திமா, நன்றிங்கம்மா. நேர்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரம். இன்று ஆட்ட நாயகி இணைப்பில் காத்திருக்கும் சகோதரி, வாங்க. வணக்கம். வணக்கங்க, யார் பேசுறீங்க? ஜெய ஜோதி. எப்படி இருக்கீங்க ஜெய ஜோதி? சரி, இதே மகிழ்ச்சியோட இப்போ தை தை தத்தை விளையாட போறோம், சரியா? நடை. ஆடை. அருமையா விளையாண்டீங்க ஜெயஜோதிமா, ரொம்ப நன்றிங்கம்மா.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
3: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலை எண்ணெயா, இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
2: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
3: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா, இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
2: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
3: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
1: மிஸ்டர் கோல்டு 100% கடலெண்ணெய். பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ், இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ், மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வெட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ், சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும். மட்டு தாவணி, மதுரை.
5: திண்டுக்கல்லில் நாக்கி அங்கீகாரம் பெற்ற புனித அந்தோனியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
6: 2026-27 ஆண்டிற்கான யூஜி மற்றும் பிஜி படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
5: யூஜி பிரிவில் BSc மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் AI மற்றும்
6: BA தமிழ், இங்கிலீஷ், BCA, BBA, BCOM, CA, BCOM, PA ஆகிய பாடப்பிரிவுகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
5: சென்ட் ஆண்டனிஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் ஃபார் விமன், தாமரைப்பாடி, திண்டுக்கல்.
6: தொடர்புக்கு 9994098417.
0: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோட்டை.

0: காரைக்குடி மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
2: இன்று பகல் ஒரு மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை வழங்கிக் கொண்டிருக்கும் மகளிர் நேரம்.
5: பண்பலை சொல்லும் நேரம் நண்பகல் 12:15 நாம் இணைந்திருக்கின்றோம் மகளிர் நேரம் என்று. ஆட்டநாயகி, இனிப்பில் காத்திருக்கும் சகோதரி வாங்க. வணக்கம்.
6: கரூர் மாவட்டம் பழனிக்கொண்டிருந்து வனிதா.
5: உங்க பேர் மட்டும் திருப்பி சொல்லுங்க.
6: வனிதா.
5: வனிதா, எப்படி இருக்கீங்க வனிதா?
6: நல்லா இருக்கா? நீங்க நல்லா இருக்கீங்களா?
5: நலமா இருக்கும். கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குற மாதிரி இருக்கே வனிதா பேசுறது.
6: இப்ப சரியா கேக்குதாங்க?
5: இப்ப பரவாயில்ல கேக்குது. ஓகேங்களா?
6: சரிங்க.
5: சரி, 1, 2, 3 விளையாட்டு விளையாட போறோம். சரியா?
6: சரி.
5: அதாவது பேருந்து, ஆரஞ்சு, குயில், ரயில். சரிங்களா? பேருந்து, ஆரஞ்சு, குயில், ரயில்.
6: சரிங்க.
5: 3.
6: குயிலுங்கா.
5: 2.
6: ஆரஞ்சு.
5: 4.
6: ரயில்.
5: 1.
6: பேருந்து.
5: 4.
6: ரயில்.
5: 1.
6: பேருந்து.
5: 2.
6: ஆரஞ்சு.
5: 3.
6: குயில்.
5: 2.
6: ஆரஞ்சு.
5: 3.
6: குயில்.
5: 4.
6: ரயில்.
5: 1.
6: பேருந்து.
5: அருமையா விளையாண்டீங்க வனிதா, நன்றிங்கம்மா. இனிப்பில் காத்திருக்கும் சகோதரி வாங்க. வணக்கம். வணக்கம்.
7: அண்ணலட்சுமே. வணக்கம்.
5: யார் பேசுறீங்க?
7: புதுக்கோட்டை கணேஷ் நகர்ல இருந்து வசந்தி.
5: வசந்தி, எப்படி இருக்கீங்க?
7: நலமா இருக்கீங்களா?
5: நாங்க நலமா இருக்கோம். வசந்தி, எப்படி இருக்கீங்க?
7: நல்லா இருக்கோம் மேம்.
5: சரி, தை தை தத்தை விளையாட்டு விளையாட போறோம். சரியா?
7: ஓகே மேம்.
5: சரி. நண்டு.
7: நண்டு. சிண்டு.
5: சிண்டு.
7: நண்டு. குண்டு. மண்டு.
5: தண்டு. துண்டு.
7: துண்டு. நண்டு.
5: யாரையாவது கண்டுன்னு சொல்லுவோம்லங்க, இந்த கண்டுட்டோம்.
7: கண்டு.
5: அருமையா விளையாண்டீங்க வசந்திமா, நன்றி. இது கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரம். வணக்கம்.
8: நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியிலிருந்து பாத்திமா.
5: பாத்திமா, எப்படி இருக்கீங்க?
8: நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நாங்க அனைவரும் நலமா இருக்கோம் பாத்திமா. இப்போ 1, 2, 3 விளையாட்டு விளையாட போறோம். சரியா? பூமி, கடிகாரம், மூங்கில், வானவில். மறுபடியும் சொல்லவா? பூமி, கடிகாரம், மூங்கில், வானவில். 2.
8: கடிகாரம்.
5: 3.
8: மூங்கில்.
5: 1.
8: மூன்று என்ன பூமி.
5: 4.
8: வானவில்லா.
5: ஆமா. 3.
8: மூன்று. மூங்கில்.
5: மூங்கில். 2.
8: கடிகாரம்.
5: 1.
8: பூமி.
5: 4.
8: வானவில்.
5: இன்னொரு வருஷம் மட்டும் சொல்லிருங்க. 4.
8: வானவில்.
5: 1.
8: பூமி.
5: 3.
8: மூங்கில்.
5: 2. அருமையா விளையாண்டீங்க பாத்திமா, நன்றிமா.
9: திண்டுக்கல் ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் 2026-27 கல்வியாண்டிற்கான பொறியியல் வகுப்பிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
10: நோ கேபிடேஷன். கவுன்சிலிங் கோட் 5545. BE கம்ப்யூட்டர் சயின்ஸ், CSE ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் மிஷின் லேர்னிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், BTech இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். கவுன்சிலிங் கோட் 5545.
9: பேருந்து வசதி உண்டு. ஜிடிஎன் காலேஜ்

0: டெக்னாலஜி திண்டுக்கல். தொடர்புக்கு 7397793313.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 7382812345
3: or visit www.mahindra.org. இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
4: கொடைப்பண்பலை 100.5 இன்று பகல் 1 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
5: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
6: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்து வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை, புனித அந்தோனியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திண்டுக்கல், விவேகானந்தா காலேஜ் திருச்செங்கோடு, GTN காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கலின் நல்வாழ்த்துகள்.
7: வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை நிகழ்ச்சியில் உங்களோடு சர்க்கரை நோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் தெய்வேந்திரன் அவர்கள்.
8: வணக்கம் அன்பர்களே. ஒரு பெண்மணி எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க, அதாவது அவங்களுக்கு வந்து சர்க்கரை இருக்கிறதாவும் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க, இதுக்கடையில் வந்து அவங்களுக்கு வந்து இருதய பாதிப்புக்காக வந்து ஆஞ்சியோகிராம் பண்ணி அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட்டுக்குள்ள மருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் அவங்களோட பிரச்சனை அப்படின்னா வந்து இந்த சர்க்கரை வந்து எனக்கு வந்து ஒரே மாதிரி இருக்க மாட்டேது, ஒரு சில நேரங்கள் ரொம்ப வந்து கூடுது, ஒரு சில நேரம் குறையுது அப்படின்னு மாதிரி, இதை எப்படி கண்டுபிடிக்கிறது, இது எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. இது எல்லாரும் ஊரில் ஒரு தவறான விஷயங்கள். ஏன்னா ஒரு இருதயத்துக்கு போயிட்டோம்னா நம்ம இருதயத்துக்கு மட்டும் மாத்திரைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், ஆனால் சர்க்கரை பொறுத்தளவுக்கு கொடுக்க மாட்டோம். ஆரம்பத்தில் கண்டிப்பாக நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறப்ப மருத்துவர்கள் வந்து அந்த எந்த அளவுக்கு இருதயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் அதே அளவுக்கு சர்க்கரைக்கு தான் ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில பேருக்கு இன்சுலின் கொடுத்துருப்பாங்க, ஒரு சில பேருக்கு இன்சுலின் கொடுத்து வீட்டுக்கு போகிறப்ப மாத்திரையில் கூட கொடுத்து அனுப்பியிருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து இந்த மருந்துகள்லாம் நிப்பாட்டிட்டு இருதயத்துக்குள்ள மாத்திரைகளை மட்டும் இருதய டாக்டர் கொடுக்குற மாத்திரைகள் எடுத்துகிட்டு அங்கே இருந்து அவங்களுக்கு சுகர் கண்ட்ரோல் பண்ண ஒரு மாத்திரை டாக்டர் வந்து சூஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க, இந்த மாத்திரை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. ஆனால் இவங்க வீட்டுக்கு வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்க ஆல்ரெடி எடுத்துகிட்டு இருக்க மாத்திரையை ஒன்று கூடுதலாகவோ இல்லை வந்து கம்மியாகவோ எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள், ஏன்னா அந்த பல வருடங்கள் எடுத்திருக்காங்க, அந்த மாத்திரை அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அந்த மாத்திரை தான் இவங்களுக்கு ஒரு பிடிச்ச மாதிரி விஷயங்களுக்கு. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு வந்து நீங்கள் ஆல்ரெடி புதுசாக மாத்திரை சாப்பிட்டு எனக்கு வயிறு வந்து பொறுமலாக இருக்குது, மூச்சு வாங்குது, எனக்கு தொந்தரவுகள் வருதுன்னு முடிந்த அளவுக்கு அந்த புதுசாக மருத்துவர் கொடுத்த மருந்துகள் நிப்பாட்டிட்டு ஆல்ரெடி வந்து சாப்பிட்டு பல வருடங்களாக சாப்பிட்டு மாத்திரைகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மூலமாக 2% வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று, உங்களுக்கு இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து சர்க்கரை அளவு குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா என்னென்னா நீங்கள் மாத்திரை வந்து பவராக எடுக்கிறீங்க இப்போ. ஸோ இல்லை, ஒரு சில பேருக்கு நீங்கள் மாத்திரை எடுத்துகிட்டு இருக்க மாத்திரைகள் வந்து சரியாக வேலை செய்ய மாட்டுது, சரியா? அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, நீங்கள் ஒன்று வந்து நீங்கள் ஆல்ரெடி சாப்பிட்ருக்க அமெண்ட்ஸ் ஆல்ரெடி முதல் பார்த்துட்ருக்கீங்க, அந்த மருத்துவட்டையே போய் நீங்கள் சார் இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணியிருந்தோம், இப்போ நாங்கள் போனோம், எனக்கு அந்த மருந்துகள் சேரலை, நான் உங்கள்கிட்டே திருப்பி பார்க்கலான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அவங்க ஒத்துக்குவாங்க. அவங்க போய் பார்த்தீங்கன்னா அன்னைக்குள்ள சுகரை ஃபாஸ்டிங் சுகர் பார்ப்பாங்க, போஸ்ட் பண்டல் சுகர், வெறுவத்திலையும் சாப்பிட்டு சுகர் பார்த்துட்டு அந்த HbA1c கடந்த 3 சராசரி போட்டு பார்ப்பாங்க. பார்த்துட்டு உங்களுக்கு ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு எந்த மாத்திரைகள் ஆரம்பித்தா உங்களுக்கு சுகர் கண்ட்ரோல் ஆகுது, அட் சேம் டைத்தில் லோவாக ஆகலைன்னு டாக்டர் முடிவு பண்ணிக்கலாம். இந்த லோ ஆகிறதுக்கு சில காரணங்கள் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மொதல் வந்து ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் சாப்பிட்ருப்போம், இப்போ மேபி நம்ம வந்து அப்போ அதே மாத்திரையோட பவர் வந்து அதிகமாக தேவைப்படுது. இப்போ நம்ம ஆப்ரேஷன் பண்ணி வீட்டுக்கு வந்திருப்போம், அப்போ மருத்துவர்களோட மருத்துவர் சார்ந்த ஒரு குழுக்குள்ள உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு ஆலோசனை வழங்கியிருப்பாங்க, இந்த மாதிரி உணவு கட்டுப்பாட்டில் இருக்க சொல்லுங்கள், மேபி நீங்கள் அதை வந்து ஒரு கட்டுப்பாடுக்கான முயற்சி எடுக்கிறப்ப அப்போ தேவைப்பட்ட அளவுக்கு இப்போ சர்க்கரை மாத்திரை அளவு தேவையில்லாமல் இருக்கலாம். அது நீங்கள் தெரியாமல் அதே மாத்திரை எடுக்கிறப்ப குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது நீங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் இருந்து தான் நீங்கள் ஆஞ்சியோ பண்ணுற அளவுக்கு போயிருக்கலாம். பட் திருப்பியும் அதே மாத்திரை எடுக்கிறப்ப சுகர் உங்களுக்கு கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறனால கண்டிப்பாக உங்களுக்கு சுகர் கூடனால ஒரு சில பேருக்கு தான் வந்து அதே மாதிரி வந்து யூரின் அதிகமாக போகிறது, நீர் போகிற பாதைகள் அரிப்புகள் வருது, உடம்பு வெயிட் குறைஞ்சிட்டே போகிறது, உமட்டல் இருக்கிறது, லோ வாட்ச்னா அதே நேரங்கள் டைமிங் சாப்பிடாமல் இருக்கும், லோ வாட்ச்னா அதிகமாக படபட போகிறது, வேர்க்கிறது, தலை சுற்றுறது, அந்த மாதிரி கையெல்லாம் விளையாடுன்னு போயிடும், இந்த மாதிரி இருக்கிறனாலும் லோவாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு எந்த மருத்துவர் பிடிச்சிருக்கோ எந்த மருத்துவர் தொடர்ந்து உங்களால் வந்து

0: பண்ணி எடுக்க முடியுமோ அந்த மருத்துவர்கிட்ட போய் நீங்கள் உங்களுடைய தொந்தரவுகளை சொல்லி, ஆல்ரெடி எடுத்துகிட்டு இருக்க மாத்திரைகளும் காமிச்சு, இப்போ எடுத்துகிட்டு இருக்க மாத்திரைகளும் காமிச்சு, அன்னைக்குள்ளே லேட்டஸ்ட் சுகர் ரிப்போர்ட்டையும் காமிச்சிங்கன்னா தொடர்ந்து உங்களுக்குள்ள மாத்திரைகளை ஒரு மருத்துவர் கண்டிப்பாக பரிந்துரை பண்ணுவாங்க. அதனால் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு உள்ள அருகில் உள்ள மருத்துவரை பார்த்து முறையான வைத்தியம் செய்தீங்கன்னா கண்டிப்பாக சுகர் கூடவும் கூடாது, குறையும் குறையாது. நீங்களே
1: மேலும் சர்க்கரை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐயங்கள் இருந்தால், ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 72 00 74 54 10 0. எந்த நேரங்களும் எங்களை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நீங்களே மேலும் இந்த எண்களில் வாட்ஸ்அப் வசதியும் உண்டு, வாட்ஸ்அப் மூலமாக கூட எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.
2: வத்தனுக்குண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை.
3: Shiva Textiles and Summer Vibes. இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ், சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க Shiva Textiles. புதிய அனுபவம் எப்பொழுதும். மதுரை.
4: இன்று பகல் ஒரு மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
5: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: இதுவரை ரசித்தோம் கோடை பண்பலை 100.5 சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை
0: வழங்கிய மகளிர் நேரம்.
2: கோடை பண்பலை 100.5 ஜிம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவளை நீலவழி. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜிம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம் கோவை.
3: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜிம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம் கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜிம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம் கோவை.
4: சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாயவளை நீலவழி நிகழ்ச்சியில் நம்மோடு இணைய குற்றவியல் நிபுணர், சட்ட அமலாக்கம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அனுபவங்கள் நிறைந்தவர் வாக்கி டாக்கியாக.
5: வணக்கம் கோடை எஃப்எம், நான் உங்க வாக்கி டாக்கி பேசுறேன்.
6: தொடர்ந்து நம்ம வந்து சைபர் குற்றங்கள் பத்தியும் அதுல இருந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படிங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதன் தொடர்ச்சியா வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, எல்லாருமே வந்து நம்ம வாங்குற பொருள்ல டிஸ்கவுண்ட்ஸ் வந்து எதிர்பார்ப்போம். அது போல வந்து சில பொருட்கள் தேடுவோம், அப்ப வந்து சில லிமிடெட் பீரியட் ஆஃபர், லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான் இருக்கு, டைம் லிமிடெட் டைமுக்குள்ள இந்த ஆஃபர் இதாயிடும், மோர் தென் 50% ஆஃபர், அதே மாதிரி ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல், அந்த மாதிரி எல்லாம் திடீர் திடீர்னு நம்மளுக்கு வந்து லிங்க் வந்து இதாகும், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நம்ம சோசியல் மீடியால வந்து ப்ரொஜெக்ட் ஆகும். சோ அந்த மாதிரி பார்த்து நிறைய பேர் வந்து அந்த வெப்சைட்ல வந்து லிங்க் வந்து டச் பண்ணிடுறாங்க. அந்த லிங்க் வந்து பார்த்தோம்னா அவங்க அந்த பேமெண்ட் கரெக்டா பண்ணும் போகும்போது வந்து அதை அனேபிள் டு பே அந்த மாதிரி காமிக்கும். சப்போஸ் வந்து சில டைம் வந்து டவுன்லோட் பண்ற மாதிரி, வேற ஏதோ ஏபிகே ஃபைல்ஸ் வந்து டவுன்லோட் பண்ற மாதிரி அவங்களை வந்து ரீடைரக்ட் பண்ணும். சோ அதுல இருந்தே தெரியும் அது வந்து ஒரு நம்பகமான விளம்பரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால இது மாதிரியான விளம்பரம் வரும்போது நம்ம எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. ரிமோட்டா வந்து உங்க போனை வந்து ஹேக் பண்ணி உங்களோட சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன், எஸ்பெஷலி வந்து இந்த பேங்க்ல இருந்து வர ஓடிபிஸ் எல்லாம் எடுத்து நம்ப முடியாத அளவுக்கு சலுகைகள் ஆஃபர் பண்றாங்க அப்படின்னாக்கா அந்த பொருட்கள் வாங்குறதுல நம்ம வந்து அலர்ட் ஆகிக்கிறது நல்லது. அதனால மோர் தென் 50% ஆஃபர் அப்படின்னு சொல்லி ஏதாவது விளம்பரப்படுத்துறாங்கனாலே அது ஃப்ராடுங்கிறது, மோசடித்தனம் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ல இருக்க லிங்க்ஸையோ அவங்க சம் ஏபிகே ஃபைல்ஸ் ஏதாவது ஃபார்வர்ட் பண்ணாங்கன்னா அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணாம இருக்கிறது நல்லது. அதே மாதிரி அன்ஆத்தரைஸ்டு ஏதாவது ஆப்ஸ் எதுவுமே வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணாம இருக்கிறது நல்லது. ஆண்ட்ராய்டுனா வந்து பிளே ஸ்டோர்லயும் நம்ம ஆப்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேவையில்லாத இந்த மாதிரி வாட்ஸ்அப்ல வர்றது, வேற சோசியல் மீடியா ஃபேஸ்புக்ல வர ஏபிகே ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணாம இருக்கிறது நம்மளுக்கு நல்லது. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லணும்னா, பீட்டருங்கிற ஒருத்தர் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கிறாரு, பாக்குற பொருள் மோர் தென் 50% ஆஃபர் இருக்க மாதிரி ஹியூஜ் இயர் எண்ட் ஸ்டேல் ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரம் பாக்குறாரு. இவர் அதுக்குள்ள போயிட்டு பார்க்கும் போது அது ஒரு திரும்ப ஒரு ஏபிகே ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ற மாதிரி காமிக்குது. சோ அதனால வந்து அவர் கொஞ்சம் அலர்ட் ஆயிட்டு அதை வந்து இன்ஸ்டால் பண்ணாம கேன்சல் பண்ணிடுறாரு. சோ நிறைய விஷயங்கள்ல பார்த்தோம்னா டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுறாங்க, அப்புறம் அவங்க போனை ரிமோட்ல எடுத்துட்டு அவங்களுக்கு வர எஸ்எம்எஸ், மெயினா பேங்க் டிரான்சாக்ஷன்ல வர எஸ்எம்எஸ் எல்லாம் எடுத்துட்டு அந்த ஓடிபி எல்லாம் இது பண்ணி அவங்களோட இதுல பாத்தோம்னா நிறைய அமௌண்ட் லாஸ் ஆயிடுது. சோ இந்த மாதிரியான மோசடிகள்ல இருந்தெல்லாம் நம்ம எச்சரிக்கையா இருந்துக்கணும். ஏமாற்றப்பட்டீங்க அப்படின்னாக்கா உடனே வந்து 1930 நம்பருக்கு வந்து கால் பண்ணீங்கன்னா நீங்க எந்த அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்கோ அந்த அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் பண்ணி உங்க பணத்தை வந்து திரும்ப உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக சைபர் கிரைம் போலீசார் வந்து வழிவகை செய்வாங்க. இதுல இருந்து வெளியே வந்துட்டீங்க, யாராவது உங்களை இந்த மாதிரி ட்ரிக் பண்ணிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுனாலும் அந்த டீடைல்ஸ் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணும்போது லா என்போர்ஸ்மெண்ட் வந்து அந்த யார் அந்த மாதிரி பண்றாங்கன்னு அந்த அக்கௌண்ட்டை வந்து பிளாக் பண்ணுவாங்க. அது மாதிரி நீங்க ஷேர் பண்ற இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மத்தவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், மத்தவங்க வந்து இந்த மாதிரி மோசடிகளுக்கு ஆளாகாம தவிர்த்துக்கலாம். சோ இந்த மாதிரி ஏதாவது தகவல்கள் மோசடிகள்ங்கிற பட்சத்துல

0: 1930 நம்பருக்கு கால் பண்ணலாம். அப்படி இல்லைனா www.cybercrime.gov.in அந்த போர்ட்டல்லையும் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரேஸ் பண்ணலாம். அது இல்லாமல் தமிழ்நாடு போலீஸோட ஆன்லைன் போர்ட்டல்லையும் வந்து ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அது இல்லாமல் லோக்கல் ஸ்டேஷன்ஸு, எஸ்பி ஆஃபீஸு, கமிஷனர் ஆஃபீஸ்லையுமே சைபர் கிரைம் விங் இருக்கு. அங்கேயும் போட்டு நம்ம கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணி நம்மளோட குறைகளை நிவர்த்தி செய்திருக்கிறது இல்லாமல் மற்றவங்களுக்கு இந்த மாதிரி நடக்காமலும் தவிர்க்கலாம். ஸோ நம்ம அதுலேருந்து வெளியே வந்துட்டோம், சரி கம்மியான அமௌண்ட் தானே போயிருக்குது, யார்ட்டையும் வெளியே சொல்ல வேணாம், வெளியே சொன்னால் அவமானம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம நீங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு நடக்கிற பிரச்சனைகளை ஷேர் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து அடுத்தவங்களை வந்து நம்ம காப்பாத்தலாம். இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்ல இருந்து காப்பாத்தலாம், அடுத்தவங்களுக்கு ஒரு பாடமா அமையும். சோ இன்னைக்கு பகிர்ந்துகிட்ட விஷயங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. கோடை எஃப்எம்.
1: சைபர் மோசடி பற்றி விளக்கம் அளிக்க மாயவலை மீளவழி நிகழ்ச்சியில் நாளையும் வாக்கி டாக்கி நம்மோடு இதே நேரம்.
2: ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவலை நீலவழி.
3: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
5: உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிடல் வழங்கும் ரீல் போடுங்க, ரியல் ஹீரோ ஆகுங்க.
6: புகையிலை இல்லாத உலகத்தை உருவாக்குவோம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம்.
7: இப்படி புகையிலை எதிர்க்கிற மாதிரி ஸ்லோகன் சொல்லி ஒரு ரீல்ஸ் எடுத்து 7373731007 நம்பருக்கு அனுப்புங்க.
5: மே 31 மாலை 4 முதல் 6 வரை நடைபெற உள்ள இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர் டைரக்டர் பிரபு சாலமன் கையால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 25 நபர்களுக்கு பரிசுகள் காத்துக்கிட்டு இருக்கு.
8: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டோனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
9: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் No.1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
10: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
11: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
12: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ், இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷ் ஆன லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வெட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ், சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும். மதுரை
13: சுடச்சுட வெயில், சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்.
14: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சரதாஸ்.
15: இன்று பகல் 1 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
16: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

நேர்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரம். இன்று 2 விளையாட்டுகள் விளையாண்டுட்டு இருக்கோம். ஆட்ட நாயகில 1, 2, 3 தை தை தத்தைன் 2 விளையாட்டுகள் விளையாண்டுட்டு இருக்கோம். ஆட்டநாயகி நிகழ்ச்சியில் தை தை தத்தை ஒரே ஓசையுடைய விளையாட்டுகளும் 1, 2, 3 2 விளையாட்டுகள் இருக்குது. அறிமுகங்கள் வரலாம். 24, 24, 24 அனைத்து மகளிரும் வரலாம். 24, 24, 29 மற்றும் ஒரு எண் கூட இருக்குங்க 290, 333 வரலாம். முன் இணைப்பிற்கு 0, 45, 42 இணைத்து வரலாம்.

0: பண்பலை சொல்லும் நேரம் நண்பகல் 12:41 இணைப்பில் காத்திருக்கும் சகோதரி, வாங்க. வணக்கம். அமைதியா தான் பேசுவீங்களா தமிழ்ச்செல்வி? எத்தனை தடவை முயற்சி பண்ணீங்க? பட்டு புடவை சொல்லுவோம்ல, அதுல வர பட்டு தொட்டு புட்டு தட்டு புட்டு கொட்டு தமிழ்ச்செல்வி மகளிர் நேரம் இன்று ஆட்ட நாயகி இணைப்பில் காத்திருக்கும் சகோதரி, வாங்க. வணக்கம். யாருமா பேசுறீங்க?
1: ஈரோடு மாவட்டம் பெருந்திரைவடத்துல இருந்து சிவகாமி பரமசிவம்.
0: சிவகாமி பரமசிவம், எப்படி இருக்கீங்க?
1: நீண்ட நாள் நேயர், ஆனா உங்ககிட்ட பேசுனதே இல்ல, இதான் ஃபர்ஸ்ட் டைம்.
0: உங்க பேர் நான் கேட்டிருக்கேங்கம்மா.
1: கேட்டிருக்கீங்களா?
0: பேர் பொருத்தம் சொல்லுவாங்கல்ல, சிவகாமி பரமசிவம்.
1: ஆமாங்க.
0: சரி, இப்போ 1, 2, 3 விளையாட்டு விளையாட போறோம், சரியா?
1: ஆ சரிங்க.
0: அன்பு, கருணை, வெற்றி, கோபம், சரியா?
1: ஆ சரி.
0: மறுபடியும் சொல்றேன், அன்பு, கருணை, வெற்றி, கோபம்.
1: ஆ சரி.
0: 1
1: 1 அன்பு,
0: 3
1: 3 வெற்றி,
0: 4
1: 4 கோபம்,
0: 2
1: 2 கருணை,
0: 3
1: 3 வெற்றி,
0: 2
1: 2 கருணை,
0: 1
1: அன்பு,
0: 4
1: கோபம்.
0: சரி, இன்னொரு வரிசை மட்டும், சரியா?
1: ஆ சரி.
0: 4
1: கோபம்,
0: 3
1: வெற்றி,
0: 2
1: கருணை,
0: 1
1: அன்பு.
0: கோபத்தை குறைக்கிறதுக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், அப்படிதானே?
1: ஆமாங்க, இந்த மாதிரி இருந்தா கோபம் குறைஞ்சிரும்.
0: அருமையா விளையாண்டீங்க சிவகாமியம்மா, நன்றிங்கம்மா. இது கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரம் இணைப்பில் காத்திருக்கும் சகோதரி, வாங்க. வணக்கம்.
2: வணக்கம். நூர்ஜஹான்.
0: வந்துட்டீங்களா? எப்படி இருக்கீங்க நூர்ஜஹான்?

0: நல்லா இருக்கும். நீங்க எல்லாரும்
1: எங்க காணாமே நினைச்சிட்டு இருந்தேன் நானு. விளையாட்டு விளையாட போறோம் சரியா? இனிமை, நீங்க இனிமையா பேசுறதால உங்களுக்கு இனிமை. அதாவது தை தை தத்தைனா ஒரே ஓசை. இப்போ இனிமை, தனிமை, பொறுமை, வெறுமை அந்த மாதிரி சொல்லணும். ஒரே ஓசை அமைந்த சொற்களாக சொல்லணும். இப்போ சொல்றீங்களா? இனிமை,
0: இனிமை,
1: பொறுமை,
0: தனிமை,
1: தனிமை நான் சொன்னது அப்படியே சொல்லியாச்சு. உண்மை,
0: மறுமை,
1: மறுமை,
0: எருமை,
1: நன்மை சொல்லலாம் சரியா? பெருமை, பெருமை, நேர்மை, உண்மை. நீங்க தெரியலன்னு சொன்னீங்கல்ல, உங்களை விட்டு கொடுக்காம பேசியாச்சு.
0: இல்ல, இந்த விளையாட்டு நான் இதுவரைக்கும் விளையாண்டது இல்ல, இன்னைக்கு விளையாடுறேன்.
1: தை தை தத்தினா ஒரே ஓசையுடைய சொற்களை சொல்லணும் சரியா? நன்றி கண்ணூர் ஜகான்.

0: திண்டுக்கல் ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2026-27 கல்வியாண்டிற்கான பொறியியல் வகுப்பிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
1: நோ கேபிடேஷன், கவுன்சிலிங் கோட் 5545, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிஎஸ்சி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். கவுன்சிலிங் கோட் 5545.
0: பேருந்து வசதி உண்டு. ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல். தொடர்புக்கு 7397-9331.
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
3: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
4: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544-17.
5: கொடைப்பண்மலை 100.5 இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
6: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
7: பண்பலை சொல்லும் நேரம் நண்பகல் 12:52 நாம் இணைந்திருக்கின்றோம். மகளிர் நேரம் இன்று ஆட்டநாயகி இணைப்பில் காத்திருக்கும் சகோதரி, வாங்க. வணக்கம்
8: சகோதரிக்கு. மதிய வணக்கம்.
7: யாரம்மா பேசுறீங்க?
8: சிவகங்கை மாவட்டம் சத்யவாணி பேசுறேம்மா.
7: சத்யவாணி, எப்படி இருக்கீங்க?
8: நல்லா இருக்கமா? நீங்க பேசிய
7: நாங்க அனைவரும் நலமா இருக்கோம் சத்யவாணி. இப்போ 1, 2, 3 விளையாட்டு விளையாட போறோம், சரியா?
8: எனக்கு அந்த விளையாட்டை கொஞ்சம் மாத்தி கொடுங்களே.
7: ஏன்? சதுரம், வட்டம், முக்கோணம், செங்கோணம், அவ்வளவுதான். ரொம்ப எளிமையா தானே இருக்கு.
8: மூன்று
7: செங்கோணம் தானே சொன்னோம்.
8: மறந்து போச்சு.
7: சதுரம், வட்டம், செங்கோணம், முக்கோணம், அவ்வளவுதான்.
8: சதுரம், வட்டம், முக்கோணம், அது அடுத்து மறந்து போச்சு. எனக்கு தைத்தை தட்டையே கொடுங்க, ரொம்ப தரவப்பட்டு பிடிச்சி வந்திருக்கேன்.
7: இல்ல, இதுவே விளையாடலாம். அவங்களுக்கு கொடுத்தா இன்னொரு தடவைக்கு வர நேரம் அப்புறம் கேட்பாங்கல்ல. அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னு சொல்லுவாங்கல்ல?
8: சொல்ல மாட்டாங்க.
7: சொல்லுவாங்க அதெல்லாம். நீங்களே உங்ககிட்ட ஏதாவது கேட்டா நீங்க என்ன அவங்களுக்கு மட்டும் கொடுக்குறீங்க? நீங்க என்ன கேட்பீங்கல்ல அடுத்து வர்றப்ப?
8: சரி சொல்லுங்க.
7: சரி, சதுரம், வட்டம், செங்கோணம், முக்கோணம், அவ்வளவுதான், சரியா? ஒன்று
8: வட்டம்,
7: சதுரம். சரிம்மா, முயற்சிக்கு வாழ்த்துக்கள்.

0: நிறைவுக்கு வருகின்றது கோடை பண்பலை 100.5 இன்றைய மகளிர் நேரம். இனி காவிய கணங்களை செவிநிறை கதாரா பிரம்மாரார் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
1: நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி கோடை பண்பலையின் 100.5 மெகாஹெர்ட்ஸில்.

0: கோடை பண்பலையில் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: இனிய வணக்கம் நேர்களே. கடிதங்கள், நேயர்களின் கடிதங்கள் கோடை பண்பலைக்கு வரும் பொக்கிஷங்கள். பாடல் கேட்டு கடிதம் எழுதி காத்திருக்கும் நேயர்களுக்காக கோடை பண்பலை 100.5 வருகிறது நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியின் முதலாவதாக 1958 வெளிவந்த திரைப்படம் பெற்ற மகனை விற்ற அன்னை. படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க திண்டுக்கல் மேற்கு ஆரோக்கிய மாதா தெரு. அங்கிருந்து ஆரோக்கியசாமி, சுப்புராஜ், மணிகண்டன் இவர்களுக்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் ஏ மருதகாசியின் வரிகளில் பாடலை பாடுகிறார்கள் ஏ எம் ராஜா, பி சுஷீலா.

நெஞ்சில் நிறைந்தவையில் தொடர்ந்து வரும் பாடல். 1969 வெளிவந்த திரைப்படம் அன்பளிப்பு. இந்த படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கக்கூடிய நம்ம நேயர்கள் கரூர் கோவை ரோடு ஆண்டாள் கோவில் கிழக்கு, அங்கிருந்து அயன்முருகன், சுலோக்ஷனா, ஜஸ்வின், சாஷினி இவர்களுக்காக MS விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசனின் வரிகளில் பாடலை பாடுகிறார் TM சௌந்தரராஜன்.

0: திண்டுக்கல் ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2026-27 கல்வியாண்டிற்கான பொறியியல் வகுப்பிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
1: நோ கேபிடேஷன், கவுன்சிலிங் கோட் 5545, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிஎஸ்சி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். கவுன்சிலிங் கோட் 5545.
0: பேருந்து வசதி உண்டு. ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல். தொடர்புக்கு 7397-9331.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
5: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
7: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
8: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
9: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ், இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ், மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்தீஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும் மட்டு தாவணி, மதுரை.
10: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
11: கூடை பண்பலையில் இணைந்திருக்கிறோம் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவையில்.
12: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
13: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
12: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா? ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
13: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.

நேரம் 1:15. இது உங்கள் கோடி பண்பலை 100.5. அடுத்து வரும் பாடல், 1970 வெளிவந்த திரைப்படம் தேடி வந்த மாப்பிள்ளை. இந்த படத்துல இருந்த பாடல் கேட்டிருக்காங்க குன்னத்தூர் கருக்குப்பாளையம். அங்கிருந்து வேலுமணி, ஈஸ்வரி, நந்தகுமார், ரேணுகா, ரமேஷ், ரித்து இவர்களுக்காக MS விஸ்வநாதன் இசையில் வாலியின் வரிகளில் பாடலை பாடுகிறார் SP பாலசுப்ரமணியம்.

நெஞ்சில் நிறைந்தவையில் தொடர்ந்து வரும் பாடல். 1967 வெளிவந்த திரைப்படம் பாமா விஜயம். இந்த படத்திலிருந்து பாடல் கேட்கக்கூடிய நேயர்கள் பெருந்துறை ஆயிக்கவுண்டன் பாளையத்திலிருந்து தேவராஜ், கௌசல்யா, நந்தகுமார் இவர்களுக்காக எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கனதாசனின் வரிகளில் பாடலை பாடுகிறார் பி சுஷீலா, சூலமங்கலம் ராஜலக்ஷ்மி, எல் ஆர் ஈஸ்வரி.

0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், நான் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல தேர்ட் இயர்.
2: நான் செகண்ட் இயர். நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன்.
1: எங்களை போலவே 2026ல் நீங்க நர்சிங் படிக்க விரும்புறீங்களா?
2: டொனேஷன் இல்லாம அட்மிஷன் தர காலேஜ் மதுரை மாவட்டம் கிட்ட இருக்கிற நம்ம பிரீத்தி நர்சிங் காலேஜ் தான்.
1: எங்க காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் மூலமாவும் சேரலாம், கவுன்சிலிங் மூலமாவும் சேரலாம். எங்க காலேஜோட கவுன்சிலிங் கோட் 1010.
2: தரமான கல்வி மற்றும் உடனடி வேலை வாய்ப்பு எல்லாம் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல சிறப்பம்சம்.
3: சோ நீங்களும் பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங்ல ஜாயின் பண்ணுங்க.
4: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் ஆர்பிஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9 6 0 1 4.
5: திண்டுக்கல்லில் நாக்கி அங்கீகாரம் பெற்ற புனித அந்தோனியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
6: 2026-27 ஆண்டிற்கான யுஜி மற்றும் பிஜி படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
5: யுஜி பிரிவில் பிஎஸ்சி மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஏஐ மற்றும்
6: பிஏ தமிழ், இங்கிலீஷ், பிசிஏ, பிபிஏ, பிகாம் சிஏ, பிகாம் பிஏ ஆகிய பாடப்பிரிவுகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
5: தனித்தன்மை வாய்ந்த தன்னாட்சி பெண்கள் கல்லூரி,
6: பசுமையான மற்றும் பாதுகாப்பான சூழல், கேம்பஸ் இன்டர்வியூ பிளஸ் பிளேஸ்மெண்ட்,
5: போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சிகள் மற்றும் தனி திறமைகளை ஊக்குவிக்கும் சிறப்பான பயிற்சிகள்,
6: அனைத்து பகுதிகளுக்கும் கல்லூரி பேருந்து வசதி.
5: சென்ட் ஆண்டனிஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் ஃபார் விமன், தாமரைப்பாடி, திண்டுக்கல்.
6: தொடர்புக்கு 9994098417.
7: ருசியான சாப்பாடுனா அது நம்ம தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரசியல சமைச்சாதான் இருக்கும். காமன் நேரம் ஊற வச்சு 1:3 அளவுல தண்ணீர் ஊத்தி சமைச்சா நல்ல மென்மையான சுவையான சாப்பாடு ரெடி. அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசி.
0: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்து வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை, புனித அந்தோனியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திண்டுக்கல், விவேகானந்தா காலேஜ் திருச்செங்கோடு, GTN காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கலின் நல்வாழ்த்துகள்.

0: கவிதை படைப்பவர்களுக்காகவும்
1: படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
2: பண்பலை படைப்பாளிகள்
3: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி
1: பண்பலை படைப்பாளிகள்
0: சனிக்கிழமைகளில்
1: நண்பகல் 12 மணிக்கு
0: பண்பலை படைப்பாளிகள்
4: கவிதை அரங்கேறும் நேரம் மலர் கணைகள் பரிமாறும் தேகம்
1: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒலியேற்ற காத்திருக்கிறது
2: கோடை பண்பலை 100.5
0: பண்பலை படைப்பாளிகள்
1: படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி
2: நிலைய இயக்குனர்
1: பண்பலை படைப்பாளிகள் பகுதி
2: பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல் 6-2

நெஞ்சில் நிறைந்தவையில் தொடர்ந்து வரும் பாடல். 1975 வெளிவந்த திரைப்படம் இதய கனி. இந்த படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கக்கூடிய நேயர்கள் ஓடையக்காட்டூர் ராமசாமி, ருக்மணி, கவின், பூபதி இவர்களுக்காக எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் புலமைப்பித்தன் வரிகளில் பாடலை பாடுகிறார்கள். டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா.

0: கோடை பண்பலையில் இதுவரை ரசித்தோம் தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசிதான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: கோடை பன்மலை 100.5 இனியும் தொடர்கிறது நெஞ்சில் நிறைந்தவை. அடுத்து வரும் பாடல் 1972 வெளிவந்த திரைப்படம் நான் ஏன் பிறந்தேன். இந்த படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கிறாங்க நெகமம் ஆனந்தன், மகேஸ்வரி ஆனந்தன், விக்னேஷ், சபரீஸ்வரி, சுஜிதா, வேணி, குப்புசாமி, சந்தோஷ், கீர்த்தனா, நாகராணி இவர்களுக்காக சங்கர் கணேஷ் இசையில் அவினாசி மணி வரிகளில் பாடலை பாடுகிறார் டி எம் சவுந்தரராஜன்.
1: பட்டுக்கண்ணு செல்ல பாப்பா, நல்ல தம்பி வெள்ளக்கட்டி

0: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
4: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
5: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
6: நெஞ்சில் நிறைந்தவையில் தொடர்ந்து வரும் பாடல். கோடி பண்பலை 100.5 1965 வெளிவந்த திரைப்படம் கலங்கரை விளக்கம். இந்த படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கக்கூடிய நேயர்கள் தேனி காமாட்சிபுரத்திலிருந்து மாடசாமி ராஜம்மாள், பிரிய தர்ஷன், ருத்ரஸ்ரீ தமிழ்மணி இவர்களுக்காக MS விஸ்வநாதன் இசையில் பஞ்சு அருணாச்சலம் வரிகளில் பாடலை பாடுகிறார்கள். TM சௌந்தரராஜன், பி சுஷீலா.

0: நாமக்கல் தங்க புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் நிகழ்ச்சியை வழங்குவோர் நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம். நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
1: வணக்கம் நேயர்களே, ஒரு நேயர் கேட்டிருக்காங்க, உடல் பருமனுக்கும் புரோஸ்டேட் புற்றுநோய்க்கும் ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கா, அதாவது சம்பந்தம் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. புரோஸ்டேட்ன்றது ஆண்களுக்கு ஆண்குறிக்கும் யூரின் போகிற அந்த பிளாடர் அப்படின்ற பைக்கும் நடுவில் இருக்கிற ஒரு பகுதி. அது சில ஹார்மோன்ஸும் சில கெமிக்கல்ஸும் அது சுரக்கும். அந்த புரோஸ்டேட் வந்துட்டு யாருக்கு அதிகமாக இருக்கும்னா வயசானவங்களுக்கு அதிகமாக இருக்கும். புரோஸ்டேட் கேன்சர் பெரும்பாலுமே 60 வயசுலேருந்து 65 வயசுக்கு நடுவில் தான் வரும். நாளாக நாளாக ஒரு 80 வயசு 90 வயசு ஆனால் புரோஸ்டேட் கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த வயசில் புரோஸ்டேட் கேன்சர் வந்தாலும் நாங்கள் உடனே அதுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ண மாட்டோம். ஏன்னா வயசான காலத்தில் ரொம்ப அக்ரெசிவ் ட்ரீட்மெண்ட் யூஸ்வலாக பண்ணாலும் பேஷண்ட்டுக்கு அவ்வளோ பெனிஃபிட் இருக்காதுன்றதுனால. இப்போ உடல் பருமனும் புரோஸ்டேட் கேன்சருக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது ஆக்சுவலாக டைரக்ட் ரிலேஷன் இல்லை. நாங்கள் என்ன பார்க்குறோம், புரோஸ்டேட் கேன்சர் வந்துட்டு நாளுக்கு நாள் நிறைய ஆண்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரெகுலர் மக்களோட ஒரு 5-10 வருஷம் குறைவான டைமில் வந்துடுது. ஸோ இந்த 65 வயசில் வர வேண்டிய புரோஸ்டேட் கேன்சர் புற்றுநோய் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 55 வயசுலேருந்தே வர ஆரம்பிச்சிருது சில பேருக்கு. உடல் பருமனும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, வயதுக்கும் புரோஸ்டேட் கேன்சருக்கும் சம்மந்தம் இருக்குது. ஆனாலும் உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கு புரோஸ்டேட் கேன்சர் வராது அப்படின்றது கிடையாது. நாங்களும் பார்த்துட்டே இருக்கோம். நாளுக்கு நாள் நம்ம தமிழ் மக்களுடைய எடை வந்துட்டு சராசரி ஆவரேஜ் எடை பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டே தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ ஒரு 10 வருஷம் முன்னாடி நாங்கள் புரோஸ்டேட் சிகிச்சை பண்ண பேஷண்ட்டுடைய வெயிட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறதுக்கும் பழைய ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா வயது கண்டிப்பாக உடல் பருமன் இப்போ இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு உடல் பருமன் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கும் டைரக்ட் ரிலேஷன் இருக்குன்னு சொல்ல முடியாது. நம்ம ஆவரேஜ் வெயிட், தமிழக மக்களுடைய ஆவரேஜ் வெயிட் வந்து எடை அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு, அதுதான் காரணமா இருக்கும். நேயர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்க போன் பண்ணலாம், நோட் பண்ணிக்கோங்க. 7373233333 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்க கேட்கலாம், நாங்க பதிலளிக்கிறோம்.
0: இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன்.

நெஞ்சில் நிறைந்தவையில் தொடர்ந்து வரும் பாடல். 1957 வெளிவந்த திரைப்படம் அம்பிகாபதி. இந்த படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கக்கூடிய நம்ம நேயர்கள் தாராபுரம் ஜீவா காலனி, அங்கிருந்து முருகநாதன், இளவரசி மணி, சித்திரலேகா, சுகந்தி இவர்களுக்காக ஜி ராமநாதன் இசையில் பாடலை பாடுகிறார்கள். டி எம் சௌந்தரராஜன், பி பானுமதி.

0: இலவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: திண்டுக்கல்லில் நாக்கியே அங்கீகாரம் பெற்ற புனித அந்தோனியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
2: 2026-27 ஆண்டிற்கான யுஜி மற்றும் பிஜி படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
1: பிஜி பிரிவில் எம்ஏ தமிழ், இங்கிலீஷ், எம்காம், எம்காம் சிஏ, எம்எஸ்சி மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கெமிஸ்ட்ரி மற்றும் ஏஐசிடி அங்கீகாரம் பெற்ற எம்பிஏ அண்ட் எம்சிஏ பாடப்பிரிவுகளுக்கும் சேர்க்கை நடைபெறுகிறது. சென்ட் ஆண்டனிஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் ஃபார் விமன், தாமரைப்பாடி, திண்டுக்கல்.
3: உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழியாய்ந்தில் நாவுக்கு சிக்காத அமிர்தமாக, நாசிக்கு சிக்காத வாசமாக, கண்ணுக்கு சிக்காத நிறப்பிரிகையாக, ஸ்பரிசமில்லா தீண்டலாக செவி நிறைக்க இசை சரம் தொடுக்கும் தினமும் பிற்பகல் 3 மணிக்கு உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழியாய்ந்தில் உயிர்

நிகழ்ச்சிக்கு நேயர்களின் பெயர்களோடு விருப்ப பாடல்களும் பொழிப்புரையும் இணைத்து அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், உயிரெழுத்து பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்னும் முகவரிக்கு. தினமும் ஒரு மணி நேரம் உங்களுக்கானது, உங்கள் விருப்ப பாடல்களுக்கானது. கேட்டு ரசிப்போமா? தினமும் பிற்பகல் 3 மணிக்கு கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து.

காற்று தூரிகையின் இசை ஓவியம் இது உங்கள் பிரிய கோடை பன்மலை 100.5. கோடை பன்மலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது நெஞ்சில் நிறைந்தவை. இனிவரும் பாடல் 1977 வெளிவந்த திரைப்படம் தீபம். இந்த படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கக்கூடிய நம்ம நேயர்கள் கோவை கஞ்சப்பள்ளியிலிருந்து சுகுந்தா ராஜலட்சுமி இவர்களுக்காக இளையராஜாவின் இசையில் புலமைப்பித்தன் வரிகளில் பாடலை பாடுகிறார்கள். கே.ஜே. யேசுதாஸ், ஜானகி.

கேட்ட பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய நெஞ்சில் நிறைந்தவை. கோடிப்பன்மலை 100.5 இனி ஆங்கில செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.

0: இனி கேட்கலாம் நம் கோடை பண்பலை 100.5 பொன்னியின் செல்வங்கள்.
1: ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

மலாய் நாடு என்று இந்த நாளில் நாம் குறிப்பிடும் தீபகற்பம் அந்த காலத்திலே ஸ்ரீவிஜய நாடு என்ற பெயரால் பிரசித்தி பெற்று இருந்தது. அதனை சைலேந்திர வம்சத்தார், அதில் வந்த மகரத்வஜன் சூடாமணிவர்மன் என்ற மன்னன் மிகவும் கீர்த்தி பெற்று ஆண்டு கொண்டிருந்தான். அவனை பற்றி ஆனைமங்கலத்து செப்பேடுகள் விரித்து பேசுகின்றன. அத்தகைய பேரரசனின் மகன் மார விஜயோத்துங்கவர்மன் என்பவன் தன் தந்தையின் திருநாமம் நின்று நிலவும்படியாக மேருமலையை ஒத்த சூடாமணி விகாரத்தை நாகைப்பட்டினத்தில் கட்டினான் என்று அந்த செப்பேடுகள் கூறுகின்றன. கடாரத்து அரசனாகிய மர விஜயோத்துங்கன் நாகைப்பட்டினத்துக்கு வந்து புத்த விகாரத்தை கட்டுவானேன் என்று நேயர்கள் நினைக்கலாம், கேட்கலாம். சோழ வளநாட்டுடன் நீடித்த வர்த்தக தொடர்பு கொண்டிருந்த அயல் நாடுகளில் ஒன்று ஸ்ரீவிஜய நாடு. அந்த நாட்டு பிரஜைகள் பலர் நாகைப்பட்டினத்துக்கு வந்து நிரந்தரமாகவே குடியேறியிருந்தார்கள். வேறு பலர் அடிக்கடி வந்து திரும்பினார்கள். கடாரத்து அரசனும் அவனுடைய குடிகளும் புத்த மதத்தைச் சார்ந்தவர்கள். அவர்கள் புத்தரை வழிபடுவதற்கு வசதியா இருக்கட்டும் என்றுதான் அந்த மன்னன் நாகைப்பட்டினத்தில் சூடாமணி விகாரத்தை கட்டினான். புத்த மதத்தின் தாயகம் பாரத தேசமாயிற்றே என்ற காரணமும் அவன் மனத்திலே இருக்கலாம். தமிழகத்து மன்னர்கள் எந்த காலத்திலும் சமய சமரசத்தில் நம்பிக்கை கொண்டவர்கள். ஆகையால் அவர்கள் நாகைப்பட்டினத்தில் சூடாமணி விகாரம் கட்டுவதற்கு அனுமதி கொடுத்தார்கள். அனுமதி கொடுத்தது மட்டுமா, அவ்வப்போது அந்த புத்தர் கோயிலுக்கு நிபந்தங்களும் இறையிலி நிலங்களும் அளித்து உதவினார்கள். இந்த கதை நடந்த காலத்திற்கு பிற்காலத்தில் ராஜராஜ சோழன் நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்துக்கு ஆனைமங்கலம் கிராமத்தையும் அதைச் சேர்ந்த பல ஊர்களையும் முற்றூட்டாக, அதாவது எந்தவித வரியும் விதிக்கப்படாத இறையிலி நிலமாக தானமாக அளித்தான். இந்த நிலதானத்தை ராஜராஜனுடைய குமாரன் சரித்திர புகழ்பெற்ற ராஜேந்திர சோழன் செப்பேடுகளில் எழுத்துவித்து உறுதிப்படுத்தினான். இவைதான் ஆனைமங்கல செப்பேடுகள் என்று கூறப்படுகின்றன. மொத்தம் 21 செப்பேட்டு இதழ்கள், ஒவ்வொன்றும் 14 அங்குல நீளமும் 5 அங்குல அகலமும் உள்ளனவாய் ஒரு பெரிய செப்பு வளையத்தில் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. இந்த செப்பேடுகள் சமீப காலத்தில் கப்பல் ஏறி கடல் கடந்து ஐரோப்பாவில் ஹாலந்து தேசத்தில் உள்ள லெய்டன் என்னும் நகரத்தின் காட்சி சாலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆகையினால் இந்த செப்பேடுகளை லெய்டன் சாசனம் என்றும் சில சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுவதுண்டு. விஜயாலய சோழரின் காலத்திலிருந்து சோழ மன்னர்கள் சிவபக்தியில் திளைத்தவர்களாயிருந்தார்கள். ஆதித்த சோழரும் பராந்தக சோழரும் கண்டராதித்தரும் சைவப்பற்று மிக்கவர்கள். பற்பல சிவாலய திருப்பணிகள் செய்வித்தார்கள். என்றாலும் அவர்கள் பிற மதங்களை துவேஷிக்கவில்லை. தங்கள் ராஜ்யத்தில் வாழும் பிரஜைகள் எந்தெந்த மதத்தைச் சேர்ந்தவர்களாயினும் அவர்களையும் அவர்களுடைய மதங்களையும் நடு

நிலைமை தவறாமல் பராமரித்தார்கள். சுந்தர சோழ சக்கரவர்த்தி தமது முன்னோர்களைக் காட்டிலும் சில படிகள் முன் சென்றார். புத்த பள்ளிகளுக்கு விசேஷ சலுகைகள் அளித்தார். இதனால் சோழ சாம்ராஜ்யத்தில் அந்த சமயம் வாழ்ந்திருந்த பௌத்தர்கள் அனைவரும் மிக்க உற்சாகம் கொண்டிருந்தார்கள். இலங்கையில் அருள்மொழிவர்மர் இடிந்து போன புத்த விகாரங்களை புதுப்பிக்கும்படி ஏற்பாடு செய்தது அவர்களுடைய உற்சாகத்தை மேலும் அதிகமாக்கியிருந்தது. அப்படியெல்லாம் இருக்க இன்று அந்த பெயர் பெற்ற சூடாமணி விகாரத்தில் நேர்ந்த குழப்பத்துக்கு காரணம் என்ன? பிக்ஷுக்கள் நிலைகொள்ளாமல் அங்குமிங்கும் பரபரப்பாக ஏன் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள்? சூடாமணி விகாரத்தின் வாசற்புறத்தில் என்ன அவ்வளவு இறைச்சலும் கூச்சலும்? நல்லது, நாமும் சேந்த நமுதனை பின்பற்றி சென்று பார்ப்போம். சேந்த நமுதனும் மற்ற இருவரும் கால்வாயின் வழியாக படகை செலுத்திக் கொண்டு சூடாமணி விகாரத்தின் உட்பகுதிக்கே வந்துவிட்டதாகச் சொன்னோம். அங்கே ஒருவரையும் காணாமையால் சேந்தன் நமுதன் தட்டுத்தடுமாறி வழிதேடிக் கொண்டு விகாரத்தின் வாசற்பக்கம் போய் சேர்ந்தான். அங்கேதான் பொதுமக்கள் வந்து வழிபடுவதற்குரிய புத்தர் பெருமானின் சைத்யம் என்னும் கோயில் இருந்தது. பக்தர்கள் பலர் அந்த காலை நேரத்தில் தாமரை மலர்களும் செண்பகப் பூக்களும் மற்ற பூஜை திரவியங்களும் நிறைந்த தட்டுக்களை ஏந்தி கொண்டு வந்திருந்தார்கள். ஆனால் வந்த காரியத்தை அவர்கள் மறந்துவிட்டதாக தோன்றியது. சைத்யத்தில் ஏறுவதற்குரிய படிகளில் புத்த பிக்ஷுக்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களை நோக்கி கீழே நின்றவன் ஒருவன் ஏதோ சொல்லிக் கொண்டிருப்பதை சேந்தன் அமுதன் கண்டான். பிக்ஷுக்கள் சிலருடைய கண்களில் கண்ணீர் ததும்பி நிற்பதையும் பார்த்தான். கீழே நின்ற பக்தர்களில் பலர் வழக்கப்படி சாது சாது என்று கோஷிப்பதற்கு பதிலாக ஆஹா, அடடா, ஐயோ என்று அங்கலாய்த்து கொண்டிருப்பதையும் கவனித்தான். அருகில் நெருங்கிச் சென்று சிறிது நேரம் கேட்ட பின்னர் விஷயம் இன்னதென்று தெரிந்தது. பிக்ஷுக்களிடம் பேசிக் கொண்டிருந்தவன் பார்த்திபேந்திரனுடைய கப்பலிலே இருந்த மாலுமிகளில் ஒருவன். கப்பல் முதல் நாள் இரவு நாகைப்பட்டினத்துக்கு வந்துவிட்டது. மாலுமிகள் கரையிலே இறங்கியதும் இளவரசரை கடல் கொண்டு விட்டது என்ற செய்தியை சிலரிடம் சொல்ல அது நகரமெங்கும் பரவிவிட்டது. அந்த செய்தி உண்மைதானா என்று அறிய அதிகாலையில் அந்த மாலுமிகளில் ஒருவனை சூடாமணி விகாரத்தின் பிரதம பிக்ஷு அழைத்து வரச் செய்தார். அவன்தான் அறிந்ததை அறிந்தபடி கூறினான். சுழற்காற்று அடித்தபோது இளவரசர் கடலிலே குதித்தவர் திரும்பி வரவே இல்லை என்று துயரக் குரலிலே சொன்னான். அப்போது அந்த கூட்டத்திலே விம்மி அழும் குரல்கள் பல எழுந்தன. பிரதம பிக்ஷுவின் கண்களிலிருந்து கண்ணீர் அருவியாகப் பெருகி தாரை தாரையாக வழிந்தது. அவர் குனிந்த தலை நிமிராமல் படிகளில் ஏறிச் சென்று சைத்தியத்தை தாண்டி விகாரத்துக்குள் பிரவேசித்தார். மற்ற பிக்ஷுக்களும் அவரை தொடர்ந்து சென்றார்கள். சேந்த நமுதனும் அவர்களோடு வந்ததை ஒருவரும் கவனிக்கவில்லை. பிரதம பிக்ஷு மற்றவர்களை பார்த்து சொன்னார், புத்த பகவானின் கருணை இப்படியாயிருந்தது. பற்பல மனக்கோட்டைகள் கட்டி கொண்டிருந்தேனே. சக்கரவர்த்தியை பார்க்க சமீபத்திலே தஞ்சாவூருக்கு போயிருந்தேன். பாருங்கள், அந்த சமயம் இலங்கையில் அருள்மொழிவர்மரின் அற்புத செயல்களை பற்றி கூறினேன். அதையெல்லாம் இளைய பிராட்டி குந்தவை தேவியும் கேட்டுக்கொண்டிருந்தார். பிறகு என்னை தனியாக வரவழைத்து இந்த விகாரத்தையொட்டி ஆதுர சாலை ஒன்று ஏற்படுத்த வேண்டும் என்று அதற்கு தேவையான நிபந்தங்கள் அளிப்பதாகவும் கூறினார். அது மட்டுமா ஆச்சாரியரே? நாட்டில் பலவாறு பேச்சுக்கள் நடந்து கொண்டிருப்பதை கேட்டிருப்பீர்கள். ஒருவேளை இளவரசர் சூடாமணி விகாரத்தில் சில நாள் விருந்தாளியாக இருக்கும்படி நேரும், அவரை வைத்து பாதுகாக்க முடியுமா என்று குந்தவை பிராட்டி கேட்டார். தேவி, அத்தகைய பேறு எங்களுக்கு கிடைத்தால் கண்ணை இமைகாப்பது போல வைத்து பாதுகாப்போம் என்று கூறினேன். என்ன பயன்? இளவரசரா கடலில் முழுகினார். இந்த நாட்டிலுள்ள நல்லவர்களின் மனோரதமெல்லாம் முழுகிவிட்டதே. சோழ சாம்ராஜ்யமே முழுகிவிட்டதே. சமுத்திரராஜன் இவ்வளவு பெருங்கொடுமையை செய்ய எப்படி துணிந்தான்? அக்கொடியவனை கேட்பார் இல்லையா? மற்ற பிக்ஷுக்கள் அனைவரும் மௌனமாக கண்ணீர் பெருக்கினார்கள். தலைமை பிக்ஷு பேசி நிறுத்தியதும் சிறிது நேரம் அங்கே மௌனம் குடிகொண்டிருந்தது. சேந்த நமுதன் அதுதான் சமயம் என்று புத்த பிக்ஷுக்களிடையே புகுந்து ஆச்சாரியரை அணுக எத்தனித்தான். உடனே அவனை பலர் தடுத்தார்கள். இவன் யார்? இங்கே எப்படி வந்தான் என்று ஒருவரை ஒருவர் கேட்டுக்கொண்டார்கள். ஐயா, அடியேன் பெயர் சேந்த நமுதன், தஞ்சையைச் சேர்ந்தவன். உங்கள் தலைவரிடம் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் என்றான். சொல் சொல் என்றார்கள் பலர். அவனுடைய தயக்கத்தை பார்த்துவிட்டு ஆச்சாரியர்,
இவர்களுக்கு

0: தெரியக்கூடாத ரகசியம் ஒன்றுமில்லை, சொல் என்றார். ஐயா, நோயாளி ஒருவரை அழைத்து வந்திருக்கிறேன். அது யார் நோயாளி? என்ன நோய்? எங்கே விட்டிருக்கிறாய்? விகாரத்தில் நடுமுற்றத்தில் விட்டிருக்கிறேன். எப்படி அங்கே வந்தாய்? கால்வாய் வழியாக. நோயாளியை படகில் கொண்டு வந்தேன். நடுக்கும் குளர்காய்ச்சல். தாங்கள் உடனே, பகவானே, நடுக்கும் சுரம் தொற்றும் நோயாயிற்றே, இங்கே ஏன் அந்த நோயாளியை அழைத்து வந்தாய்? அதிலும் நல்ல சமயம் பார்த்து. ஆச்சாரியா, அசோக சக்கரவர்த்தி புத்த மதத்தினர் என்று இதுகாரும் நினைத்திருந்தேன். இப்போது இல்லை என்று தெரிகிறது. அது ஏன் அப்படி கூறுகிறாய்? அசோக ஸ்தம்பம் ஒன்றை நான் காஞ்சிக்கு அருகில் பார்த்தேன். அதில் நோயாளிக்கு சிகிச்சை செய்வதை முதன்மையான தர்மமாகச் சொல்லியிருக்கிறது. நீங்களோ இப்படி விரட்டி அடிக்கிறீர்கள் என்றான் அமுதன்.
1: ஆகாஷ்வாணி இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: நேர்களே, வந்தியத்தேவனை தேடி வந்த பழுவேட்டரையரின் ஆட்கள் நந்தவனத்தை பாழாக்கிட்டு போனதாலேயோ, அப்புறம் கத்தி குத்துப்பட்ட கந்தமரனை கண்டதாலேயோ சற்றும் பதறாம இயங்கினாங்க சேந்த நமுதனின் தாயார். இப்ப சூடாமணி விகாரத்துல நேர்ந்த குழப்பத்தால நிதானத்தை இழந்த தலைமை பிக்ஷு, நடுக்கு ஜுரம் தொற்று நோய் ஆச்சே, இங்கேயும் அழைச்சுக்கிட்டு வந்தேன்னு கேட்கிறார். வியப்படைஞ்ச சேந்தன முதன் எவ்வளவு நாசூக்கா அவருடைய கடமையை சுட்டி காட்டுறான்ங்கிறத பார்த்தோம். சோகமற்ற நிலைதானே அசோகம். அதனால அசோக சக்கரவர்த்தியை நினைவூட்டுறான். புத்தர் பிறந்த சாக்கியர் குடி நாகமரபை சார்ந்தது. ஆராய்ச்சியாளர்களின் இந்த கருத்தை சிந்திக்கும் போது பல சுவையான தகவல்களையும் கவனிக்கிறோம். பௌத்தர்களின் புண்ணிய நகரங்கள்ல ஒண்ணு நாகை. ஆதி விகாரைகள்னு குறிப்பிடப்படுற பல விகாரைகளில அசோகர் கட்டின பதரத்திட்ட விகாரை முக்கியத்துவம் வாய்ந்தது. நாக நகரம்னும் பெயர் கொண்ட நாகப்பட்டினத்துல உள்ள புத்தன் கோட்டம்ங்கிற பகுதி பௌத்தர் தொடர்புக்கு சான்றா விளங்குது. நாகை அடுத்த புத்தகுடிங்கிற சிற்றூரின் பெயரும் இதை உறுதிப்படுத்துது. பண்டைய புராணங்கள்ல நாகை அமைந்திருந்த பகுதி சுந்தர அரண்யம்னு குறிப்பிடப்படுது. பெருமாளை ஆதிசேஷன் வழிபட்ட தலம். நாகன் பட்டினம் நாகப்பட்டினம் ஆயிடுச்சு. 108 திவ்ய தேசங்கள்ல ஒண்ணு. திருமங்கை ஆழ்வார் மங்களா சாசனம் பெற்றது. நிகாமான்னு இந்த ஊரை குறிப்பிட்டாங்க பண்டைய கிரேக்கர். ஆனை மங்கலம் நாகைக்கு வடமேற்கே 18 கிலோமீட்டர் வெட்டாற்றங்கரையில இருக்கிற சிற்றூர். பாடல் பெற்ற தலமான கீவளூருங்கிற கீழ்வேளூருக்கு வடக்கே மிக அருகிலேயே இருக்குது ஆனை மங்கலம். பொதுவா ஹாலந்துன்னு குறிப்பிடப்பட்டாலும் அந்த நாட்டின் அதிகாரப்பூர்வமான பேரு த நெதர்லண்ட்ஸ், அதாவது நெதர்லாந்து. ஹாலந்து அந்த நாட்டில் உள்ள சில பகுதிகளைத்தான் குறிக்கும். நெதர்லாந்தின் தலைநகரம் ஆம்ஸ்டர்டம். இதற்கு தென்மேற்கே ஏறத்தாழ 50 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது லைடன் நகரம். இங்குள்ள அருங்காட்சியகம் உலக புகழ் வாய்ந்தது. இங்கேதான் லைடன் சாசனம்ங்கிற பேர்ல ஆனைமங்கல செப்பேடுகளை 21 பெரிய ஏடுகளாகவும் 3 சிறிய ஏடுகளாகவும் வச்சிருக்காங்க. சைத்தியம் புத்தர் கோவில் வழிபாட்டு கூடம் தளின்னு குறிப்பிடப்படுது. விகாரம் புத்தர் கோவிலும் பிக்ஷுக்கள் தங்கும் இடமும் இணைந்த அமைப்பு. மடாலயம் அல்லது பள்ளின்னு சொல்லத்தகும் விகாரம் கல்வி கற்பதற்கான அறைகளையும் கொண்டிருந்தது. பிற்காலத்துல உருவானது. சைத்தியத்துக்கு ஸ்தூபி உண்டு, விகாரத்துக்கு கிடையாது. நல்லது, அடுத்த பகுதியில சந்திக்கலாமா?
1: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம். இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: நேர்களே, வந்தியத்தேவனை தேடி வந்த பழுவேட்டரையரின் ஆட்கள் நந்தவன.

0: கவிதை படைப்பவர்களுக்காகவும்
1: படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
2: பண்பலை படைப்பாளிகள்
3: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி
1: பண்பலை படைப்பாளிகள்
0: சனிக்கிழமைகளில்
1: நண்பகல் 12 மணிக்கு
0: பண்பலை படைப்பாளிகள்
4: கவிதை அரங்கேறும் நேரம் மலர் கணைகள் பரிமாறும் தேகம்
1: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒலியேற்ற காத்திருக்கிறது
2: கோடை பண்பலை 100.5
0: பண்பலை படைப்பாளிகள்
1: படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி
2: நிலைய இயக்குனர்
1: பண்பலை படைப்பாளிகள் பகுதி
2: பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல் 624-101
1: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு
0: பண்பலை படைப்பாளிகள்

0: திண்டுக்கல் ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2026-27 கல்வியாண்டிற்கான பொறியியல் வகுப்பிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
1: நோ கேபிடேஷன், கவுன்சிலிங் கோட் 5545, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிஎஸ்இ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். கவுன்சிலிங் கோட் 5545.
0: பேருந்து வசதி உண்டு. ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல். தொடர்புக்கு 7397-9331.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
5: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
6: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.

0: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.

0: மஹிந்திரா கல்வி நிறுவனம்.
1: கான்டாக்ட் 7382812345 ஆர் விசிட் www.mahindra.org.
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
3: கோடை பன்மலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
4: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: 4:30 கேட்கலாம் போமெக்ஸ் பனிங்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் வண்ணத்தூரிகை.
5: போமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

0: நெருப்பு
1: அல்லது
0: கார்த்திகை மீன்
1: அல்லது
0: ஆரல் மீன்
1: அல்லது
0: மதில்
1: அல்லது
0: செவ்வாய் கோல்.
1: ஆரல்
0: நெருப்பு.

பாட்டும் பதமும் இனிய இசையை செவிநிறை கதந்து கொண்டிருக்கின்றது கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து. இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றார் ஈரோடு மாவட்டம் கோகிலா அவர்கள். காதலியை கண்டவுடன் மலர்களால் அலங்கரிக்க ஆசைப்பட்டேன், ஏனென்றால் அவள்தான் என் இதயத்தின் ரோஜா.

கண்கள் மூடி மயங்கும் பொழுதும் காது வழியே இதயம் புகுவது. ஐம்புலன்களையும் ஒன்று கூட்டி செவிகளில் கொண்டு சேர்ப்பது. இதயம் திறக்கும் இலக்கியம், உயிர் சிலிர்க்கும் மெல்லிசை.

0: வளர்க்கும் அறிவியல் உங்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் தேனில் நனைத்து தித்திக்க தருவது. வானொலி கேட்கும் நேரம் உங்கள் வாழ்வின் உன்னத நேரம்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
3: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், தரமான கல்வி, இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதியுடன் ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன் நடைபெறுகிறது. விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.
4: கோடை பன்மலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
5: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: 4:30 கேட்கலாம் போமெக்ஸ் வானிங்கள் ஜெட்டிகள் டிராயர்களின் வண்ணத்தூரிகை.
6: போமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. போமெக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
7: இளமை பருவத்தின் நினைவுகளை பொக்கிசமாக்கி நிறைவுக்கு வருகின்றது கொடை பண்பலின் 100.5 இன்றைய உயிரெழுத்து. இன்றைய நிகழ்ச்சிக்கு பாடல் தொகுப்புகளை தந்திருந்தார் ஈரோடு கோகிலா அவர்கள். நேயருக்கு நன்றிகளும் வாழ்த்துகளும்.

0: இனிப்பிரிய பண்பலையில் தாரா பிரம் பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி மஹிந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலத்தின் வண்ண துரிகை என்ற பாட்டுக்குள் பதிலாக வரும் முன்பாய் செய்திச்சிருக்காம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷாம்லா. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்திற்கான அறிவிக்கையை மத்திய அரசு இன்று வெளியிட்டுள்ளது. இந்த சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டத்தின் கீழ் தொழிலாளர்களுக்கு ஆண்டுக்கு 125 நாட்கள் வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகள் முக்கிய பங்கு வகிக்கும் என்று பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் சூழலை கண்காணிப்பதற்காக மத்திய அமைச்சர்களை கொண்டு அமைக்கப்பட்ட உயர்நிலை குழுவின் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழ்நிலையை கருத்தில் கொண்டு பிரதமரின் 7 அறிவுறுத்தல்களை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். மருந்தியல் மற்றும் உயிரி தொழில்நுட்பத் துறைகளில் கூடுதலாக ஆராய்ச்சிப் பணிகளை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் வலியுறுத்தியுள்ளார். தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர்.

0: பேரவைத் தலைவர் பதவிக்கான தேர்தலில் தாவேகாவின் ஜே சி டி பிரபாகரும் துணைத் தலைவர் பதவிக்கான தேர்தலில் திரு ரவிசங்கரும் இன்று மனு தாக்கல் செய்தனர். தமிழகத்தில் போதைப் பொருட்கள் புழக்கத்தை கட்டுப்படுத்த போர்க்கால அடிப்படையில் தாவேகா அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி அடுத்த 48 மணி நேரத்தில் வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலி ஷெட்டி மகளிர் ஒற்றையர் பிரிவிலும், கிருஷ்ணபிரசாத் கரகா பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி இணை ஆடவர் இரட்டையர் பிரிவிலும் பட்டம் வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷவாணி கோடை பண்பலை 100.5.

0: தொடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம். தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
3: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
4: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
0: வழங்கும் வண்ணத்தூரிகை.
5: உள்ளம் கவர்ந்த கோடை பண்பலையின் 1.5 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலத்தின் வண்ணத்தூரிகையில் பாட்டுக்குள் பதில். எல்லா நேரமும் நம்ம கூடவே இருந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம ஆறுதல் தந்து இதமளிப்பது இசை மற்றும் பாடல்கள். பாட்டுக்குள்ள நிறைய பொருள் இருக்கும். அந்த வகையில கோடை பண்பலையின் 1.5 பாட்டுக்குள் பதில். நிகழ்ச்சியில் பங்கேற்க நேயர்களுக்கான தொலைபேசி எண்கள் அறிமுக நேயர்களுக்கு 24 24 24, மகளிருக்கு 24 24 29, மற்ற அனைத்து நேயர்களுக்கும் 24 24 26, 290 333. கொடைக்கானலின் முன் இணைப்பு எண் 0 45 42. நிகழ்ச்சியோடு
6: அன்னலக்ஷ்மி,
5: ஜி மேரி. வணக்கம் நேயர்களே.
6: வணக்கம் நேயர்களே.
5: வணக்கம் அன்னலக்ஷ்மி.
6: வணக்கம் அக்கா,
5: எப்படி இருக்கீங்க?
6: நலமா இருக்கேன்.
5: ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து.
6: ஆமா ஆமா.
5: இப்ப வந்து வண்ணத்தூரிகையில பாட்டுக்குள் பதில் நிகழ்ச்சிக்கு வந்துட்டோம்.
6: ஆமா,
5: நிறைய கேள்விகள் தயாரா இருக்கு, நேயர்களும் தயாரா இருக்காங்க. வாங்க. வணக்கம். வணக்கம்.
7: இருவருக்கும் மாலை வணக்கம். நான் காரைக்குடில இருந்து சாமிநாதன் பேசுறேன்.
5: சாமிநாதன், எப்படி இருக்கீங்க?
7: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
5: ரொம்ப நல்லா இருக்கோங்க. உங்களுக்காக பாட்டு வரது கேளுங்க.

0: சாமிநாதன் பாட்டு கேட்டிங்களா?
1: பாட்டு கேட்டோம், ரொம்ப லாங்காக
0: போயிடுச்சு. கேள்வி என்னன்னா, சொல்லிடுவீங்க நீங்க, ஒரு உயர்ந்த சக்தி அல்லது கொள்கையை இப்படியும் கூறலாம், பாட்டுல வந்துச்சு.
1: சரிப்பா,
0: ஷார்ட்டா போடுவாங்க, கேளுங்க.

0: கேட்டிங்களா?
1: அதிகாரம்
0: இல்லைங்க, அது வந்து உயர்ந்த சக்தி அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா, உயர்ந்த சக்தி அல்லது கொள்கை. சரி, இப்ப அடுத்த நேரம் சந்திச்சிடலாம்.
2: வாங்க. வணக்கம்.
3: மாலை வணக்கம். பழனியிலிருந்து கருணாநிதி.
0: நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்களா?
3: ஆ, கேட்டு இருக்கேங்கம்மா.
0: உங்களுக்கு பதில் தெரியுமா?
3: அவதாரம்ங்களா?
0: சரியான பதில். அப்ப நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம்.
2: என்ன பாடலையா கேட்கலாம்?
3: எனக்கு காதலை நிம்மதி படத்துல இருந்து விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி அப்படிங்கிற பாட்டு.
0: உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு. நன்றிங்க.
3: நன்றிமா, நன்றி.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: 17 plus UG courses, 9 plus PG courses, 5 plus PhD courses கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கரூர் ஜெயராம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டம்பரப்பு, கரூர்.
3: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜா பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
5: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
6: வில கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.
5: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
6: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
5: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
6: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
5: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
7: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
8: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
9: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ், இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டீ ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ், சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
10: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன் நடைபெறுகிறது.
11: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 7
12: என்னமா புது பொண்ணு, புகுந்து வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
13: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
12: எப்படிமா?
13: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
12: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
14: இன்று மாலை 5:30 நம் கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸின் சித்திரச்ச வண்ணம்.
15: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
16: வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.
17: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.

0: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவ வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல். பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்
2: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை.
3: நேரம் வந்து 4:17 ஆயிடுச்சு. வண்ணத்தூரிகையில பாட்டுக்குள் பதில் நிகழ்ச்சியில இருக்கும்.
4: காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
5: வணக்கம் மேம்.
4: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
5: விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வட்டம் பாளையம்பட்டியிலிருந்து கீர்த்திகா.
4: கீர்த்திகா, ரொம்ப உற்சாகமா பேசுறீங்க, அப்படிதானே?
5: யா மேம்.
4: சரி, இதே உற்சாகத்தோட உங்களுக்காக ஒலி கீற்று வருது, கேளுங்க.

0: கீர்த்திகா,
1: சொல்லுங்க மேம்.
0: இசை கீற்று கேட்டீங்களா?
1: கேட்டேன் மேம்.
0: சரி, உங்களுக்கான கேள்வி, அஞ்சுகம் என்பது எந்த பறவையின் பெயர்?
1: குயில்.
0: குயில் இல்லைங்களே.
1: இன்னொரு டைம் ப்ளே பண்றீங்களா?
0: மறுபடியுமா?

0: கீர்த்திகா.
1: ஆ சொல்லுங்க மேம்.
0: பதில் சொல்லுங்க.
1: கிளி
0: குயிலா கிளியன். ஆமா, முதல்ல சொன்னதை கேட்டுட்டு முதல். சரிங்க கீர்த்திகா, என்ன பாடல்மா கேட்கலாம்?
1: விஜய் வாரிசு பட்டம் ஏதாவது ஒரு படம்.
0: இதோ உங்களுக்காக பாடல் தருகின்றது பண்பலை. நன்றி மேம்.
1: தேங்க் யூ மேம்.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: திண்டுக்கல் ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2026-27 கல்வியாண்டிற்கான பொறியியல் வகுப்பிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
4: நோ கேபிடேஷன். கவுன்சிலிங் கோட் 5545. பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிஎஸ்இ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். கவுன்சிலிங் கோட் 5545.
3: பேருந்து வசதி உண்டு. ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல். தொடர்புக்கு 7397933313.
5: பரவச உலகம், அம்யூஸ்மென்ட் பார்க், சேலம்.
6: ஹாய், ஹலோ எவ்ரிவன். நான் பிரீத்தி, நர்சிங் காலேஜ்ல தேர்ட் இயர்.
7: நான் செகண்ட் இயர். நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன்.
6: எங்களை போலவே 2026 நீங்க நர்சிங் படிக்க விரும்புறீங்களா?
7: டொனேஷன் இல்லாம அட்மிஷன் தர காலேஜ் மதுரை மாவட்டம் கிட்ட இருக்கிற நம்ம பிரீத்தி நர்சிங் காலேஜ் தான்.
6: எங்க காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் மூலியமாவும் சேரலாம், கவுன்சிலிங் மூலியமாவும் சேரலாம். எங்க காலேஜோட கவுன்சிலிங் கோடு 1010.
7: தரமான கல்வி மற்றும் உடனடி வேலை வாய்ப்பு எல்லாம் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல சிறப்பம்சம். சோ நீங்களும் பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங்ல ஜாயின் பண்ணுங்க.
8: திண்டுக்கல்லில் நாக்கி அங்கீகாரம் பெற்ற புனித அந்தோனியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
9: 2026-27 ஆண்டிற்கான யுஜி மற்றும் பிஜி படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
8: பிஜி பிரிவில் எம்ஏ தமிழ், இங்கிலீஷ், எம்காம், எம்காம் சிஏ, எம்எஸ்சி மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கெமிஸ்ட்ரி மற்றும் ஏஐசிடி அங்கீகாரம் பெற்ற எம்பிஏ அண்ட் எம்சிஏ பாடப்பிரிவுகளுக்கும் சேர்க்கை நடைபெறுகிறது. சென்ட் ஆண்டனிஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் ஃபார் விமன், தாமரைப்பாடி, திண்டுக்கல்.
10: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
11: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
10: எப்படிமா?
11: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
10: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
12: இன்று மாலை 5:30 நம் கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸின் சித்திரச்ச வண்ணம்.
13: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
14: வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.
15: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்து வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம், சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி மதுரை, புனித அந்தோனியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திண்டுக்கல், விவேகானந்தா காலேஜ் திருச்செங்கோடு, ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கலின் நல்வாழ்த்துகள்.
16: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
12: இன்று மாலை 5:30 நம் கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸின் சித்திரச்ச வண்ணம்.
13: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
14: வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.
17: நேரம் 4:26. வண்ணத்தை

0: பாட்டுக்குள் பதில்.
1: இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
2: இனிய மாலை வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை கோபாலகிருஷ்ணன். இருவர் நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கோங்க.
0: உங்களுக்காக இசைக்கீற்று வர்றது கேளுங்க.

0: கோபாலகிருஷ்ணன் கேட்டிங்களா
1: பாட்டேன்?
0: கேள்வி என்ன அப்படின்னா, ரிக், யசூர், சாம, அதர்வன, இந்த நான்கு நூல்கள் எதனை குறிக்கின்றன? அதான் கேள்வி.
1: வேதங்கள்ங்க.
0: இப்படிங்க சரிங்க, ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. நிகழ்ச்சியில கலந்துகிட்டு நன்றிங்க கோபாலகிருஷ்ணன்.
1: நன்றிங்க.

0: அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்களது எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தாங்கள் எழுதி அனுப்பும் கடிதத்தில் மறவாமல் தங்களின் முகவரியோடு தங்களின் கைபேசி எண்ணையும் எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: ஒவ்வொரு வாரமும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதும் நேயர்களில் சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நேயர்களில் ஒருவரை முத்தான நேயராக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5.

0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது உங்கள் கோடிப்பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களின் கருத்துக்களையும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு முழு முகவரியோடு கைபேசி எண்ணையும் சேர்த்து எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.

0: இதுவரை நம் கோடை பண்பலையில் கெட்டுச்சு வைத்தோம் தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி. என்று மாறாத தரம் சுவை விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: மகேந்திரா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், அட்டானமஸ், காளிப்பட்டி, நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்.
2: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
4: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
0: வழங்கிய வண்ணத்தூரிகை.
5: நமது கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
6: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
7: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
6: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
7: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
6: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
7: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
2: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: புனித அந்தோனியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, திண்டுக்கல்.
9: ஆண்டனிஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் ஃபார் விமன், தாமரைப்பாடி, திண்டுக்கல்.
10: யூஜி மற்றும் பிஜி படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9994098417.
5: வழங்கும் வண்ணத்தூரிகை.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
3: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
4: உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு.

0: தேவாமிர்தம்.
1: ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். ஸ்ரீ கந்தவிலாசின் சிவப்பு நிற லோகோவை கவனித்து வாங்குங்கள். சிவப்பு சிறப்பு.
2: சூப்பர் கூல் ஸ்டைல் கிடைக்குது, சம்மர் கலெக்ஷன்ஸ் நிறைஞ்சிருக்குது. சாரதாஸ் வர ரைட் டைம் இது.
3: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
4: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
5: இன்று மாலை 5:30 நம் கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸின் சித்திரச்ச வண்ணம்.
6: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
7: வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.
8: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட்
9: 2608.
10: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
5: இன்று மாலை 5:30 நம் கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸின் சித்திரச்ச வண்ணம்.
6: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
7: வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.
11: நேரம் வந்து 4:40 ஆயிடுச்சு இல்லையா. வண்ணத்துரிகையில பாட்டுக்குள் பதில். நேயர்களும் ரொம்ப அழகா பதில் சொன்னாங்க.
12: அவங்களோட விருப்ப பாடலையும் நம்ம தந்துட்டு இருக்கோம். இப்போ யாரு இணைப்பில் காத்திருக்கீங்க? வாங்க, வணக்கம். வணக்கங்க, யார் பேசுறீங்க?
13: கரூர் ரெங்கமேடு வீதி பரமேஸ்வரி சுரேஷ்.
12: நலமா இருக்கும் பரமேஸ்வரி. கொஞ்சம் டவர் இருக்கிற இடத்துல வந்து பேசுங்க, விட்டு விட்டு கேக்குது. சரியா? உங்களுக்காக இசை கேட்டு கேப்போமா?
13: கேக்கலாம்க்கா.

0: பரமேஸ்வரி பாட்டு கேட்டீங்களா?
1: கேட்டேன்க்கா.
2: சரி, உங்களுக்கான கேள்வி, ஒரைசா சட்டைவா எனும் அறிவியல் பெயர் கொண்ட உணவு பொருள் எது?
1: இன்னும் ஒரு முறை

0: பாடல் கேட்டீங்களா பரமேஸ்வரி? பதில் சொல்லுங்க. ஒரைசா சட்டைவா எனும் அறிவியல் பெயர் கொண்ட உணவு பொருள் எது?
1: திருப்பூர் மாவட்டம் காடபாளையத்திலிருந்து நிர்மலா சந்திரசேகர் பேசுறேங்க.
0: நிர்மலா,
2: சரிங்க.
1: ஆமாங்க.
0: இசை கேட்டு கேட்டீங்களா?
1: இல்லீங்க, நான் இனிப்புல காத்துட்டு இருந்தேன், அதனால கேட்கலீங்க.
2: சரி கேளுங்க போ.

0: கேட்டீங்களா நிர்மலா?
1: கேட்டங்க மேடம்.
2: ஒரைசா சட்டைவா எனும் அறிவியல் பெயர் கொண்ட உணவுப் பொருள் எது?
0: பாட்டில் வந்துச்சு.
1: என்னங்க இன்னொரு தடவை கேளுங்க.
2: ஒரைசா சட்டைவா எனும் அறிவியல் பெயர் கொண்ட உணவுப் பொருள் எது?
1: உணவுப் பொருளா? பாட்டு இன்னொரு தடவை போட்டா?

0: சொல்லுங்க.
1: நெல்லுங்களா மேடம்?
0: சரியான பதில்.
2: என்ன பாடல் கேட்கலாங்கம்மா?
1: மனிதன் படத்திலிருந்து கால கால சாங்.
0: உங்களுக்கான பாடல் வரும் ஒரு விளம்பர இடைவேளை தொடர்ந்து. நன்றிங்க.
3: கோடை பண்பலையில் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
4: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
5: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
4: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
5: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
4: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
5: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
6: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், புனித அந்தோனியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, திண்டுக்கல்.
3: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தோரிகை.

0: கட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3805.
1: திண்டுக்கல் ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2026-27 கல்வியாண்டிற்கான பொறியியல் வகுப்பிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
2: நோ கேபிடேஷன், கவுன்சிலிங் கோட் 5545, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிஎஸ்இ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். கவுன்சிலிங் கோட் 5545.
1: பேருந்து வசதி உண்டு. ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல். தொடர்புக்கு 7397-9331.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜா பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
4: கான்டாக்ட் 7382812345
5: or visit உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
6: திண்டுக்கல்லில் நாக்கியே அங்கீகாரம் பெற்ற புனித அந்தோனியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
7: 2026-27 ஆண்டிற்கான யுஜி மற்றும் பிஜி படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
6: பிஜி பிரிவில் எம்ஏ தமிழ், இங்கிலீஷ், எம்காம் சிஏ, எம்எஸ்சி மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ், கெமிஸ்ட்ரி மற்றும் ஏஐசிடி அங்கீகாரம் பெற்ற எம்பிஏ அண்ட் எம்சிஏ பாட பிரிவுகளுக்கும் சேர்க்கை நடைபெறுகிறது. St. Anthony's College of Arts and Sciences for Women, Thamaripadi, Dindukal.
8: இன்று மாலை 5:30 நம் கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸின் சித்திரச்ச வண்ணம்.
9: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
10: வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.

0: நேரம் 4:52 வண்ணத்தூரிகையில் பாட்டுக்குள் பதில் இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேருக்கு வணக்கம்.
1: வணக்கம்.
2: யார் பேசுறீங்க? வணக்கம்.
1: மேடம், திண்டுக்கல் மாவட்டம் பழனி தேரடியில இருந்து ஆறுமுகம் மேடம்.
2: ஆறுமுகம் ஐயா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
2: சரி, உங்களுக்காக இப்போ இசை கீற்று வருது, கேட்போமா?
1: ஆ, ஓகே மேடம்.

0: ஆறுமுகம், உங்களுக்கான கேள்வி.
1: சொல்லுங்க மேடம்.
2: பல உலக மொழிகளிலும் இந்திய மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் எது?
1: திருக்குறள் மேடம்.
2: அருமையா பதில் சொன்னீங்க, நன்றிங்கய்யா.

0: கோடை பண்பலையில் இதுவரை ரசித்தோம் பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: புனித அந்தோனியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திண்டுக்கல்.
5: ஆண்டனிஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் ஃபார் விமன் தாமரைப்பாடி திண்டுக்கல்.
6: யூஜி மற்றும் பிஜி படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9940984417.
0: வழங்கிய வண்ணத்தூரிகை.
7: வண்ணத்தூரிகையில் நிறைவு பெறுகிறது பாட்டுக்குள் பதில். நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேயர்களுக்கும் கேட்டு ரசித்த உள்ளங்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றோம். அன்னலக்ஷ்மி, ஜி மேரி, நன்றி நேயர்களே. பொறியியல் நுட்பம் நாகராஜ், மணிவண்ணன், ஆர் கே ராஜேஷ். கணினியாக்கம் சரஸ்வதி, சங்கர், கணேஷ். அழைப்புகள் ஒருங்கிணைப்பு பூஜா. இனி இடைக்கால இனி கீதங்களோடு சித்திரச் செவ்வானம். நிகழ்ச்சிக்கு முன் கேட்கலாம் செய்திச் சுருக்கம்.
8: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்திற்கான அறிவிக்கையை மத்திய அரசு இன்று வெளியிட்டுள்ளது. இந்த சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டிற்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டத்தின் கீழ் தொழிலாளர்களுக்கு ஆண்டுக்கு 125 நாட்கள் வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகள் முக்கிய பங்கு வகிக்கும் என்று பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் சூழலை கண்காணிப்பதற்காக மத்திய அமைச்சர்களை கொண்டு அமைக்கப்பட்ட உயர்நிலைக் குழுவின் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழலை கருத்தில் கொண்டு பிரதமரின் 7 அறிவுறுத்தல்களை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். மருந்தியல் மற்றும் உயிரி தொழில்நுட்ப துறைகளில் கூடுதலாக ஆராய்ச்சி பணிகளை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் வலியுறுத்தியுள்ளார். தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். முதலமைச்சர் திரு விஜய், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ, பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோரை அவர்களது இல்லங்களில் சந்தித்து பேசினார். தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த போர்க்கால அடிப்படையில் தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது.

0: உள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 48 மணி நேரத்தில் வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி மகளிர் ஒற்றையர் பிரிவிலும், கிருஷ்ண பிரசாத் கரகா பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய் இணை ஆடவர் இரட்டையர் பிரிவிலும் பட்டம் வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷவாணி கொடைக்கானல் பண்பலை 100.5.

வானம் பூசிய மஞ்சள் நிறம் வாழ்க்கைக்கு ஒரு கவிதை போல. தேநீரின் வாசம் கலந்து தேக்கமெல்லாம் கரைந்திடும் நேரம். மாலையின் மென்மை காற்றில் மனதின் ஓசை தாளாட்டும். நினைவுகள் பேசும் அமைதியான மாலை வேளையில் உங்கள் எண்ணத்திற்கு வண்ணம் சேர்க்கிறது கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். இன்றைய நிகழ்ச்சியில் மறைந்த திரைப்பட தயாரிப்பாளர் ஆர் பி சௌத்ரி தயாரிப்பில் வெளிவந்த தமிழ் திரைப்படங்களிலிருந்து சில இடைக்கால பாடல்கள் இன்றைய சித்திர செவ்வானத்தில் அரங்கேற இருக்கிறது. இணைந்தே இருங்கள் கோடை பந்தலை 100.5.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: 17 plus UG courses, 9 plus PG courses, 5 plus PhD courses காண அட்மிஷன் நடைபெறுகிறது. கரூர் ஜெயராம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டம்பரப்பு, கரூர்.
6: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷ் ஆன லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டிஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ், சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும். மதுரை.

இசை வசந்தமாய் இது உங்கள் கோடை பண்பலை 100.5 இணைந்திருக்கிறோம் சித்திர செவ்வானத்தில். நேரம் மாலை 5:10. கண்கள் பார்த்த அந்த நொடி வாழ்க்கை முழுதும் மாற்றம் கண்டது. அவள் புன்னகைக்கும் ஒவ்வொரு தருணமும் இவன் இதயம் புதிய இசை பாடுகிறது.

என்றுமே தித்திக்கும் கோடை பன்மலையின் 1.5 இணைந்திருக்கிறோம் சித்திர செவ்வானத்தில். இன்றைய நிகழ்ச்சியில் மறைந்த திரைப்பட தயாரிப்பாளர் RB சௌத்ரி தயாரிப்பில் வெளிவந்த தமிழ் திரைப்படங்களிலிருந்து சில பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் சித்திர செவ்வானத்தில். மல்லிகை வாசம் வீசும் மாலை நேரத்தில் மருத நிலம் போல் காத்திருக்கும் மனங்கள், எதிர்பார்த்த நாள் என்று வரும் புது வசந்தம் எப்போது தரும்?

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
3: திண்டுக்கல்லில் நாக்கி அங்கீகாரம் பெற்ற புனித அந்தோனியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
4: 2026-27 ஆண்டிற்கான யூஜி மற்றும் பிஜி படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
3: யூஜி பிரிவில் பிஎஸ்சி மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஏஐ மற்றும்
4: பிஏ தமிழ், இங்கிலீஷ், பிசிஏ, பிபிஏ, பிகாம் சிஏ, பிகாம் பிஏ ஆகிய பாடப்பிரிவுகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
3: செயின்ட் ஆண்டனிஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் ஃபார் விமன், தாமரைப்பாடி, திண்டுக்கல்.
4: தொடர்புக்கு 9994098417.
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு.

0: மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
2: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்து வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம், சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி மதுரை, புனித அந்தோனியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திண்டுக்கல், விவேகானந்தா காலேஜ் திருச்செங்கோடு, GTN காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கலின் நல்வாழ்த்துகள்.
3: அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்களது எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
4: தாங்கள் எழுதி அனுப்பும் கடிதத்தில் மறவாமல் தங்களின் முகவரியோடு தங்களின் கைபேசி எண்ணையும் எழுதி அனுப்பி வையுங்கள்.
3: ஒவ்வொரு வாரமும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதும் நேயர்களில் சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நேயர்களில் ஒருவரை முத்தான நேயராக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5.

0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது உங்கள் கோடிப்பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களின் கருத்துக்களையும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு முழு முகவரியோடு கைபேசி எண்ணையும் சேர்த்து எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.

எப்போதும் உங்களுடன் பயணிக்கும் கோடை பன்மலையின் 1.5 சித்திர செவ்வானம். நேரம் மாலை 5:24. மழை தொழில் பூமியை நாடுவது போல இவர்கள் உள்ளம் காதலை தேடுகிறது. ஒவ்வொரு கணமும் அன்பை பரிமாறிக்கொண்டே இருக்கிறது இதயங்கள்.

0: கோடைப்பன் விலை 100.5 இப்போது கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்ச வானம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஓயாந்து ஒலித்துக் கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5 இணைந்திருக்கிறோம் சித்திர செவ்வானத்தில். இன்றைய நிகழ்ச்சியில் மறைந்த திரைப்பட தயாரிப்பாளர் ஆர் பி சௌத்ரி தயாரிப்பில் வெளிவந்த தமிழ் திரைப்படங்களிலிருந்து சில பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். அலை வந்து மனலை தழுவும் நேரம் போல உயிரோடு நினைவோடு கலந்த காதல் எண்ணங்கள் ஒவ்வொரு இரவும் நிலவோடு கதை பேசுகிறது.

0: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: திண்டுக்கல் GTN காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2026-27 கல்வியாண்டிற்கான பொறியியல் வகுப்பிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
5: நோ கேபிடேஷன். கவுன்சிலிங் கோட் 5545. BE Computer Science, CSE Artificial Intelligence and Machine Learning, Electronics and Communication Engineering, Electrical and Computer Engineering, BTech Information Technology, Artificial Intelligence and Data Science. Counseling code 5545.
4: பேருந்து வசதி உண்டு. GTN College of Technology, திண்டுக்கல். தொடர்புக்கு 7397793313.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
7: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகை மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய

0: வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: சூப்பர் கூல் ஸ்டைல் சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்.
2: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சரதாஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
2: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 24, மாரப்பனின் மனக்கலக்கம். பொன்னனும் வள்ளியும் அரண்மனைக்குள் சென்றிருந்தனர். அவர்களுடைய வரவை எதிர்பார்த்து சிவனடியார் படகின் அருகில் அமர்ந்திருந்தார். இனி பொன்னனையும் வள்ளியையும் நள்ளிரவில் மாரப்ப பூபதி தொடர்ந்து போன காரணம் என்ன, இதை அறிந்து கொள்வதற்கு நாம் மறுபடியும் அன்று சாயங்கால நிகழ்ச்சிகளுக்கு போக வேண்டும். சக்கரவர்த்தியின் சந்நிதியிலிருந்து வெளியேறிய போது மாரப்பன் அளவில்லாத மனச்சோர்வு கொண்டிருந்தான். சாம்ராஜ்யத்துக்காக தான் செய்த சேவையெல்லாம் இவ்விதம் பிரதிபலன் இல்லாமல் போகும் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை. பார்த்திபன் போர்க்களத்தில் மாண்டு ஏறக்குறைய 7 ஆயிற்று. அந்த போரில் தான் கலந்து கொள்ள மறுத்ததற்காகவே உறையூர் சிம்மாசனம் தனக்கு கிடைக்கும் என்று மாரப்பன் எதிர்பார்த்தான். அந்த ஆசை நிறைவேறவில்லை. அதனால் அதிருப்தியோ வெறுப்போ கொண்டதாக அவன் காட்டிக்கொள்ளவில்லை. பல்லவ சாம்ராஜ்யத்தில் அவனுடைய பக்தி குன்றியதாகவும் தெரியப்படுத்தவில்லை. தன்னுடைய உண்மையான சாம்ராஜ்ய சேவைக்கு ஒரு நாள் நிச்சயம் பலன் கிட்டும் என்ற நம்பிக்கையுடன் அவன் வருஷக்கணக்காக காத்திருந்தான். கடைசியாக விக்ரமனுடைய சதி ஆலோசனையை பற்றி அவனுக்கு செய்தி தெரிந்த போது தளபதி அச்சுதவர்மரிடம் உடனே சென்று தெரியப்படுத்தினான். அதன் பலனாக அச்சதி ஆலோசனையை முளையிலேயே கிள்ளி எறிவது சாத்தியமாயிற்று. இதன் பிறகாவது தன்னுடைய சேவைக்கு தகுந்த சன்மானம் கிடைக்கும் என்று அவன் நிச்சயமாக நம்பியிருந்தான். அவன் ஆசைப்பட்டது பல்லவ சக்கரவர்த்திக்கு கப்பம் செலுத்திக் கொண்டு உரையுறை ஆளும் பதவிதான். இது உடனே கிடைக்காவிட்டாலும் தான் முன்னர் வகித்து வந்த சேனாதிபதி பதவியாவது கிடைக்கும் என்று நினைத்தான். ஆனால் நடந்தது என்ன? சக்கரவர்த்தி தன் பேரிலேயே சந்தேகம் கொள்ளலாயிற்று. கேவலம் ஒரு ஓடக்காரன், அவன் பெண்டாட்டி. இவர்கள் முன்னிலையில் சோழ நாட்டு பட்டத்துக்கு உரியவனான தான் அவமானப்பட நேர்ந்தது. இதை நினைத்த போது மாரப்பனுடைய நெஞ்சு வெடித்து விடும் போல் இருந்தது. இது என்ன உலகம், இது என்ன வாழ்வு என்று உலகத்தையே வெறுக்கும் வழியில் மனம் திரும்பிற்று. எங்கே போகிறோம் என்ற சிந்தனையே இல்லாதவனாய் குதிரை போன வழியே போகவிட்டு கொண்டு இருந்தான். அறிவுமிக்க பிராணியான குதிரை தம் எஜமானனுடைய மனநிலையை உணர்ந்து மந்த நடையுடன் எதேச்சையாக போய்க் கொண்டிருந்தது. உறையூரின் வீதிகளிலே அங்குமிங்குமாக அது சிறிது நேரம் சுற்றிவிட்டு கடைசியில் காவேரி கரையை அடைந்தது. பிறகு காவேரி கரை சாலையோடு கிழக்கு திக்கை நோக்கி செல்லலாயிற்று. அடுத்து அங்கே என்ன நிகழ்ந்தது சொல்லிவிடலாம் நாளை. நன்றினேயர்களே.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.

முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இது உங்கள் கோடை பன்மலை 100.5. நேரம் மாலை 5:42 இணைந்திருக்கிறோம் சித்திர செவ்வானத்தில். இன்றைய நிகழ்ச்சியில் மறைந்த திரைப்பட தயாரிப்பாளர் ஆர்.பி. சௌத்ரி தயாரிப்பில் வெளிவந்த தமிழ் திரைப்படங்களிலிருந்து சில பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.

இந்நிகழ்ச்சியில் மறைந்த திரைப்பட தயாரிப்பாளர் ஆர் பி சௌத்ரி தயாரிப்பில் வெளிவந்த தமிழ் திரைப்படங்களிலிருந்து சில பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். பாலை வழியில் தனியே சென்றாலும் காதல் நினைவுகள் துணை நிற்கிறது. தாகம் கொண்ட மண்ணுக்கு மழை போல காதல் கொண்ட நெஞ்சங்களின் கான மழை.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: வீசிக்கொண்டிருக்கும் கோடை பண்பலையின் ஒரு பிள்ளையாய்ந்தில் நாளை ரசிக்கவிருக்கின்ற நமது நிகழ்ச்சிகள்: காலை 8 மணிக்கு மனதோடு ராகம், திருநெல்வேலி மாவட்ட நேயர்களுக்காக; 9 மணிக்கு விரிகிறது குரலின் குரல் வானவில்; 11 மணிக்கு லேக் எஃப்எம் கொடைக்கானல் ஏரி சாலையிலிருந்து; நண்பகல் 12 மணிக்கு மகளிர் நேரத்தில் படித்ததில் பிடித்தது; பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து நிகழ்ச்சியை அலங்கரிக்கிறார் சிவகங்கை மாவட்டம் இளையன்குடி சித்தி கதிஜா; மாலை 4 மணிக்கு வண்ண தூரிகையில் சினிமா கொட்டகை; 8 மணிக்கு இளமை பேசுகிறது; 9 மணிக்கு தவழ்ந்து வருகிறது கொடைத்தேன்றல்; 10 மணிக்கு நினைவீ சுகம் திருப்பூர் மாவட்ட நேயர்களுக்காக. அவையாவும் கோடை பண்பலை 100.5 நாளை ரசிக்கவிருக்கின்ற நமது நிகழ்ச்சிகள்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். இசையால் உங்கள் இதயங்களை விரடி கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். சித்திர செவ்வானம் விழிகள் நான்கும் இதயம் இரண்டும் ஒன்றோடு ஒன்றாய் கலந்த அந்த நொடி, ஆயுள் முழுதும் அன்பின் பரிமாற்றம் அலையலையாய் ஆர்ப்பரிக்கிறது.

0: இதுவரை நம் கோடை பண்பலையில் கெடுச்சு வைத்தோம் வைக்கிங் பன்னியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திர சவ்வானம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
2: பன்னியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். இன்றைய நிகழ்ச்சியில் மறைந்த திரைப்பட தயாரிப்பாளர் ஆர் பி சௌத்ரி தயாரிப்பில் வெளிவந்த தமிழ் திரைப்படங்களிலிருந்து சில பாடல்களை கேட்டு ரசித்தோம். சித்திர செவ்வானத்தில் மீண்டும் சித்திர செவ்வானம் சிவக்கும் நாளை மாலை 5 மணிக்கு. அந்தி நேரத்தின் அழகில் ஆசை கவிதைகள் படித்து உங்கள் மனதை மெல்லிசையால் முழுதாக நிறைத்து நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். பிரேமா ஜெகன். நன்றி நேர்களே. நொறுபள்ளி 5 இனி

தலம் என்று பொருள். தான் பாயும் பகுதிகளை எல்லாம் மிகுந்த செழிப்புடன் விளங்க செய்யும் தாமிரபரணி ஆறு ஓடும் அற்புத தலம் இது. அடர்ந்த வனமாகவும் திகழ்ந்த இந்த பகுதியில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் மனமுடுங்கி தவம் மேற்கொண்டார் பைலர் என்ற முனிவர். இவர் வியாசமா முனிவரின் முதன்மை சீடராவார். இவர் தவமிருந்தது ஸ்ரீனிவாச பெருமாளை நோக்கி. ஆனால் பெருமாளின் சிலையோ அல்லது ஓவியமோ அல்லது வேறெந்த அடையாளமோ இல்லாமல் மானசீகமாக அவரை ஆவாகனம் செய்து கொண்டு மலர்களை தூவி வழிபட்டார். இவ்வாறு பத்தல்ல நூறல்ல கோடிக்கணக்கான மலர்களால் தம் பக்தியை வெளிப்படுத்தினார் பைலர். தவமிருந்த ஏழாம் நாளே அதற்கான நற்பலன் தெரிய வந்தது. ஆம், அவர் அர்ச்சனை செய்த கோடிக்கணக்கான மலர்களெல்லாம் ஒன்றாக சேர்ந்தன. ஜோதி ஸ்வரூபமாக வானோங்கி உயர்ந்தன. அந்த தெய்வீக ஒளியின் நடுவே ஸ்ரீனிவாச பெருமாள் காட்சி அருளினார். அவர் காலடியில் தாமிரபரணி ஆறு. பெண்ணொரு கொண்டு வீச்சிருக்க இந்த தோற்றத்தை கண்ட பைலர் மனம் நெகிழ்ந்தார், ஆனந்த கூத்தாடினார். பெருமாளின் அந்த தோற்றம் திருமலை வாசானான வெங்கடாச்சலபதி பெருமாளை ஒத்திருப்பதாக அவருக்கு பட்டது. அதே கோலத்தில் இங்கும் அவர் கோயில் கொண்டு இப்பகுதி மக்களுக்கெல்லாம் அருள்பாலிக்க வேண்டும் என்று சிரம் தாழ்த்தி வேண்டிக் கொண்டார். பெருமாளும் அவ்வாறே ஸ்ரீதேவி, பூதேவி மற்றும் அலர்மேல் மங்கை தாயார் சமேதரராக ஸ்ரீனிவாச பெருமாளாக அர்ச்சவதாரம் கொண்டார். உலகோர் உய்ய தான் மேற்கொண்ட தவம் பயனுடையதாக ஆயிற்றே என்று பெருமகிழ்ச்சி கொண்டார் பைலர் முனிவர்.

வைணவம் தளிக்கும் திருநெல்வேலி மாவட்டத்தில் பெருமாள் பலத்தலங்களில் அர்ச்சவதாரமாக எழுந்தருளி அருள் பாலிக்கிறார். அவற்றில் ஒன்று திருநாங்கோயில் என்றழைக்கப்பட்ட திருவேங்கடநாதபுரம் திருக்கோயிலாகும். காஞ்சிபுரம் மற்றும் திருமலை திருப்பதி போல இத்திருத்தலமும் வைப்ராட்சியம் என்று பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் போற்றப்பட்டிருக்கிறது. அதாவது வரதராஜ

0: இங்கே வெண்கற்களால் ஆன குன்றின் மேல் ஸ்ரீனிவாச பெருமாள் அருளாசி வழங்குகிறார். திருமலையின் ஆகாய கங்கை அருவியாக விழுந்து ஆறாக பெருகி ஓடுவது போல இங்கே தாமிரபரணியும் நீர்வீழ்ச்சியாக இறங்கி ஆறாக ஓடியது. ஸ்ரீனிவாச கட்டம் என்று ஒரு தீர்த்தமும் இங்கே கோயிலின் புனிதத்தை கூட்டுவிக்கிறது. பிற்காலத்தில் இப்பகுதியை ஆட்சி செய்து வெங்கடப்ப நாயக்க மன்னர் குழந்தை பேரை இல்லாமல் வாடினார். பல தலங்களுக்கு சென்று இறைவனை வழிபட்டும் பலன் கிட்டாத அவருக்கு இந்த தலம் ஆறுதல் அளித்தது. தாமிரபரணி நதியில் நீராடி ஸ்ரீனிவாச கட்டத்தில் மூழ்கி எழுந்தபோது, என் கோயிலில் 1000 குழந்தைகளுக்கு அன்னதானம் செய்தால் உன் விருப்பம் ஈடீர் என்று அசுரரி கேட்டது. உடனே அதை செயல்படுத்திய மன்னர் விரைவில் அழகான ஒரு ஆண் குழந்தைக்கு தந்தையாகும் பாக்கியத்தை பெற்றார். அந்த நன்றி கடனாக கோயிலை புதுப்பித்து விரிவாக்கி அவ்வூருக்கும் வேங்கடநாதபுரம் என்று பெயரிட்டார். கற்ப கிரகத்தில் நின்ற கோலத்தில் சங்க சக்கரவாணியாக திருக்காட்சி அருள்கிறார் பெருமாள். அவருக்கு இடப்புறம் காலை மடித்து மண்டியிட்டு இருக்கரங்களையும் மேலே நோக்கியபடி அவருக்கான வாகனம் போல காட்சி அருள்கிறார் ஆஞ்சநேயர். திருமணத்தடை, நோய்கள், பாவங்கள் மற்றும் நாகதோஷம் நீங்கவும், எண்ணிய எண்ணங்கள் ஈடீறவும், மழலை பேறு பெறவும், தொழில் வணிகம் சிறக்கவும், குடும்பத்தில் செல்வம் செழிக்கவும் பக்தர்கள் இந்த பெருமாளை வந்து வணங்கி செல்கிறார்கள். திருமலை திருப்பதிக்கு சமமான கோயில் என்பதால் அந்த கோயிலுக்கு வேண்டிக் கொண்டு செலுத்தக்கூடிய காணிக்கைகளை இந்த கோயிலிலும் செலுத்தலாம் என்று சொல்லப்படுகிறது. இன்று திருநெல்வேலி மாவட்டம் திருவேங்கடநாதபுரம் கோயிலை தரிசித்தோம்.
1: உடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.
2: இசை தேன் சிந்தும் பூஞ்சோலை கோடை பண்பலை 100.5 கதம்ப மலர்கள்.

0: தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:06.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்த உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க.
4: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
5: மரங்களை பத்தி

0: என்ன தெரியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், அதெல்லாம் நிறைய தெரியுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். ஒரு சிறு புத்தகம், ஓ மரங்களே. இந்த புத்தகத்தை பார்த்த உடனே ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன். என்ன காரணம் அப்படின்னா, அந்த சிறு நூலில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய அபூர்வமான மரங்களை பற்றிய செய்திகள் வந்து மிகுந்த ஆச்சரியத்தை தருது. ஏன்னா பூமியினுடைய நுரையீரல் என்கிறது அது காடுகள் தான் அப்படிங்கிறாரு. அதுக்கு என்ன காரணம்னா, காடுகளுக்கு ஆதாரம் நீர் தான். நீருக்கு அடியில் கூட மரங்கள் இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தியை அவர் சொல்கிறாரு. சுனாமி வந்தபோது அதை தடுத்து நிறுத்தின ஒரு பெருமை இந்த மரங்களுக்கு உண்டு. அதோடு மட்டுமில்லை, எத்தகைய மரங்கள் நாம் வந்து கவனிக்காமல் விட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தியாகிகளின் காடு அப்படின்னு ஒரு காட்டை பற்றி குறிப்பிடுறார். அது என்ன அப்படின்னா, 2வது உலகப்போரில் 60 லட்சத்துக்கும் மேலே மனிதர்கள் இறந்து போனாங்க. அவங்க இறந்த இடத்துல எல்லாம் மரங்கள் நடப்பட்டன. அந்த மரங்கள் வந்து ஒரு காடாக இருக்குது. அதுக்கு வந்து அந்த தியாகிகளின் காடு அப்படின்னு பேர் கொடுத்துருக்குறாங்க. அதே போல் டாப் ஸ்லிப்பில் வந்து 450 வருஷமாக ஒரு மரம் இருக்குதான் தமிழ்நாட்டில், வால்பாறை பக்கத்தில் டாப் ஸ்லிப்பில். இந்த மரத்துக்கு வந்து மகா விருட்ச புரஸ்கார் விருது கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ பாருங்கள், 450 வருஷம் அப்படின்னா அநேகமாக வெள்ளக்காரங்க வர்றதுக்கு முதல்லேருந்து நம்முடைய நாட்டினுடைய வரலாற்றை அந்த மரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம், அது பேசுமானால். அதே போல் மூலிகை மரங்கள் இருக்குது அப்படிங்கிறாங்க. இதில் எம்மனை வென்ற மரம்னு ஒன்று உண்டான். அதனுடைய அந்த இலையை எடுத்து இந்த உயிர் போகிற மாதிரி இருக்கவங்களுடைய நாக்கில் தடவணும்னா அவங்க பிழைச்சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. இன்னொரு மரம் சத்தம் கொடுக்குங்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த நாய்கள் குறைக்கிற மாதிரி இருக்குமா, அதுக்கு வந்து கனையெருமை அப்படின்னு அதை சொல்கிறாங்க. இதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா, அந்த விதைகள் கீழே விழுந்தவுடனே அது திரும்ப போய் அப்படியே அந்த மரத்தில் ஒட்டிக்கிருமா, அப்படியான ஆற்றல் அதுக்கு இருக்குது அப்படின்னு சில மரங்களை பற்றி கிராமத்தில் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதே போல் மரங்களை வந்து வழிபடுற வழக்கம் நம்மளுடைய நாட்டில் உண்டு. எல்லா தெய்வங்களும் பார்த்திங்கன்னா ஒரு மரத்துக்கடியில் இருக்கும். இப்போ காஞ்சிபுரம் போனீங்கன்னா மாமரத்துக்கடியில் சிவபெருமான் இருப்பார். அதே மாதிரி தல விருட்சம் அப்படிம்பாங்க. மதுரையில் வந்து கடம்பு மரத்தை சொல்லுவாங்க. இன்னும் இலக்கியங்களில் வந்து மரங்களை பற்றி சொல்கிற போது மரங்கள் மட்டுமல்ல, இலைகள், பூக்கள், கனிகள் எல்லாமே சொல்லப்படுது. அதுலேயும் குறிப்பாக சில பூக்கள் வந்து மண்ணில் விழுந்திருக்கிறப்ப அதை பார்த்த உடனே புலி படுத்து கிடக்குதோ அப்படின்னு தோணுமா. இதை வந்து குறுந்தொகையில் ஒரு பாட்டே சொல்லுது, கரிய பாறைகள் மீது பொன்னிற பூக்கள். அதை பற்றி சொல்கிறப்ப ஒரு புலி படுத்திருக்கிற மாதிரியே தோணும் அப்படின்னு அந்த மரத்தில் வரக்கூடிய செய்தி சொல்லப்படுது. எல்லா மரங்களையும் வணங்குகிறோம், கும்பிடுறோம், எல்லாம் சொல்கிறோம். ஒரே ஒரு வார்த்தை தான் ரொம்ப அழகாக சொல்கிறதா இருந்தால், மரத்தை 3 வகையாக பிரிக்கலாம் நண்பர்களை போல. ஒன்று என்ன அப்படின்னா, அதாவது நாம் வந்து எதையும் எதிர்பார்க்காமல் இருக்கிற நண்பர்கள், எதிர்பார்க்குற நண்பர்கள், நினைவுபடுத்துகிற நண்பர்கள். இது 3க்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா, பனைமரம். இது எதையுமே எதிர்பார்க்காது, தண்ணியை ஊற்ற வேண்டியதில் அது பாட்டுக்கு வளரும். அதே மாதிரி தென்னை மரம், அது வந்து அப்பப்போ ஏன்படுத்தினா போதும், தண்ணி ஊற்றினா போதும். ஆனால் பாக்கு மரம் தினம் தண்ணி விடணுங்க. எதையும் எதிர்பாராத பனைமரத்துக்கு தென்னை மரத்துக்கும் கற்பக விருட்சம்னு பேர் உண்டு. இத்தகைய மரங்களை பற்றிய செய்திகளை படித்து பார்க்குறப்ப அழகாக சொல்லப்படுது, மரம்தான் மரம்தான் மனிதன், மறந்தான் மறந்தான் என்று வைரமுத்து சொல்லுகிற ஒரு வார்த்தை ரொம்ப அற்புதமான ஒன்று. இப்போ படித்த ஒரு புதுக்கவிதை, மரங்கள் பஞ்சம், மரங்கள் பஞ்சம், மின்கம்பத்தில் பறவைகள். அதனால் மரங்களை நேசிப்போம், பூஜிப்போம்.
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமணிகள் ஜட்டிகள் டிராயர்கள்,
2: விளங்கினர் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
5: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
6: திருச்சி சாரதாஸ்.

0: கல்யாண பொண்ணு. கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி
3: நிறுவனங்கள்.
4: 7328-12345
5: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி, ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
6: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788-5444-17.
7: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்து வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை, புனித அந்தோனியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திண்டுக்கல், விவேகானந்தா காலேஜ் திருச்செங்கோடு, GTN காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கலின் நல்வாழ்த்துகள்.
8: கோடை பண்பலை 100.5 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது கதம மலர்கள். நேரம் 6:21.

தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உட்பட பல்வேறு கட்சிகளின் தலைவர்களை இன்று சந்தித்து பேசினார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகர் போட்டியிட்டு தேர்ந்தெடுக்கப்படுகிறார். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கமல் கோஹர் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார சட்டம் குறித்த அறிவிக்கையை மத்திய அரசு இன்று வெளியிட்டது. இதன்படி இந்த சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டத்தின் கீழ் தொழிலாளர்களுக்கு 125 நாட்கள் வேலை உறுதி செய்யப்படுவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இதனை செயல்படுத்துவதற்காக 95,600 கோடி ரூபாய்க்கும் கூடுதலான தொகை ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் நலனுக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இன்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினை சந்தித்து பேசினார். சென்னையில் உள்ள திரு மு க ஸ்டாலின் இல்லத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமானது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அரசியல் நாகரிகத்துடன் திரு விஜய் தம்மை சந்தித்து வாழ்த்து பெற்றதாக திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் வாழ்த்துக்களையும் ஆலோசனைகளையும் வழங்கியதாக குறிப்பிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோவையும் திரு விஜய் சந்தித்து பேசினார். தமது இல்லத்திற்கு வந்த முதலாவது முதலமைச்சர் திரு விஜய் என்று இந்த சந்திப்பிற்கு பின்னர் திரு வைகோ செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். பின்னர் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாசையும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமானையும் முதலமைச்சர் சந்தித்து பேசினார். தமிழக சட்டப்பேரவை தலைவர் பதவிக்கான தேர்தலில் தவேகாவின் திரு ஜே சி டி பிரபாகர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். துணைத் தலைவர்

0: பதவிக்கு திரு ரவிசங்கர் மனு தாக்கல் செய்துள்ளார். இவ்விரு பதவிகளுக்கும் வேறு யாரும் மனு தாக்கல் செய்யாததால் இவர்கள் இருவரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட உள்ளனர். இதற்கான அறிவிப்பினை சட்டப்பேரவையின் இடைக்கால அவைத் தலைவர் திரு கருப்பையா நாளை பேரவையில் வெளியிட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தாவேக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சேலம் மாவட்டம் காட்டுவளவு என்ற பகுதியில் மது போதையில் மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். மது மற்றும் போதை பழக்கம் காரணமாக ஏற்படும் சீரழிவுகள் உச்சத்தை அடைந்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். நிலைமை மேலும் மோசமாவதை தடுக்க உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் திமுக ஆட்சியின்போது நடைபெற்ற டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் முறைகேடு குறித்து சிபிஐ விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ள உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. நீதிபதிகள் திரு விக்ரம்நாத், திரு சந்தீப் மேத்தா அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. திமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி பதவியில் இருந்தபோது 45,000 டிரான்ஸ்பார்மர்களை கொள்முதல் செய்ததில் 397 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு நடைபெற்றதாக கூறி இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. நாடு முழுவதும் பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, கடந்த 3 நாட்களில் மட்டும் 1,14,00,000 சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டிருப்பதாக கூறினார். இதேபோல் கடந்த 3 நாட்களில் 17,000 டன் வர்த்தக சமையல் எரிவாயு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பெட்ரோல் மற்றும் டீசல் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாகவும் அவர் கூறினார். 1,40,000 மேற்பட்ட 5 கிலோ சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் கடந்த 3 நாட்களில் விற்பனை செய்யப்பட்டிருப்பதாகவும் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 48 மணி நேரத்தில் வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: இன்று காலை 5.5 மணி அளவில் வடக்கு இலங்கை கடலோர பகுதிகளுக்கு அப்பால் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 8.5 மணி அளவிலும் அதே பகுதியில் நிலவுகிறது. இது அடுத்த 48 மணி நேரத்தில் மேலும் வலுப்பெறக்கூடும். இதன் காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை, அடுத்த 2 நாட்களுக்கு தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
0: மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் சிக்கலான 2 கண் அறுவை சிகிச்சைகளை மருத்துவர்கள் வெற்றிகரமாக மேற்கொண்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த சிறுவனின் கண்ணுக்குள் சென்ற கம்பியையும், தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவர் விபத்தில் சிக்கியபோது கண்ணுக்குள் சென்ற குச்சியையும் மருத்துவக்குழு வெற்றிகரமாக அகற்றியதாக கண் மருத்துவர் திருமதி பர்வத சுந்தரி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.
2: பையன் 10 இயர் ஓல்டு வந்துருந்தான். ஒரு மத்தியானத்துல வந்து தம்பி வந்துட்டு ரிமோட்டை தூக்கி எரிஞ்சிருப்பான் போல. ஒரு 2-3 ஹாஸ்பிட்டல் போயிட்டு இங்க நம்ம கிட்ட ஒரு 6 to 7 o'clock வந்திருப்பாங்க. நைட்டு நம்ம பார்த்துட்டு அட்டண்டர்ஸ் எல்லாம் வந்து ஆங்ஷியஸா இருந்துட்டு அது எடுக்கிறேன்னு ட்ரை பண்ணும்போது நிறைய ஃபுல்லா உள்ள போயிடுச்சு. ஸ்ப்ரிங்குங்கிறதுனால அது ஒரு பக்கமா டைரக்ஷன்ல நம்ம மூவ் பண்ணோம்னா உள்ளுக்குள்ள அதை சுத்தி சுத்தி உள்ள போயிடுச்சு. சின்ன துவாரம் வழியா ஃபுல் ஸ்ப்ரிங்கும் உள்ள போய் மாட்டேங்குது. அவங்க இங்க வரும்போது ரொம்ப வந்து வீக்கம் அடைஞ்சிருச்சு கண்விழி. அதனால அது எடுக்கிறது வந்து கொஞ்சம் சிரமமா இருந்துச்சு. பட் இருந்தாலும் அதை வந்துட்டு நம்ம மயக்க மருந்து கொடுத்து அந்த ப்ராப்பரா வந்துட்டு அதே துவாரம் வழியா வெளியில எடுத்துட்டோம். எந்த டேமேஜும் இல்லாம, பார்வைக்கும் டேமேஜ் இல்லாம, கரு லிட்டுக்கும் டேமேஜ் இல்லாம அதை ஃபுல்லா வெளியில எடுத்துட்டோம். தம்பிக்கு வந்து ஒரு ப்ராப்ளமும் இல்ல சார், ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஒரு ரெஸ்டோர்டு. அது மாதிரி இன்னொருத்தர் வந்துட்டு ஒரு வயசானவர் தேனியில இருந்து ரெஃபர் பண்ணிருந்தாங்க. அவருக்கும் ஒரு வெளிப்பக்கமா பார்க்கும்போது சின்ன காயந்தான் இருந்துச்சு. பட் சிடி எடுக்கும்போது பார்த்தா ஒரு 6 சென்டிமீட்டருக்கு பெரிய ஒரு ஒரு குச்சி மாதிரி ஒரு இது வந்து ஒரு ஃபாரின் பாடி வந்து உள்ளணும். ஒரு பிரெயின் கேவிட்டிக்குள்ளேயே போய் அது அந்த மிடில் லோபுன்னு சொல்லுவோம் பிரெயின், அது வரைக்கும் போய் அது நின்றுட்டு இருந்துச்சு. அதுவும் வந்துட்டு நம்ம நியூரோ சர்ஜன் சார் டாக்டர் ஜெயபிரகாஷோட சேர்ந்து அதை ஃபுல்லா வந்துட்டு நடுவில் பிரேக் ஆகாம ஃபுல்லா வந்து ரிட்ரீவ் பண்ணிட்டோம்.
0: நெல்லை மாவட்டம் பாபநாசம் சுற்று வட்டார பகுதிகளில் கரடிகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. வனத்துறையினர் இதில் கவனம் செலுத்த

0: கரடிகளை பிடித்து வனப்பகுதிக்குள் விட வேண்டும் என்று பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நெல்லை மாவட்டம் பாபநாசம் அணவன் குடியிருப்பு கோட்டைவளைப்பட்டி பசுக்களை விடை உள்ளிட்ட பாபநாசம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் மட்டுமின்றி அகசியர்பட்டி உள்ளிட்ட வெகு தொலைவில் உள்ள கிராமங்களில் இரவு நேரங்களில் கரடிகள் நடமாட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இப்பகுதியில் மட்டும் சுமார் 15க்கும் மேற்பட்ட கரடிகள் சுற்றித் திரிவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இரவு நேரங்களில் பாபநாசம் மலை அடிவார பகுதியில் கரடிகள் ஜோடியாகவும் தனித்தனியாகவும் வீதிகளில் சர்வ சாதாரணமாக உலா வருகின்றன. இதன்படி கடந்த 2 தினங்களுக்கு முன்பு அம்பாசமுத்திரம் அருகே உள்ள டானா கழிப்பார் விலையில் பல இடங்களில் கரடிகள் புலா வந்துள்ளன. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகும் நிலையில் தற்போது வரை வனத்துறையினர் சார்பாக இந்த கரடிகளை பிடிக்க எங்கும் எவ்வித கூண்டும் வைக்கப்படவில்லை. பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கரடியை பிடித்து வனப்பகுதிக்குள் பாதுகாப்பாக விட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் தொடர்ந்து கரடி ஊர்பகுதிக்குள் உலா வருவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். நெல்லையிலிருந்து திருமலை குமார்.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா இன்று வழங்கினார். தூத்துக்குடி மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் புகார் மனுக்கள் மீது உரிய காலத்திற்குள் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு விஷு மகாஜன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி கோவில் 3 நாள் தெப்பத் திருவிழா இன்று நிறைவடைந்தது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கமல் கோஹர் வெண்கலப் பதக்கம் வென்றார். குஜராத் மாநிலம் காந்திநகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 15 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் ரோஹித் புத்தீனா, நிதின் நாங்பாங்கன், பா மெய்தே ஐனா, பர்ஷாந்த், ஹர்ஷ்வர்தன், ஜீனா தேவ், சுஷாந்த் ஜயானி ஆகியோர் இப்பதக்கங்களை வென்றனர். இப்பிரிவில் இந்தியாவின் 6 பேர் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலி ஷெட்டி பட்டம் வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் கிருஷ்ண பிரசாத் கரகா, பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி இணையும் பட்டம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உட்பட பல்வேறு கட்சிகளின் தலைவர்களை இன்று சந்தித்து பேசினார். தமிழக சட்டப்பேரவை தலைவராக திரு ஜே சி டி பிரபாகர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படுகிறார். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கமல் கோஹர் வெண்கலப் பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: காற்றினில் கனமழை, கோடை பண்பலை 100.5.

0: வணக்கம் நேர்களே.
1: இந்த பூமியே எங்க சாமி அம்மா செய்யும் வேலையே எங்க பூஜை அம்மா.
0: கோடை பண்பலை 100.5 பண்ணையும் பசுமையும்
2: தந்தன தந்தன தந்தன தந்தன தந்தன தந்தன தந்தன தந்தன.
3: சிறுதானியங்களில் சில புதிய உத்திகளால் அதிக மகசூலை தரக்கூடிய ரகங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. மேலும் இரும்பு மற்றும் துத்தநாக சத்து அதிகம் உள்ள வறட்சியை தாங்கும் சில உயர் விளைச்சல் தரும் சிறுதானிய வகைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இவற்றில் காலநிலை, மண் வகைகள் மற்றும் வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பயிர்களை தெரிவு செய்து பயிரிடும் பொழுது நல்ல லாபத்தை ஈட்ட முடியும். சிறுதானியத்தில் உயர் விளைச்சல் ரகங்கள் மற்றும் புதிய வகை சிறுதானியங்கள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சிறுதானிய பயிர்கள் துறை உதவி பேராசிரியர் முனைவர் குமாரி வினோதனா அவர்கள்.
4: சிறுதானியத்தில் உயர் விளைச்சல் ரகங்கள் மற்றும் புதிய வகை சிறுதானியங்கள், அதை பத்தி ஒரு கண்ணோட்டம் என்ன அப்படிங்கறது வந்து பார்ப்போம். சிறுதானியங்கள் வந்து பாத்தீங்கன்னா மற்ற தானியங்களுடன் ஒப்பிடுகையில் சிறுதானியங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஊட்டச்சத்து வந்து ரொம்ப அதிகமா இருக்குது. அதனால வந்து இது ஊட்டச்சத்து தானியங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சிறுதானியங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மற்ற தானியங்களுடன் ஒப்பிடுகையில் இதுல அதிக அளவு ஊட்டச்சத்தும் மருத்துவ குணங்களும் நிறைந்துள்ளன. அதனால் சிறுதானியங்களை வந்து ஊட்டச்சத்து தானியங்கள் அப்படின்னு இந்திய அரசு வந்து வகைப்படுத்தி இருக்குது. மாறிவரும் உணவு பழக்க வழக்கங்கள், வாழ்வியல் மாற்றங்கள், தனிநபர் வருமானம், இந்த காரணத்தினால பாத்தீங்கன்னா நம்ம கண்ட்ரி மட்டும் இல்லாம எல்லா பக்கமே பொதுவா சொல்லலாம் நீரழிவு நோய் வந்து அதிகரித்து வருகிறது. அதனால இந்த குறைபாட்டினை வந்து நிவர்த்தி செய்வதுடன் ஊட்டச்சத்து பற்றாக்குறையை வந்து இந்த பிரச்சனை எல்லாம் களைவதற்கு சிறுதானியங்களை வந்து அன்றாட நம்ம உணவு முறையில வந்து எடுத்துக்கொள்ளணும். அதனால சிறுதானியங்களை வந்து மாற்றுப்பயிராக சாகுபடி செய்வதன் மூலம் இந்தியாவில் வந்து உணவு தேவை நல்ல ஆரோக்கிய உணவால் பூர்த்தி செய்ய முடியும் அப்படிங்கறது வந்து நம்ம சொல்லலாம். சிறுதானியங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்

சோளம், கம்பு போன்றவை சிறுதானிய பயிர்களாகவும், கேழ்வரகு, திணை, சாமை, வரகு, பனிவரகு மற்றும் குதிரைவாளி ஆகிய பயிர்கள் குறுந்தானிய பயிர்களாகவும் வகைப்படுத்தலாம். நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா 68 விழுக்காடு வந்து மானாவாரி நிலங்களாக உள்ளது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி, தர்மபுரி, விழுப்புரம், சேலம், கடலூர், திருவண்ணாமலை, மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக சிறுதானியங்கள் வந்து விளைவிக்கப்படுகின்றன. இந்த நிலங்களில் வந்து மழைக்கேற்பவும் மண்ணின் தன்மைக்கேற்பவும் வறட்சியை தாங்கும் தன்மை கொண்ட பயிர்களை வந்து நம்ம தேர்வு செய்து சாகுபடி செய்வது மிக அவசியம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வந்து தன் ஆராய்ச்சியின் பலனாக பல உயர் விளைச்சல் சிறுதானிய ரகங்களை உழவர்களின் பயன்பாட்டிற்காக வெளியிட்டுள்ளது. இவை மானாவாரிக்கு ஏற்ற வகையிலும் வறட்சி மற்றும் அதிக வெப்பம் தாங்கி வளரக்கூடிய ரகங்களாகவும், கால்நடை தீவனத்திற்கு ஏற்ற அதிக தட்டை விளைச்சலை தரக்கூடிய ரகங்களாகவும், நோய் மற்றும் பூச்சி தாக்குதலை தாங்கி விளையக்கூடிய ரகங்களாகவும் இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா சமீபத்தில் வெளியிட்ட சிறுதானிய உயர் விளைச்சல் ரகங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சோளத்தில் கோ 32 மற்றும் கே 13 என்ற ரகம், கம்பில் கோ 10 மற்றும் வீரியொட்டு ரகம் கம்பு கோ H 10, கேழ்வரகுல ATL 1, சாமையில் ATL 1, திணையில ATL 1, வரகில் ATL 1, குதிரைவாளியில் ATL 1, MDU 1 மற்றும் பனிவரகில் ATL 1 மற்றும் 2 போன்ற முக்கிய ரகங்கள் வந்து சமீபத்தில் வந்து நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ளது. அதோட சிறப்பு இயல்புகள் என்ன அப்படின்னு நம்ம ஒன்னொன்னா வந்து பார்க்கலாம். சோளம் வந்து கோ 32 என்ற ரகம் சமீபத்தில் நம்ம 2 வருடத்துக்கு முன்னாடி வெளியிட்டிருக்கிறோம். இந்த கோ 32 ரகம் வந்து ரொம்ப குறைந்த வயது கொண்டதுன்னு சொல்லலாம். அதாவது இதோட வயது வந்து 105-110 நாட்கள்ல முதிர்வு தன்மைக்கு வரும். இதோட மகசூல் பாத்தீங்கன்னா மானாவாரியில ஒரு ஹெக்டருக்கு 2400 கிலோ முடிக்கும் கொடுக்கும், அதாவது தானிய மகசூல். உலர்தட்டு மகசூல் பாத்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு 11.7 டன் வரையில கொடுக்கும். இதோட தானியங்கள் பாத்தீங்கன்னா மஞ்சள் கரந்த வெள்ளை நிற தானியங்களா இருக்கும். இது அடிச்சாம்பல் மற்றும் கதிர் பூசண நோய்க்கு வந்து மிதமான எதிர்ப்பு தன்மை கொண்டது. அடுத்தது பாத்தீங்கன்னா சோளத்துல K13 என்ற ரகம் 95-100 நாட்கள்ல முதிர்வு தன்மைக்கு வரும். இதோட தானிய மகசூல் மானாவாரியில் வந்து ஒரு ஹெக்டருக்கு 2500 கிலோவும், தட்டு மகசூல் தீவன மகசூல் வந்து ஒரு ஹெக்டருக்கு 11.4 டன் முடியும் கொடுக்கும். இது குறுத்த ஈ மற்றும் தண்டு துளைப்பானுக்கு எதிர்ப்பு திறன் கொண்டது. இதை விட பார்த்தீங்கன்னா அடிச்சாமல் கதிர்பூசண நோய் மற்றும் துரு நோய்களுக்கும் இந்த ரகம் வந்து எதிர்ப்பு திறன் கொண்டது. அடுத்தது கம்பு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இதில் கம்போசிட் கம்பு ரகம் கோ 10 அப்படின்னு சொல்லி ரகம் இருக்குது. இது இரவை மற்றும் பானாவாரியில் பயிரிட ஏற்றது. இதன் தானிய மகசூல் வந்து இரவையில் 1 ஹெக்டருக்கு 3500 கிலோவும், மானாவாரியில் 1 ஹெக்டருக்கு வந்து 2900 கிலோவும் முடிக்கும் கொடுக்கும். இந்த ரகம் வந்து 85-90 நாட்களில் வந்து முதிர்ச்சி அடையும் தன்மை கொண்டது. கம்பு வீரிய ஒட்டு கோ H 10 அப்படிங்கிற ஒரு ரகம் வந்து இப்போ 2023 வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் சிறுதானியத்துறை வெளியிட்டுள்ளது. இதன் தானிய மகசூல் வந்து பார்த்தீங்கன்னா இரவையில் 1 ஹெக்டருக்கு 3000 கிலோவும், மானாவாரியில் 1 ஹெக்டருக்கு 2000 கிலோ முடியும் கொடுக்கும். இது வந்து திரட்சியான விதைகள் மற்றும் மிதமான நெருக்கமுடிய நீளமான கதிர்கள் கொண்டது. இதன் புரதச்சத்து வந்து பார்த்தீங்கன்னா 15.6%, இரும்பு சத்து வந்து 59 PPM மற்றும் துத்தநாக சத்து வந்து 37 PPM கொண்டுள்ளது. இது குறித்த ஈ தாக்குதலை தாங்கும் திறன் கொண்டது. மேலும் அடிச்சாமல் நோய் மற்றும் கொலை நோய்களுக்கு எதிர்ப்பு திறன் கொண்டது. இது 85-90 நாட்களில் முதிர்ச்சியடையும் தன்மை கொண்டது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கேழ்வரகுல அத்தியந்தல் 1 என்ற ரகம் 100-105 நாட்களுக்குள்ள முதிர்வு தன்மையடையும். இதோட தானிய விளைச்சல் வந்து இரவையில் 1 ஹெக்டருக்கு 3200 கிலோவும், மானாவாரியில் 1 ஹெக்டருக்கு 3000 கிலோவும் கொடுக்கும். இது சாயாத முதிரும் கதிர்களை கொண்டது, குலை நோய்களுக்கு எதிர்ப்பு திறன் கொண்டது, அதிகமாக மாவாகும் திறன் கொண்டது. வரகுல பார்த்தீங்கன்னா ATL 1 என்ற ரகம், இது வந்து ஆடி மற்றும் புரட்டாசி வட்டத்தில் வந்து நம்ம பயிரிடலாம். இதன் வயது வந்து 105-110 நாட்கள் ஆகும். தானிய மகசூல் 1 ஹெக்டருக்கு 2500 கிலோவும், தட்டை மகசூல் 1 ஹெக்டருக்கு 4400 கிலோ முடியும் கொடுக்கும். இது உறுதியான தண்டு மற்றும் தூர்கள் வந்து கொண்டுள்ளதால் இதன் சாயா தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது நல்ல அறவை திறன் வந்து இருக்குது, அதனால இயந்திர அறுவடைக்கு வந்து ஏற்ற ரகமாகும். இது வறட்சி தாங்கும் வளரும் திறன் கொண்டது. மேலும் இது மணிக்கறி பூட்டை என்ற நோய்க்கு எதிர்ப்பு சக்தி கொண்டது. அடுத்தது பனிவரகுல பாத்தீங்கன்னா அத்தியந்தல் 1 ATL 1 என்ற ரகம் 70-75 நாட்கள் முதிர்வு தன்மை உடையது. குறுந்தானியங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பனிவரகு வந்து ரொம்ப குறைந்த நாட்கள்ல முதிர்வு தன்மை அடையும். இந்த ரகத்துல வந்து அதிக தூர்கள் மற்றும் சாயாத திடமான தண்டு கொண்டது. இது தானிய மகசூல் வந்து 1 ஹெக்டருக்கு 2200 கிலோவும், தட்டை மகசூல் வந்து 1 ஹெக்டருக்கு 5900 கிலோவும் கொடுக்க வல்லது. மேலும் இதோட தானியங்கள் வந்து பாத்தீங்கன்னா பருமனான பொன்னிற மணிகளா இருக்கும். அடுத்து அத்தியந்தல் 2 குறுகிய வயது கொண்டது, அதாவது 65-70 நாட்குள்ள இந்த ரகம் வந்து முதிர்வு தன்மையடையும். இதன் சாயாத தன்மையால் இயந்திர அறுவடைக்கு ஏற்றது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். தானிய மகசூல் வந்து

0: ஒரு ஹெக்டருக்கு வந்து 2100 கிலோவும் தட்டை மகசூல் ஒரு ஹெக்டருக்கு வந்து 2700 கிலோவும் முடிக்கும் கொடுக்கும். பருமனான பழுப்பு நிற மணிகளை வந்து கொண்டது இந்த ரகம். குருத்து பூச்சிக்கு மிதமான எதிர்ப்பு திறன் கொண்டது. அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல செம்புள்ளி நோய் மற்றும் இலைகறிகள் நோய் வரும். சோ இதுக்கும் வந்து இது மிதமான எதிர்ப்பு திறன் கொண்டது. அடுத்தது சாமை. சாமையில வந்து அத்தியந்தல் என்ற ஒரு ரகம். 75 முதல் 80 நாட்கள் முதிர்வுத்தன்மை அடையும். இதன் கதிர்கள் அறத்தியா இருக்கும். இது சாயாத திடமான தண்டு ஒரே வகையான சீரான முதிர்ச்சி அடைய உதவுகிறது. அப்புறம் தானிய மகசூல் வந்து ஒரு ஹெக்டருக்கு 1600 கிலோ முடிக்கும் கொடுக்கும். தட்டை மகசூல் ஒரு ஹெக்டருக்கு வந்து 3100 கிலோ முடிக்கும் கொடுக்கும். இயந்திர அறுவடைக்கு ஏற்ற ரகம். தினையில அத்தியந்தல் 1 என்ற ரகம் 85 to 90 நாட்கள் முதிர்ச்சி அடையக்கூடிய ரகமாகும். இது அதிக தானிய மகசூல் கொடுக்கும். ஒரு ஹெக்டருக்கு வந்து 2100 கிலோ முடிக்கும் தானிய மகசூல் கொடுக்கும். வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு ரகம். குருத்து பூச்சி வந்து தாக்குவதில் கம்மியாக இருக்கும். இதுல சாயாத தன்மை கொண்டதால் இது இயந்திர அறுவடைக்கு ஏற்றது. குதிரைவாளியில பாத்தீங்கன்னா அத்தியந்தல் 1 என்ற ரகம் 90 முதல் 95 நாட்களில் முதிர்வு தன்மை அடையும். இதன் தானிய மகசூல் ஒரு ஹெக்டருக்கு 2100 கிலோவும் உலர் தட்டை மகசூல் ஒரு ஹெக்டருக்கு 3000 கிலோ வரைக்கும் கொடுக்க வல்லது. வறட்சியை தாங்கி வளரும் திறன் கொண்டது இந்த ரகம். இது சாயாத தன்மை திடமான தண்டு கொண்டது. அதிக இரும்பு சத்து, அதாவது 100 கிராம் தானியத்துக்கு 5.85 மில்லிகிராம் இரும்பு சத்து கொண்டது. இதன் அடர்த்தியான பெரிய கதிர்கள் மற்றும் உதிராத தானியங்கள் இந்த ரகம் கொண்டுள்ளது. மேலும் தண்டு துளைப்பான் குருத்து பூச்சிகளுக்கு எதிர்ப்பு திறன் உடையது. கறிப்பூட்டை நோய்க்கு மிதமான எதிர்ப்பு திறன் கொண்டது. இதுலயே பாத்தீங்கன்னா மதுரை 1 அப்படிங்கிற ரகம் வந்து 95 முதல் 100 நாட்கள்ல குறுகிய வயதுல முதிர்வு தன்மை அடையும். தானிய மகசூல் ஒரு ஹெக்டருக்கு வந்து 2200 முதல் 2500 கிலோ வரையும் கொடுக்க வல்லது. இதன் தானியம் பாத்தீங்கன்னா நல்ல பருமனான தானியங்களா வந்து இருக்கும். இதன் அரவித்திறன் நல்ல அரவித்திறன் கொண்டுள்ளது. இதன் வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு ரகமாகும்.
1: கோடை பந்தலை 100.5 இதுவரை கேட்டோம் பண்ணையும் பசுமையும்.
2: சிறுதானியத்தில் உயர் விளைச்சல் ரகங்கள் மற்றும் புதிய வகை சிறுதானியங்கள் குறித்து விளக்கம் தந்தார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சிறுதானிய பயிர்கள் துறை உதவி பேராசிரியர் முனைவர் குமாரி வினோதனா அவர்கள்.
3: திண்டுக்கல் ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2026-27 கல்வியாண்டிற்கான பொறியியல் வகுப்பிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
4: நோ கேபிடேஷன் கவுன்சிலிங் கோட் 5545 BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் CSE ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் மிஷின் லேர்னிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் BTech இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் கவுன்சிலிங் கோட் 5545
3: பேருந்து வசதி உண்டு. ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல். தொடர்புக்கு 7397-9331.
5: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
6: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.

எங்கேயும் எப்போதும் உங்களுடன் பயணிக்கும் கோடை பன்மலை 100.5 இப்போது கட்சவி வழியாக உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் இனிய இரவு வணக்கம் நேர்களே. பிடிச்ச பாடலை கேட்டா கவலைகள் எல்லாம் மறந்து போகும் அப்படின்னா சொல்லுவாங்க. அந்த பாடல்லையே பிடிச்ச வரிகளை கேட்டோம் அப்படின்னா இதயம் அப்படியே அமைதியாயிடும் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஒரு சில பாடல்களை எத்தனை முறை கேட்டாலும் மீண்டும் மீண்டும் கேட்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வரும். அப்படி மறுபடியும் உங்களுக்கு பிடிச்ச பாடலை பிடிச்ச பண்பலையில் கேட்கறது ஒரு அலாதி இன்பம். அப்படி ஒரு இன்பத்தை தருகிறது கோடை பண்பலை 100.5 ஆசையில் ஒரு கொக்கோ. இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்கணும் அப்படின்னா உங்கள் மொபைலை எடுங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் ஊர், பேர் இதெல்லாம் வந்து உங்களோட குரலாலேயே பதிவு செய்து குரல் பதிவாக நீங்கள் அனுப்பணும். அதாவது ஒளிப்பதிவு செஞ்சு அதை வந்து 94 86 28 24 24 அப்படின்ற எண்ணுக்கு அனுப்பி வைங்க.

0: பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கலாம். இனி வரும் ஒரு மணி நேரமும் ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பட பாடலை தர காத்திருக்கிறேன். நான் உங்கள் பிரேமா ஜெகன். இப்போ முதல் பாடல் யாரு, எங்கிருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்கலாமா?
1: அனிதா, வெள்ளக்கோயில், திருப்பூர். ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் எலகிட் சாங் ஃபிலிம் தெனாவட்டு சாங் எங்கே இருந்தால். தேங்க்யூ மேடம்.
0: அனிதா, உங்களுக்கான பாடல் 100 புள்ளியா இதில்.

0: கார்த்திக், இதுதான் ஓ ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: தரமான கல்விக்கும் ஒளிமயமான எதிர்காலத்திற்கும் ஒரே திறவுகோள், கரூர் ஜெயராம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டம்பரப்பு, கரூர். அட்மிஷனுக்கு 9952410253.
4: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க், மல்லூர், சேலம்.
5: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்து வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம், சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி மதுரை, புனித அந்தோனியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திண்டுக்கல், விவேகானந்தா காலேஜ் திருச்செங்கோடு, GTN காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கலின் நல்வாழ்த்துகள்.
6: கோடை பந்தனை இன்னொரு புள்ளி ஐந்தில் இணைந்திருக்கிறோம் ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில். நேரம் பாத்தீங்கன்னா 7:09 ஆயிருச்சு. இப்போ பாடல் யாரு எங்கிருந்து கேட்டிருக்காங்க கேட்கலாம்.
7: இரவு வணக்கம். கரூர் காந்தி கிராமம், வீரமணி. எனக்கு பிடித்த பாடல் சிடு சிடு என்றாலும் படம், ரோமியோ. நன்றி, வணக்கம்.
6: உங்களுக்கான பாடல் 100.5.

0: கொடை பந்தலை இன்னொரு புள்ளியாய் தெளிது ஆசையில் ஒரு குக்கு. இப்போ பாடல் யாரு எங்கிருந்து கேட்டிருக்காங்க கேட்கலாம்.
1: கோடை பண்பலைக்கு வணக்கம். நான் தேவி, திண்டுக்கல்ல இருந்து. எனக்கு பிடித்த பாடல் மின்சார கண்ணா படத்திலிருந்து உன் பேர் சொல்ல ஆசைதான். நன்றி.
0: உங்களுக்கான பாடல் கேட்கலாம். இன்னொரு புள்ளியாய் தெளிது

0: இது உங்கள் கோடை பண்பலை 100.5. நேரம் பார்த்தீங்கன்னா 7:18 ஆயிடுச்சு. இன்னைக்கு ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்கணும் அப்படின்னா உங்கள் மொபைலில் உங்களுக்கு பிடிச்ச பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் ஊர் பேர், இதெல்லாம் வந்து 94 86 28 24 24 அப்படின்ற எண்ணுக்கு குரல் பதிவு செஞ்சு அனுப்பணும். அதாவது வாய்ஸ் மெசேஜ் பண்ணணும், பாடலை கேட்டு ரசிக்கலாம். இப்போ பாட்டு யார் கேட்டிருக்காங்க கேட்கலாம்.
1: கோடை பண்பலைக்கு வணக்கம். எம்புட்டு இருக்குது ஆசை என்ற பாடல், சரவணன் இருக்க பயமேன் என்ற படத்தில், விருப்பம் பழனிவட்டம் கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன். நன்றி.
0: உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க.

0: நேரம் 7:23. இன்றைக்கி ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் நிறைய நேர்கள் பாடல் அனுப்பிச்சிட்டே இருக்காங்க. இப்போது பாடல் யாருக்கு தரப்போகிறோம் அப்படின்னா,
1: வணக்கம் கூட எஃப்எம் திருவிளையாடிலேருந்து விழிகளை விழிகளில் சாங் போடுவேன்.
0: பாடல் கேட்கலாம், திருவிளையாடல் ஆரம்பம் படத்திலிருந்து.

0: பிடித்த பாடலை பிடித்த நேரத்தில் பிடித்த பண்பலையில் கேட்டால் கவலை மட்டும் மறக்காதுங்க, நேரம் போகிறதே தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது நேரம் பார்த்தீங்கன்னா 7:28 ஆயிடுச்சு. இப்போது பாடல் யார் எங்கேருந்து கேட்டிருக்காங்க கேட்கலாம்.
1: ஆசை இல்லோர் குக்கு நிகழ்ச்சியில் இணைவதன் மிக்க மகிழ்ச்சி. ஈரோடு மாவட்டம் கொல்லன்கோவில் கிராமம் கந்தசமை பாளையம் அக்பர். எனக்கு பிடித்த பாடல் வைகரையில் வந்தது என்ன வான்மதி படம் வான்மதி. தேங்க்யூ.
0: பாடல் கேட்கலாம்.

0: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: திண்டுக்கல் ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் 2026-27 கல்வியாண்டிற்கான பொறியியல் வகுப்பிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
4: நோ கேபிடேஷன், கவுன்சிலிங் கோட் 5545, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிஎஸ்இ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். கவுன்சிலிங் கோட் 5545.
3: பேருந்து வசதி உண்டு. ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல். தொடர்புக்கு 7397933313.
5: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.

0: கூடை பண்பலை 100.5 சொந்த பந்தம் நிகழ்ச்சிக்காக ஒரு நண்பரை சந்திக்க போறோம். வணக்கம் நண்பர், உங்க பேர் சொல்லுங்க.
1: வணக்கம் சார், என் பேர் புவனேஷ்.
0: எங்க இருந்து வரீங்க புவனேஷ்?
1: நான் அருப்புக்கோட்டை, என்னோட சொந்த ஊர். வேலை பார்க்கறது திண்டுக்கல்ல.
0: திண்டுக்கல்ல இருக்கீங்க, எப்படி இருக்கு கொடைக்கானல்?
1: கொடைக்கானல் அருமையா இருக்கு. எப்பயுமே வந்தாலும் திருப்பி வரணுங்கிற தோன்ற ஒரு இடம். ஸோ அந்த கிளைமேட்டும் சரி, இங்கே இருக்கிற வியூ பாயிண்ட்ஸும் சரி, இருக்கிற மக்களும் சரி, ஒரு புதுவிதமான அனுபவம் தான் கொடுக்குது எப்பயுமே ஒவ்வொரு தடவை வரப்போ.
0: இப்போ பசங்கள்லாம் பைக் ஓட்டுறதை பார்த்தா அப்படின்னா, இப்போ கொடைக்கானல் வர்றப்பே நீங்கள் பல பேர் பைக் ஓட்டுறதை பார்த்துருப்பீங்க, அதை பார்க்கும்போது பயமாக இருக்கா இல்லை ஆசையாக இருக்கா?
1: என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா பயமாக தான் இருக்குது. எனக்கு
0: பயமாக தான் இருக்குது. என்னன்னா, டே எங்கடா போகிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கா?
1: இல்லை, இவ்வளோ அவசரமாக போடுறதுக்கு என்ன அவசியம் இருக்குது அப்படின்ற மாதிரி தோணும் எனக்கு.
0: எல்லா விஷயத்துக்கும் அவசரமாக போகணுமா அப்படின்றீங்க?
1: கண்டிப்பாக
0: அவசரமாக போனால் அவசரமாக போயிடுவோம்.
1: ஆமாம், அவசரமாக போக வேண்டிய இடத்துக்கு அவசரமாக போகிறது வேறு, சும்மா நம்மகிட்ட பைக் இருக்குது, இத்தனை சிசியில் பைக் இருக்குங்கிறதுக்காக அவசரமாக போகிறது.
0: அவசரமாக போனால் அவசரமாக போயிடும்,
1: அவள் டக்குன்னு போயிடுவோம் மேலே.
0: அதுதான் சொல்ல வர்றாரு. இது என்ன அப்படின்னா, இந்த அவசரமாக போகிறதுன்றது வந்து நம்மளை மட்டும் பாதிக்காமல் எதிரில் வர்றவங்களையும் பாதிக்கும்.
1: கண்டிப்பாக, இப்போது ஆப்போசிட்டில் வர்றவங்களும் அதே ஏஜ் கேட்டகரியில் இருக்காங்கன்னா அவங்க எப்படியோ கண்ட்ரோல் பண்ணி ஓட்டிடுவாங்க. கொஞ்சம் வயசானவங்களாக இருக்காங்க அப்படின்னா பயந்து அவங்க ஏதாவது விபத்து உள்ளாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இது வந்து அவசரமாக போகிறது அவங்களுக்கு ஜாலியாக இருந்தாலும், ஆப்போசிட்டில் வரவங்களுக்கோ இல்லை அவங்க பின்னாடி வர வண்டிகளுக்கோ கண்டிப்பாக ஆபத்தான முறையில் தான் அமையும்.
0: நீ என்னைக்காவது தனியாக நின்று பாட்டு பாடி, நான் நீ பாடுற நல்லா திறமெல்லாம் இருக்கடா, அதே மாதிரி டான்ஸ் ஆடி, இதுவும் உனக்கு திறமை வருது, ஆனால் என்ன ஆளுக முன்னாடி பாட முடியல ஆட முடியலையே அப்படின்னு மாதிரி ஏதாவது வருத்தப்பட்டுருக்கீங்களா?
1: வருத்தப்பட்டது இல்லை, ஏன்னா நான் உண்மையிலே பாடுவேன் கொஞ்சம்.
0: எங்க பாடுங்க கேட்போம்.
1: நில

எனக்கு காய்ச்சல் வரும், வெயிலில் நீ நடக்கையில் எனக்கு வேர்வை வரும், உடல்கள் தான் ரெண்டு உணர்

0: ஆகா அழகாக பாடிட்டீங்க, அருமையாக பாடினீங்க,
1: நன்றி நன்றி.
0: இப்போ இந்த இந்த பாடல் பாடும்போது யாரையும் நினச்சி தான் பாடியிருக்கீங்க, இல்லாட்டி இவ்வளோ என்ன சொல்கிறது உணர்வு பூர்வமாக பாடுவாங்கன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி பாடினீங்க. அந்த உணர்வு யார் மேலே யாருக்காக?
1: இல்லை அப்படி யார் மேலேங்கிறது தனிப்பட்ட முறையில் கிடையாது. பொதுவாகவே நான் வந்து எந்த மாதிரி ஒரு ஆள்னா, பழைய பாடல் எம்ஜிஆர் சிவாஜி பாடல்கள் இருந்து
0: பாடல் மேலேயா? பொதுவாக ஒருத்தவங்க மேலே இல்லைன்ற மாதிரியே நான் கேட்டேன். எனக்கு நான் ஒரு நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேனா?
1: முதல்ல சொன்ன மாதிரி எல்லாத்துலேயும் அவசரப்பட்டேன். எப்படி
0: எல்லாத்துலேயும் அவசரப்பட்டேன்? சொல்லுங்கள் சொல்லுங்கள்.
1: எனக்கு வந்து இந்த பாடல் வரிகள் மேலே வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகம். அதனாலேயே நான் வந்து எல்லா விதமான பாடல்களையும் கேட்க ஆரம்பித்தேன் சின்ன வயசுலேருந்தே. ஸ்டார்டிங் எம்ஜிஆர் சிவாஜி பாடல்கள் இருந்து கரண்ட்டாக ஹிப்ஹாப் தமிழா பாடல்கள் வரைக்கும், அனிருத் பாடல்கள் வரைக்கும். ஸோ இந்த மாதிரி பல விதமான பாடல்கள், எல்லா விதமான பாடல்களையும் கேட்டு அந்த வார்த்தைகளை புரிஞ்சுக்கணும், அது என்ன அர்த்தம் கொடுக்குது, இது எப்படி எழுதுனாங்க, இந்த மாதிரி யோசனைகள் சிந்தனைகள் எனக்கு அதிகமாக வரும். ஸோ இவங்க எதை நினச்சி எழுதியிருப்பாங்க, உங்களுக்கு இப்போ இவங்க எதை நினச்சி பாடினான்னு தோணுச்சுல்ல, அந்த மாதிரி இவங்க எதை நினச்சி எழுதியிருப்பாங்க, ஸோ எப்படி இந்த மாதிரி சிந்தனைகள்லாம் வருது, இந்த மாதிரி யோசனை தான் நான் யோசிப்பேன்.
0: அருமை அருமை. அது என்னென்னா, பெரும்பாலான வரிகளில் வந்து இசை வந்து மூழ்கடிச்சிரும் அந்த வரிகளை, அதையும் மீறி அந்த வரிகள் வந்து வெளியில் வரும். எப்போ வரும்னா, இது என்ன சொல்ல வர்றாரு, ஆனால் நம்ம பாடியிருப்போம் அந்த பாடலை, எத்தனையோ முறை பாடியிருப்போம், ஆனால் அர்த்தம் தெரிஞ்சிருக்காது. அப்படியே பாட்டு போட போகிற போகலை பாடிட்டு போயிருந்துருப்போம். அதை உத்து ஆழ்ந்து பார்த்தோம்னா தான் இருக்கும். நம்ம கவிப்பேரரசு வைரமுத்து ஐயாலாம் அங்கங்கே வச்சுருப்பார் விஷயத்தை, அது என்ன அப்படின்னா போகிற போக்கில் தெரியாது, ஆழ்ந்து நோட்ஸ் எடுத்து பார்த்தா தான் தெரியும், ஓஹோ அப்படியா விஷயம் அப்படின்ற மாதிரி.
1: இது அது இல்லைன்ற மாதிரி நிறைய இடத்துல நமக்கே தோணும்.
0: அது அதே தான். அப்போ ஐயா கவிப்பேரரசு வைரமுத்து ஐயாவே அப்படின்னா வாலி ஐயா
1: சொல்லவா,
0: அன்னதாசன் ஐயா சொல்லவா,
1: அதுக்கு மேலே
0: அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். நீங்களும் கேட்டு பாருங்களேன் நேயர்களே. அதாவது பாடல் இருக்குது அப்படின்னா அந்த பாடலில் இருக்கக்கூடிய வரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த நுணுக்கத்தை மட்டும் கேட்டு பாருங்கள், அதில் ஒரு வித்தியாசமான வார்த்தைகள் பிறக்கும், சிந்தனைகள் பிறக்கும். இப்போ நம்ம என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில்?
1: எனக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் பழைய பாடல்கள் போயிட்டு, நாளை நமதேன்ற ஒரு பாட்டு. ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் அந்த சைல்டுஹுட் மெமரிஸை ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒரு பாட்டு, அது ரொம்ப மனசுக்கு வந்து ரொம்ப நெருங்கிய பாடல் அது.
0: கேட்டலாம் கூடை பெண்பலை நூறு புள்ளி.

0: எப்போதும் உங்களுடன் பயணிக்கும் கோடை பண்பலை இன்னொரு பள்ளியாய்ந்துள்ளது. ஆசையில் ஒரு குக்கூ. நேரம் பார்த்தீங்கன்னா 7:45 ஆயிருச்சு. நிகழ்ச்சியில் பிடிச்ச பாடலை கேட்கணும் அப்படின்னா 94 86 28 24 24 அப்படின்ற எண்ணுக்கு குரல் பதிவு மூலமாக உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்கலாம். இப்போ யார் கேட்டிருக்காங்க, எங்கேருந்து கேட்டிருக்காங்க, கேட்கலாம் வாங்க.
1: வணக்கம், என் பேர் தன்யா. நான் ஈரோடு மாவட்டம் கவுந்தப்பாடின்ற ஊர்லேருந்து பேசுகிறேன். எனக்கு சில்லுன்னு ஒரு காதல் படத்துலேருந்து உன்பேவா பாட்டு வேணும்.
0: பாடல் கேட்கலாம்.

0: மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான அறிவிப்பு இது. 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரை அணுகலாம். கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தென்றலாய் வீசிக்கொண்டிருக்கும் கோடை பண்பலை 100.5 நாளை ரசிக்கவிருக்கின்ற நமது நிகழ்ச்சிகள். காலை 8 மணிக்கு மனதோடு ராகம் திருநெல்வேலி மாவட்ட நேயர்களுக்காக, 9 மணிக்கு விரிகிறது குரலின் குரல் வானவில், 11 மணிக்கு லேக் எஃப்எம் கொடைக்கானல் ஏரி சாலையிலிருந்து, நண்பகல் 12 மணிக்கு மகளிர் நேரத்தில் படித்ததில் பிடித்தது, பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து நிகழ்ச்சியை அலங்கரிக்கிறார் சிவகங்கை மாவட்டம் இளையன்குடி சித்தி கதிஜா, மாலை 4 மணிக்கு வண்ண தூரிகையில் சினிமா கொட்டகை, 8 மணிக்கு இளமை பேசுகிறது, 9 மணிக்கு தவழ்ந்து வருகிறது கொடைத்தேன்றல், 10 மணிக்கு நினைவி சுகம் திருப்பூர் மாவட்ட நேயர்களுக்காக. அவையாவும் கோடை பண்பலை 100.5 நாளை ரசிக்கவிருக்கின்ற நமது நிகழ்ச்சிகள்.
2: நூறு புள்ளி 5 இன்றிரவு 10 மணிக்கும் தொலைபேசி

0: வழி நேரடி நிகழ்ச்சியாக நினைவே சுகம். இன்றைய நிகழ்ச்சி ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களுக்காக. நேரம் பார்த்தீங்கன்னா 7:54 ஆயிருச்சு. ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில நிறைவான பாடல் யாரு எங்கிருந்து கேட்டிருக்காங்க கேட்கலாம்.
1: நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டிலேருந்து ஜோ பேசுகிறேன். எனக்கு ஸ்டார் படத்துலேருந்து மனசுக்குள் மனசுக்குள் மையல் வந்தது எங்கள் பாடலை ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் ஒலிபரப்புங்க. நன்றி, வணக்கம்.
0: உங்களுக்கான பாடல் 100.5.

கோடை பன்மலை 101.5 இதுவரை கட்செவி வழியாக உங்கள் விருப்பப்பாடுகளை கேட்டு ரசித்தோம். ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் மீண்டும் கேட்கலாம் நாளை இரவு 7 மணிக்கு. எப்போதும் உங்களுடன் பயணிக்கும் கோடை பன்மலை 101.5 இணைந்தே இருங்கள். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் பிரேமா ஜெகன். நன்றி நேர்களே. 101.5 பள்ளி கல்லூரி பயிலும் மாணவ கண்மணிகளுக்காக இளமை பேசுகிறது. செய்தி அறிக்கைக்கு பிறகு

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். சோதனை சாவடிகளில் அதிநவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட உள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் சோதனை சாவடி ஒன்றில் அதிநவீன வசதியை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் வாகனங்கள் சோதனை சாவடிகளில் தடையின்றி செல்ல இயலும் என்றும் அவர் கூறினார். இதன் மூலம் 285 கோடி ரூபாய் மதிப்பிலான பெட்ரோலிய பொருட்கள் சேமிக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். விவசாயிகளுக்கு தேவையான உரம் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த உரத்துறை கூடுதல் செயலர் திருமதி அபர்ணா சர்மா, தற்போது 51% அளவிற்கு உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக கூறினார். வழக்கமாக 33% உரம் மட்டுமே கையிருப்பில் வைக்கப்படுவதாகவும், கூடுதல் தேவையை கருத்தில் கொண்டு கையிருப்பு விகிதம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உரங்களின் விலையில் எவ்வித மாற்றமும் இல்லை என்றும் அவர் கூறினார். தேவைக்கு ஏற்ப உரங்கள் இறக்குமதி செய்யப்படுவதாகவும் திருமதி அபர்ணா சர்மா தெரிவித்தார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இன்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினை சந்தித்து பேசினார். சென்னையில் உள்ள திரு மு க ஸ்டாலின் இல்லத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமானது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அரசியல் நாகரிகத்துடன் திரு விஜய் தம்மை சந்தித்து வாழ்த்து பெற்றதாக திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், வாழ்த்துகளையும் ஆலோசனைகளையும் வழங்கியதாக குறிப்பிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோவையும் திரு விஜய் சந்தித்து பேசினார். தமது இல்லத்திற்கு வந்த முதலாவது முதலமைச்சர் திரு விஜய் என்று இந்த சந்திப்பிற்கு பின்னர் திரு வைகோ செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். பின்னர் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாசையும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமானையும் முதலமைச்சர் சந்தித்து பேசினார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் பதவிக்கான தேர்தலில் தவிகவின் திரு ஜே சி டி பிரபாகர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். துணைத் தலைவர் பதவிக்கு திரு ரவிசங்கர் மனு தாக்கல் செய்துள்ளார். இவ்விரு பதவிகளுக்கும் வேறு யாரும் மனு தாக்கல் செய்யாததால் இவர்கள் இருவரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட உள்ளனர். இதற்கான அறிவிப்பினை சட்டப்பேரவையின் இடைக்கால அவைத்தலைவர் திரு கருப்பையா நாளை பேரவையில் வெளியிட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவிக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சேலம் மாவட்டம் காட்டுவளவு என்ற பகுதியில் மது போதையில் மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். மது மற்றும் போதை புழக்கம் காரணமாக ஏற்படும் சீரழிவுகள் உச்சத்தை அடைந்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். நிலைமை மேலும் மோசமாவதை தடுக்க உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் திமுக ஆட்சியின்போது நடைபெற்ற டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் முறைகேடு குறித்து சிபிஐ விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ள உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. நீதிபதிகள் திரு விக்ரம்நாத், திரு சந்தீப் மேத்தா அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. திமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி,

0: பதவியில் இருந்தபோது 45,000 டிரான்ஸ்பார்மர்களை கொள்முதல் செய்ததில் 397 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு நடைபெற்றதாக கூறி இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது. 118 புள்ளிகளுடன் இந்தியா முதலிடத்திலும், 113 புள்ளிகளுடன் நியூசிலாந்து இரண்டாவது இடத்திலும், 109 புள்ளிகளுடன் ஆஸ்திரேலியா மூன்றாவது இடத்திலும் உள்ளன. மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி பட்டம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 12-21, 21-16, 21-18 என்ற செட் கணக்கில் பிரேசிலின் ஜூலியானா வியானா வியாராவை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் கிருஷ்ண பிரசாத் கரகா பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய் இணையும் பட்டம் வென்றது. இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 21-18, 21-19 என்ற செட் கணக்கில் கனடாவின் லாப்கான் கென் பாங் லாப் ஹாங் ஹூக் பாங் இணையை வென்றது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கமல் கோஹர் வெண்கலப்பதக்கம் வென்றார். குஜராத் மாநிலம் காந்திநகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 வெண்கலப்பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷவாணி கோடை பண்பலை 100.5.

0: இனிய இரவு வணக்கம் நேயர்களே, வணக்கம் தம்பி தங்கைகளே. கடின உழைப்பு தான் வெற்றியின் அடிப்படை. தளர்வின்றி உழைத்தால் இலக்கை அடையலாம். அதோடு மகிழ்ச்சியும் வெற்றியும் நம்மை தேடி வரும். கோடை பன்மலை 100.5 இளமை பேசுகிறது. பள்ளி மற்றும் கல்லூரியில் பயிலும் மாணவ கண்மணிகளுக்கான நிகழ்ச்சி இது. உங்களுக்கான தொலைபேசி எண்கள் அறிமுகமானவ மாணவியருக்கு 24 24 24, மற்ற அனைத்து மாணவ கண்மணிகளுக்கும் 24 24 29. கொடைக்கானலின் முன் இணைப்பு எண் 0454 42. நிகழ்ச்சியோடு ஜி மேரி. சொல்லுக்குள் சொல் கக்கப்போ, இந்த இரண்டு விளையாட்டுகள் தான் விளையாட போறீங்க. சொல்லுக்குள் சொல்லுல நிறைய சொற்களை கண்டுபிடிச்சி சொல்லணும். கக்கப்போல முதல் எழுத்தை நீக்கிட்டு இரண்டாவது எழுத்துக்களை சேர்க்கிறப்ப வார்த்தை பொருள்படும், அதை கண்டுபிடிச்சி சொல்லணும். இப்ப விளையாட்டுக்கு போகலாமா? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி வட்டம் பத்தமங்கலத்துல இருந்து அருள்மணி பேசுறேன்.
0: எப்படி இருக்கீங்க? ரொம்ப நலமா இருக்கும். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க லீவ்ல?
1: லீவ்ல டைப் ரைட்டிங் கிளாஸ் போயிட்டு
0: இருக்கேன். ரொம்ப பொறுப்பான வேலை எல்லாம் செஞ்சிட்டு இருக்கீங்க. சரி, எந்த வகுப்பு படிக்கிறீங்க? எந்த வகுப்பு படிக்கிறீங்க?
1: 7ஆம் வகுப்பு முடிச்சிட்டேன்.
0: சரிங்க, ரொம்ப சந்தோஷம். நிகழ்ச்சிக்கு போலாமா?
1: போலாம்க்கா.
0: உங்களுக்காக விளையாட்டு சொல்லுக்குள் சொல்.
1: சரிங்க.
0: கவிதை துறை. சொல்லுங்க.
1: கரை. விதை.
0: சரி.
1: கவி. தை. விதை. துறை.
0: சரி. கவிதை அதை விட்டுட்டீங்க.
1: கவிதை
0: சூப்பரா சொல்லிட்டீங்க. நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றிங்க.

ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: for your home.
1: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
2: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
3: கோடை பன்மலை 100.5 இளமை பேசுகிறது. நேரம் 8:14. வணக்கம் வணக்கம் வணக்கம், பேச சொல்லுங்க. எங்க இருந்து பேசுறீங்க? எந்த வகுப்பு படிக்கிறீங்க நீங்க? போறீங்க? சரி சரி. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாஸ்தியா இருக்காங்களா உங்களுக்கு? உங்க ஃப்ரெண்ட் பேர் சொல்லுங்க முதல்ல. உங்க ஃப்ரெண்ட் பேர் சொல்லுங்க. பின்னாடி இருந்து யாரோ சொல்லி தராங்க. சரிங்க, விளையாட்டுக்கு போலாமா? பிரதீக்ஷா, விளையாட்டுக்கு போகலாமா? சரிங்க, உங்களுக்காக கக்கப்பூ விளையாட்டு. சம சது சரை கண்டுபிடிச்சு சொல்லுங்க பாப்போம். இது ஒரு மாவட்டம். சம சது சரை கண்டுபிடிங்க. சொல்லி தராங்களா? கண்டுபிடிச்சிட்டீங்களா? நீங்களா சொன்னீங்களா இல்ல சொல்லி தந்தாங்களா? நீங்கதான் கண்டுபிடிச்சீங்களா? சரிங்க, நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு ரொம்ப நன்றிங்க.

0: சொல்லுக்குள் சொல் கக்கக்கப்போ விளையாட்டுக்களோடு கோடை பண்பலையின் ஒரு பிள்ளை ஐந்திலிருந்து இளமை பேசுகிறது. நேரம் 8:21. இணைப்பில் யாருங்க? வாங்க, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: திண்டுக்கல் மாவட்டம் பழனி மற்றும் நரிகல்பட்டியில இருந்து அருண் பேசுறேன்.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: 10th முடிச்சு 11th போறேன்.
0: ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா?
1: ஆமாங்க.
0: சரி, என்ன குரூப் எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கீங்க?
1: பயோமேக்ஸ்
0: எடுக்கலாம். பயோமேக்ஸா? மேக்ஸ் நல்லா போடுவீங்களா?
1: புரியலங்க.
0: மேக்ஸ் நல்லா போடுவீங்களா? மேக்ஸ் நல்லா வருமான்னு கேட்குறேன். சரிங்க சரிங்க, விளையாட்டு போகலாமா?
1: போகலாங்க.
0: உங்களுக்காக வந்து சொல்லுக்குள் சொல் விளையாட்டு. உதய கீதங்கள்.
1: உதய கீத
0: கீதங்கள். உதய கீதங்கள் கண்டுபிடிச்சு சொல்லுங்க.
1: தங்கள்.
0: சரி.
1: உங்கள்.
0: அப்புறம் அவ்வளவுதானா?
1: யோசிக்கிறேன்.
0: யோசிக்கிறீங்களா? சரி சரி.
1: கீதங்கள்.
0: சரி. உதய அதை விட்டுட்டீங்க.
1: உதய
0: கல் கீத இப்படி சொல்லிட்டே போகலாம் இல்லையா? நன்றிங்க நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு.
1: நன்றி.

0: நேரம் 8:26. வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: அருஞ்சலை செல்வி, தேனி மாவட்டத்தில் இருந்து.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: சும்மா தான் இருக்கேன்.
0: சும்மா தான் இருக்கீங்களா? சாப்பிடலையா? இன்னும்
1: இல்ல.
0: என்ன சாப்பாடு உங்க வீட்ல?
1: தக்காளி.
0: தக்காளி சாதமா?
1: தக்காளி குழம்பு.
0: ஓ சரி சரி, வெறும் குழம்பு மட்டும்தானா? சரி, நிகழ்ச்சி போலாமா? அருந்தனை செல்வி, உங்களுக்காக கக்கக்க பூ விளையாட்டு. காசே காசே கண் கனை. காசே கண் கனை, இது ஒரு நகரம், கண்டுபிடிச்சு சொல்லுங்க பாப்போம்.
1: சென்னை.
0: சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்க அருந்தனை செல்வி, நன்றிக்கு.

கோடை பண்பலையின் உறுப்பிலேயே இதில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது இளமை பேசுகிறது. நேரம் 8:32. வணக்கம். வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க, பேசுங்க. வணக்கம்.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாடு சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
4: நேரம் வந்து 8:37 ஆயிடுச்சு. எழுமை பேசுகிறது நிகழ்ச்சியில இருக்கும். அடுத்ததா யாருங்க? வாங்க. வணக்கம்.
5: வணக்கம் மேம்.
4: வணக்கம்.
5: என் பேரு ஜீவகார்த்தி. குசலம்பட்டி மதுரை மாவட்டம்.
4: என்ன படிக்கிறீங்க?
5: 8th முடிச்சு 9th வகுப்பு போறேன் மேம்.
4: 9th போறீங்க, சரிங்க. உங்களுக்காக வந்து சொல்லுக்குள் சொல் விளையாட்டு இசை பாடல்கள்.
5: இசை மேம். பாடல் மேம்.
4: சரி,
5: இசை இன்னொருக்கு சொல்லுங்க மேம்.
4: இசை பாடல்கள்.
5: இசை பாடல். கல் மேம். பல் மேம்.
4: பாதா வரும்.
5: ஓ,
4: அவ்வளவுதானா?
5: இசைகள்.
4: இசை
5: கல்.
4: உங்களுடைய வானொலி சப்தத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, ரொம்ப எக்கோ ஆகுது. அவ்வளவுதானா?
5: அவ்வளவுதான்.
4: பாடல், பால், பாசை, கசை, கடல், இதெல்லாம் வரும். சரிங்களா? நன்றிங்க.

0: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: சொல்லுக்குள் சொல் கக்க போ விளையாட்டுக்களோட கோடை பண்பலை இன்னொரு பிள்ளையை இதிலிருந்து இளமை பேசுகிறது. நேரம் 8:43. வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் மேம்.
2: வணக்கம், பேர் சொல்லுங்க.
3: தேனி அலிநகரத்துல இருந்து அண்ணி பேசுறேன் மேம்.
2: ம், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் மேம். நீங்க எப்படி மேம் இருக்கீங்க?
2: ரொம்ப நல்லமா இருக்கும். நிகழ்ச்சி போலாமா?
3: ஆ, போலாம் மேம்.
2: சரி, நீங்க என்ன வகுப்பு படிக்கிறீங்க?
3: 8th முடிச்சு 9th போக போறேன் மேம்.
2: சரிங்க சரிங்க, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்காக வந்து வா எழுத்த வந்து சேர்க்க போறேன், கண்டுபிடிச்சு சொல்லிருங்க.
3: ஓகே மேம்.
2: வதே வன் பகா வசி.

0: வசாக்கா சொல்லுங்க மேம்.
1: வதே வன் வகா வசி. இது ஒரு மாவட்டம் தான்.
0: தென்காசியா மேம்?
1: தென்காசி தான் சரியான பதில். நன்றிங்க.
2: ஃப்ரீயா விடு ப்ரோ, வைப் பண்ணலாம், வைப் ஆயிரும். டேய், இப்ப நான் பாடுற மூலியாடா இருக்கிறேன். மாமா நீ அசி. என்னடா திட்டியா? இல்லடா அசினா ஆ கெத்து மாசு மக்கா மிஷி.
3: உன் சைட்ல ஃபால்ட்டை வச்சு நீ

0: கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. அடுத்ததா யாரு பேச போறாங்க? வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, பேர் சொல்லுங்க.
1: ஈரோடு மாவட்டம்
0: குறுங் வராது. குரு.
1: கதை.
0: சரி.
1: கவி.
0: தை மாதம் வரும் இல்லையா, அதை விட்டுட்டீங்க. அப்புறம் குவி வருமா? அப்புறம்
1: குவி
0: குவி நான் சொல்லிட்டேன்.
1: கருவி வருமாங்க?
0: வருங்க. ரொம்ப நன்றிங்க நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு.

0: நிகழ்ச்சியோட நிறைவா இப்ப யார் வர போறாங்க? வாங்க, வணக்கம்.
1: வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் செங்கையூர் படிக்கலம்
0: யுவஸ்ரீ, உங்களுக்காக வந்து காக்கா கப்பு விளையாட்டு விளையாடலாமா?
1: விளையாடலாம்க்கா.
0: மனா மம மக் மக மல் கண்டுபிடிங்க பாப்போம். மனா மம மக் மக மல். மா அப்படிங்கிற எழுத்தை வந்து நான் சேர்த்திருக்கேன்.

0: கண்டுபிடிச்சிட்டிங்களா? யோசிக்கிறீங்களா?
1: ஆமாக்கா.
0: உங்களுக்காக வந்து ஒரு குழு. இது ஒரு மாவட்டம். என்னங்க இன்னும் கண்டுபிடிக்கிறீங்களா? மனா, மம, மக், மக, மல். சொல்லித்தராங்களா?
1: நாமக்கல்.
0: கண்டுபிடிக்க இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு யுவஸ்ரீக்கு. நன்றிங்க நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு.

பயிலும் மாணவ செல்வங்களை சந்தித்து நிறைவு பெறுகிறது இன்றைய இளமை பேசுகிறது. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற தம்பி தங்கைகளுக்கும் கேட்டு ரசித்த உள்ளங்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். ஜி மீறி நன்றினீர்களை. இனி தவழ்ந்து வருகிறது கொடைத்தென்றல்.

வானலை இசை தேனலை, இது உங்கள் கோடை பண்பலை 100.5. நம் வசமாகும் வசந்த இசை அலைகள், கலைகளை அள்ளி அள்ளி தரும் அன்பினலை, நேயர்களை பாட வைக்கும் நடிக்க வைக்கும் நட்பின் கலையலை, இது நம் உறவுகளை சொல்லி உரிமையுடன் உரையாட வைக்கும் சிறந்த பண்பலை, இது நம் பண்பலை, இது உங்கள் கோடை பண்பலை 100.5. வணக்கங்களுடன், வாழ்த்துக்களுடன், சலீமா ஷாஜஹான்.

வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காற்று ஓசையை கடத்தும் ஒரு வெளி, அதே வெளியில் தள்ளாடும் அதனோடு சிறு நினைவும், அந்த நினைவோடு பல ஏக்கங்களும், அந்த ஏக்கங்களோடு எத்தனை எத்தனையோ காலங்களும் கடந்து வரும். ஒரு முத்தாரம் நகை மட்டுமல்ல, அது அழகின் அடையாளம். பெண்கள் அணியும் பொன் நகைகள் எப்போதுமே பல ஆசைகளை வெளிப்படுத்தும், சில கனவுகளாக மட்டுமே இருக்கும். முத்தாரம் கிடைக்காத போதும் கூட மகிழ்ச்சிக்கு பல வழிகள் இருக்கின்றன என்று சொல்லும், அதுவே தங்க தருணங்களாகின்றன. சிலர் கனவுகளை சேகரித்து வைத்திருப்பர். முன்னும் பின்னும் அந்த கனவுகள் அவர்களை அலைக்கழிக்கலாம், ஆனால் நம்பிக்கையின் விளிம்புக்கு அது அவர்களை தள்ளுவதில்லை. அவ்வப்போது சில கனவுகள் நிஜங்களாவதுண்டு, அதற்கு சில கண்கள் காவலாய் நிற்பதுண்டு. நெஞ்சம் அமைதியாகலாம், ஒரு ராகம் தாளாட்டாகலாம். அந்தி நேர வானம் மெதுவாக சிவக்க, நிழல்கள் நீள அந்த பெண் காத்திருந்த அந்த தருணம் வரலாம். காதல் துணைவனிடமிருந்து அந்த முத்தாரம் பரிசாய் கிடைக்கலாம். காதல் மின்னும் கண்ணரங்கமாகலாம், அது பாடல் பாடி அவர்களை அழைக்கலாம். அது ஒரு நொடியாகலாம், பல வருடங்களாகலாம். அந்த நீல வானம் சாயும் நேரம் அந்த பரிசு கிடைத்துவிட்டால் அது இன்னும் சிறந்ததொரு தருணமாகும். இன்று நம் கோடை பண்பலை 100.5 MHz கொடை தென்றலில் மனம் மயக்கும் மெட்டுக்களாய் வருகின்றன நம் மனதை வருடும் மகிழ்வான பாடல்கள். முதல் பாடல் 1970 வெளியான சொர்க்கம் திரைப்படத்திலிருந்து. கவியரசு கண்ணதாசன் வரிகளில் ஒரு முத்தாரத்தில் 30 முத்து சேர்த்து வைத்திருந்தேன் பாடல். பி சுஷீலா குரலில் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் இசையில் வருகிறது. கேட்டு ரசிக்கலாமா?

அது ஒரு இளமை கதை சொல்லும் மாலை நேரம். சின்னஞ்சிறிய மேடையில் அவர்கள் சந்தித்துக் கொண்டார்கள். இரண்டு மனங்களும் உரையாடிக்கொள்ள சிறந்த ஒரு இடமாக அது இல்லை. காதலன் நன்றி சொல்லி நகர காதலி அந்த மேடையில் உரையை தொடர்ந்தார். அந்த பேச்சில் நுணுக்கம் இருந்தது. அதுவரை கதை நெய்த காதலனைப் போல இல்லாமல் அந்த காதலி மக்கள் மனம் விரும்பும் வார்த்தைகளை பேசினாள். அதில் காதலனும் மயங்கிப் போனான். என்ன ஒரு சிந்தனை, என்ன ஒரு அற்புதமான அழுத்தமான இனிமையான பேச்சு! அந்த குரலுக்கு அடிமை சாசனம் எழுதி தந்து விடலாமா என்றும் கூட எண்ணினான். அது இனி நடக்காது. ஏனென்றால் அதற்கான உரிமையை அவன் என்றோ அவளிடம் தந்துவிட்டதால் ஏற்கனவே அவன் அவளுக்கு உரிமையானவன். ஆனாலும் அவன் சொன்ன வார்த்தைகளை அவள் நம்புவதாயில்லை. விளையாட்டு போல பல கதைகள் சொல்பவன், இன்றும் பொய்தான் சொல்கிறான் என்று நினைத்தவள் அவன் கண்களை பார்த்தாள். அவள் மனதை அவன் பார்த்தான். சவால்கள் சமரசமாகின. காதல் கரை புரண்டோடியது. பட்டிமன்ற பேச்சுக்குள்ளிருந்து அந்த மேடையில் காதல் வெள்ளம் கரை புரண்டோடியது. அந்த காதலர்கள் மட்டும் அதில் காதல் பயணம் செய்தனர். கவிதை என்னும் தோணியில் காதல் என்னும் துடுப்பு கொண்டு நீண்ட நெடும் பயணம். அதில் அவள் பேசியதே பாடலாய் கேட்டது அந்த காதலனுக்கு. நமக்கு என்ன கேட்குமோ? இது நம் கோடை

பண்பலை 100.5 MHz கொடைத்தென்றலில் மனமயக்கும் மெட்டுக்களாய் வருகின்றன நம் மனதை வருடும் மகிழ்வான பாடல்கள். 1969 ஆண்டு வெளியான 1000 பொய் திரைப்படத்திலிருந்து கவியரசு கண்ணதாசன் வரிகளில் புலவர் சொன்னதும் பொய்யே பாடல் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா அவர்களின் குரல்களில் வி குமார் இசையில் வருகிறது. கேட்டு ரசிக்கலாமா?

0: தமிழ் சங்கம்
1: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
2: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
3: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: அது ஒரு பௌர்ணமி இரவு. கடற்கரை முழுவதும் ஒளி பரவி கிடந்தது. அலைகள் மெதுவாக அந்த கடற்கரை மணலை தொட்டு தொட்டு மீண்டும் கடலுக்கே திரும்பிக் கொண்டிருந்தன. இருவர் வார்த்தைகள் ஏதுமின்றி அருகருகே அமர்ந்து கொஞ்ச நேரம், நடந்து கொஞ்ச நேரம் நேரத்தை கடத்திக் கொண்டிருந்தனர். அவ்வப்போது அவர்கள் காதுகளுக்கு கேட்காமல் மனதிற்குள் ஆழமான இசை கேட்டுக்கொண்டிருந்தது. அந்த இரவையே அது ஒரு பாடலாக மாற்றிக் கொண்டிருந்தது. அவர்களுக்கு மட்டும் அந்த இரவு இசை இரவாகியிருந்தது. அவள் மெதுவாக கேட்டாள், இந்த இரவு இங்கேயே இருப்போமா? அவன் பதில் ஏதும் சொல்லவில்லை. ஆனால் கண்களில் மட்டும் ஆம் என்ற பதில் தந்த காதலன் காதலியின் கரம் பற்றினான். மௌனம் கதை சொல்ல தொடங்கியது. அவன் அவளிடம், நீ தமிழ் பேசும்போது தமிழ் இனிக்கிறது என்றான் கவித்துவமாக. அவள் சிரித்தாள். நீ சிரிக்கும்போது இந்த இரவு நட்சத்திரமாய் மின்னுகிறது என்றான் இன்னும் கவித்துவமாக. அவள் வெட்கப்பட்டாள். நீ வெட்கப்படும் போது இந்த கடல் கொஞ்சம் உள்வாங்குகிறது என்றான். அவள் வேறு எதுவும் செய்யவில்லை. அந்த இரவை அவள் கொஞ்சம் நிறுத்தி வைத்தாள். எதுவும்

செய்யாமல் அமைதியாய் அழகாய் பளிங்கு சிலை போல நின்றிருந்தாள் அந்த காதலி. அந்த காதலர்களைக் கண்டு பொறாமை கொண்டு மேகத்தில் மறைந்தது அந்த பௌர்ணமி நிலா. இது நம் கோடை பண்பலை 100.5 MHz-இன் கொடைத்தென்றலில் மனம் மயக்கும் மெட்டுக்களாய் வருகின்றன நம் மனதை வருடும் மகிழ்வான பாடல்கள். 1969 வெளியான 1000 பொய் திரைப்படத்திலிருந்து இளமை கவிஞர் வாலியின் வரிகளில் பௌர்ணமி நிலவில் பாடல். SP பாலசுப்ரமணியம் மற்றும் S. ஜானகி அவர்களின் குரல்களில் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் இசையில் வருகிறது. கேட்டு ரசிக்கலாமா?

அது பூக்களால் சூழப்பட்ட கிராமம். அந்த கிராமம் முழுவதும் செவ்வந்தி பூக்கள் பூத்திருந்தன. ஒவ்வொரு நாளும் அந்த பூக்களை பறித்து தோட்டத்தை வெறுமையாக்கி சந்தையை நிரப்புவார்கள்.

0: சிறுவர்கள். அவர்கள் அந்த தோட்டத்தில் வேலை செய்யும் போது அது ஒரு போர்க்களம் போல இருக்கும். அந்த சிறுவர்களின் ஒவ்வொரு விரலும் வெட்டும் கத்தி போல அந்த சிவந்த பூக்களை நெருக்கி நகர விடாமல் கைகளுக்குள் நிறுத்தி கத்திரி போல நறுக்கி அந்த பெரும் பையில் போட்டுக்கொண்டே இருந்தனர். ஏதோ எறும்பு கூட்டத்திற்குள் எறும்பு தின்னி ஒன்று தன் காலை உணவை உண்பது போல அந்த சிறுவர்கள் அந்த பூக்களை பறித்துக் கொண்டிருந்தனர். அந்த கிராமத்தில் அனைவருக்கும் தெரிந்த ஒரு சிறுவன் இருந்தான். அவனுக்கு ஒரு பெயர் வேண்டுமல்லவா? உங்களுக்கு பிடித்த பெயரையே நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அவன் அவனது அம்மாவிடம் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பான்.
1: எனக்கு இந்த பூ பறிக்க பிடிக்கவே இல்லம்மா, அது பாவல்ல
0: என்று அவன் சொல்ல சொல்ல அவன் அம்மா அவனை அந்த தோட்டத்திற்கு அழைத்து கொண்டு போய் விட்டுவிட்டு அவரும் பூக்களை பறிக்க தொடங்குவார். அவனுக்கு பூக்கள் பறிக்கத்தான் விருப்பமில்லையே தவிர, அங்கு பூவைப் போலவே சிரித்த முகத்தோடு தினமும் வரும் அந்த குட்டி பெண்ணை பார்க்க அலாதி பிரியம். அந்த குட்டி பெண்ணுக்கு என்ன பெயர் வைக்கலாம்? உங்களுக்கு பிடித்த பெயரையே வைத்துக் கொள்ளுங்கள். இன்று அந்த தோட்டத்தில் செவந்தி பூக்கள் பூத்து குலுங்க அவன் அந்த பூக்களை பறித்து கொண்டே இருந்தான். தோட்டத்தின் கிழக்கு பக்கத்தில் அவன் பூ பறிக்க, தோட்டத்தின் வடக்கு பக்கத்தில் அவள் பூ பறிக்க, இடையில் அவனது அம்மா பூ பறித்து கொண்டிருந்தாள். அந்த தோட்டத்தில் பாம்புகள் இருக்கலாம். அதைக் கண்டு பெரும் பயம் கொள்ளாமல் அவர்கள் அந்த பூக்களை பறித்து கொண்டிருந்தனர். அந்த பூ பறிக்கும் வேட்டை கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்கிக் கொண்டு தோட்டத்தின் நடுப்பகுதிக்கு அவர்களை கொண்டு வந்தது. வலது பக்கம் அம்மா நெருங்கி வர எதிரே அந்த குட்டி பெண். இங்கே அவன் பூ பறித்துக் கொண்டிருந்தான். அவன் அவளை பார்க்க அவன் மனதிற்குள் பாரம் ஏறிக்கொண்டிருந்தது. படபடப்பு பற்றி கொண்டது. ஏதோ சரியில்லை, இங்கு ஏதோ நடக்கிறது என்று அவன் அஞ்சினான். எதிர்பாராத அந்த நொடி அவன் கைகளை ஏதோ தீண்டியது. திடுக்கிட்டான் அவன். சுதாரித்துக் கொண்டு தலை நிமிர்ந்து பார்க்க அவன் மனதில் புன்னகை நிரம்பியது. ஆனால் முகம் மட்டும் வெளிரிவிட்டது. ஏதோ அவன் கைகளை தீண்டியிருந்தது. அது அவளுடைய சின்னஞ்சிறு விரல்தான். அதை அவன் உறுதி செய்த நேரம் உறைந்து போனான். சின்னஞ்சிறு காதலில் அவன் உறைந்தே போனான். அவனது ஒரு மனம் சொன்னது, செத்தேன், இதுக்கு பாம்பே கொத்தியிருக்கலாம். இது நம் கொடை பண்பலை 100.5 MHz கொடை தென்றலில் மனமயக்கும் மெட்டுக்களாய் வருகின்றன நம் மனதை வருடும் மகிழ்வான பாடல்கள். 1969 வெளியான குலவிளக்கு திரைப்படத்திலிருந்து கவியரசு கண்ணதாசன் வரிகளில் பூ பூவா பூத்திற்கு பாடல் பி. சுஷீலா குரலில், கே. வி. மகாதேவன் இசையில் வருகிறது. கேட்டு ரசிக்கலாமா?

0: நீ சொல்றதுதான் தப்பு. இன்னொரு தடவை சொல்றேன்.
1: சிட்டி பாபு செய்யும் பூ என்ன பூ? அவன் வெட்டி தின்னு துப்புறது என்ன பூ? கரும்பு. வாணியிடம் இல்லாதது என்ன பூ? படிப்பு.
0: இது வாய் திறந்த

0: சொல்லுங்க. என்னப்போ? இன்னொரு தடவை சொல்றேன்.
1: வேலை செய்ய சோம்பல் தரும், வீட்டில் கூட வெறுப்பு வரும், வேதனையில் மலரும் பூ என்னப்போ?
2: சலிப்பு.
1: மலர்களிடம் கேட்டதற்கு மரங்கள் வந்து பதிலை சொன்னால் மனசுக்குள்ளே தோன்றும் பூ என்னப்போ?
2: மதிப்பு.

இரவு விழித்திருந்தது. தூக்கம் அவனுக்கு தொலைவில் இருந்தது. தூக்கத்திற்கும் அவனுக்கும் சண்டை வந்து பல வாரங்கள் ஆகியிருந்தன. அவன் விழித்தே இருந்தான். அந்த கனவுகள் மட்டும் இரவும் பகலும் அவனுடைய மனதை இளைப்பார விடாமல் செய்து கொண்டே இருந்தது. இன்னும் யாரிடமும் சொல்லாத அந்த சிறந்த நினைவுகளை மட்டும் அவன் கனவுகளாக அசை போட்டுக் கொண்டே இருந்தான். இதயம் ஏன் இப்படி தவிக்கிறது? தீயாய் தகிக்கிறது. இதயம் ஏன் இப்படி துடிக்கிறது? கோபமாய் திட்டுகிறது. இதயம் ஏன் இப்படி நகர்கிறது? அவளை கண்டு ஏன் துவண்டு போகிறது? இப்படி ஒரு கவிதையை அவன் ஆசையாசையாய் எழுத, அதை பகிர்ந்து கொள்ள அவள் அங்கு இல்லை. கைபேசியை கையில் எடுத்து அவளை அழைக்கலாம், ஆனால் அவள் உறக்கம் கலைந்துவிடுமே, வேண்டாம் என்று மறுத்தது அவன் மனம். வானத்தில் மேகங்கள் நகர அவன் அவளை பற்றி நினைத்து கொண்டே இருந்தான். நேரம் ஓடிக்கொண்டே இருந்தது. நிலவும் நகர்ந்து கொண்டே இருந்தது. அது கூட அவனுக்கு இயல்பாய் தெரிந்தது. அவனுக்குள்ளே ஒரு போராட்டம். இந்த கவிதை அழகாக இருப்பதாக தோன்றியது. ஆனால் அதைவிட இன்னும் அழகு அதை அவளிடம் படித்து காட்டினால் நன்றாக இருக்கும் என்று நினைத்தான். ஏங்கினான், தவித்தான், தவிர்த்தான், முட்டிக்கொண்டான், முனகிக்கொண்டான். ஆனால் அவள் தூக்கம் கலைக்க அவனுக்கு விருப்பமில்லை. அதனால் வெற்று பார்வை பார்த்து கொண்டே அந்த இரவை கழித்து கொண்டிருந்தான். அவன் மனம் ஒரு மூடிய சிப்பி போல காதல் உணர்வுகளை உள்ளே அடக்கி வைத்திருக்க, மழை துளிகளாய் வார்த்தைகள் விழுந்து கொண்டே இருக்க, இன்னும் பல கவிதைகள் அந்த காகிதத்தில் வீழ்ந்து கொண்டிருந்தன. அவன் எழுதிக்கொண்டே இருந்தான். உறங்காமல் எழுதிக்கொண்டே இருந்தான். ஒரு சின்ன இடைவெளி எடுத்துக்கொள்ள அவன் அந்த இரவில் தேநீர் போட்டுக்கொண்டு ஒரு கோப்பையோடு வீட்டின் முற்றத்திற்கு வந்தான். நிலவு நகர்ந்திருந்தது. அவனிடம் இருந்து அவளிடம், அவன் இங்கிருக்க அவள் அங்கிருக்க, நிலவு அவனிடமிருந்து அவளிடம் வந்தது. கவிதையை ஏற்றிக்கொண்டு வானத்து வாகனமாய் அவளிடம் வந்தது. அந்த வெண்ணிலா வானத்தில் அவனது கவிதைகளை சுமந்து கொண்டு வந்தது. அவளிடம் காதல் சொல்ல வந்தது. அவளும் பார்த்து கொண்டிருந்தாள் அந்த நிலவை, வெண்ணிலவை பார்த்து கொண்டே இருந்தாள். இது நம் கோடை பண்பலை 100.5 MHz கொடை தென்றலில் மனம் மயக்கும் மெட்டுகளாய் வருகின்றன நம் மனதை வருடும் மகிழ்வான பாடல்கள். 1969 வெளியான மன்னிப்பு திரைப்படத்திலிருந்து இளமை கவிஞர் வாலியின் வரிகளில் வெண்ணிலா வானில் வரும் பாடல் பி சுஷீலா குரலில், இசையமைப்பாளர் எஸ் எம் சுப்பையா நாயுடு இசையில் வருகிறது. கேட்டு ரசிக்கலாமா?

நாளை என்னும் ஒரு மாயையோடு, இன்று என்னும் ஒரு வேள்வியோடு, நேற்று என்னும் ஒரு மந்திரமும் கலந்து உருவாகும் நம் வாழ்க்கை நம்முடையது. அதில் அலாதியான பல செயல்களையும் விறுவிறுப்பான சில சிந்தனை சிதறல்களையும் நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். சில நேரங்களில் காதல், சில நேரங்களில் வெறுப்பு, சில நேரங்களில் கோபம், சில நேரங்களில் வருத்தம் என்று பல உணர்வுகளை கலந்து நம் ஒவ்வொரு நாளையும் நாம் கடத்தி கொண்டிருக்கிறோம். இதில் காதல் மட்டும் ஒரு உன்னத மருந்தாக, அருமருந்தாக அமைகிறது. அந்த காதலுக்கு மட்டும் எத்தனை துணை தேவைப்படுகிறது! சிவந்த செவ்வானம், இனிக்கும் மாலை நேரம், இரவு நட்சத்திரங்கள், ரம்யமான கண்கள், குறும்புத்தனமான சிரிப்பு, இன்னும் கோடி கோடி கவிதைகள். இவை மட்டும் போதுமா என்றால் பத்தாது, இன்னும் சேர்த்துக் கொள்ளுங்கள். என்னென்ன உங்களை மகிழ்விக்குமோ அத்தனை விஷயங்களையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். காதல் அத்தனையையும் ஏற்றுக்கொள்ளும், அத்தனையையும் ஏற்றுக்கொண்டு உங்களையும் சேர்த்து விழுங்கும். காதல் அப்படிப்பட்ட ஒரு விசித்திரமான வஸ்து. கேள்விகளோடு அல்ல, பதில்களோடு அல்ல, எல்லா காதல்களும் உணர்வுகளோடு மட்டுமே உருவாகின்றன. எல்லா மனதையும் ஆட்படுத்தி அள்ளி அள்ளி தின்னுகின்றன. ஒரு கவிதையோ, ஒரு ஓவியமோ, ஒரு பாடலோ, ஒரு சினுங்களோ, ஒரு நிழலோ, ஒரு தலைக்கோதலோ, ஒரு உச்சிக்கொட்டலோ, இன்னும் சில பல இத்தியாதிகளோ சேர்ந்துதான் இன்றும் நம் மனதில் அந்த காதலை உணரச் செய்கின்றன. செய்யட்டும், அந்த செவ்வானம் இன்னும் ஒரு கதை சொல்லும். சொல்லட்டும், கேட்கலாம், காதலோடு கேட்கலாம். கொடைப்பண்பலை 100.5 MHz கொடைத்தன்றலில் மனமயக்கும் மெட்டுக்களாய் மனதை வருடும் மகிழ்வான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். 1969 வெளியான 4 கில்லாடிகள் திரைப்படத்திலிருந்து இளமை கவிஞர் வாலியின் வரிகளில் செவ்வானத்தில் ஒரு நட்சத்திரம் பாடல் TM சவுந்தரராஜன் மற்றும் P சுஷீலா குரல்களில் கேட்டு ரசிக்கலாமா?

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: மாலை நேரத்தில் நிழல்கள் நீண்டு கிடக்கும். ஒவ்வொரு காதல் பார்வையிலும் யுகமாக நீளும் ஒவ்வொரு நொடிகளைப் போல அந்த மாலை நேரத்து நிழல்கள் நீண்டு கொண்டே இருக்கின்றன. அப்போது அந்த வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மெதுவாக அசையத் தொடங்குகின்றன. குளிர்காற்று அந்த இரண்டு நாசிகளையும் வெப்பமாக்கும் மாயத்தை செய்து கொண்டிருந்தது. காதலி காதலனை பார்த்து கண்களால் ஒன்றை சொல்ல காதலனுக்கு அது புரிந்துவிட்டது. அருகே வந்து நெற்றி பொட்டில் ஒரு முத்தம் வைத்தான். மனதின் ஒரு போராட்டம், அருகே இருந்து கொள்ள விருப்பம்தான், ஆனால் மறுநாள் வேலைக்காக இப்போதே கிளம்ப வேண்டியிருந்தது. தூரம் கொஞ்சம் அதிகம், 400 கிலோமீட்டர்களாவது கடந்து போக வேண்டும். ஆக இப்போதே கிளம்ப வேண்டியது அவசியமாகிறது. காதலனது மனம் போராட்டம் கொண்டது. அருகே இருக்க ஆசை, தூரம் செல்ல வேண்டிய கட்டாயம். காதலி மீண்டும் கண்களால் ஏதோ சொல்கிறாள். சூடாத மலரும் வாசனை தரும்தானே. காதலன் அந்த அடுக்கு மல்லிகை பூவை கொடியிலிருந்து பறித்துவிட்டு தலையை திருப்பினான். அவன் கண்கள் கோபம் கொண்டன. பூக்களை பறித்தால்தான் அவளுக்கு கோபம் தலைக்கேறுமே. மறந்து போய் பறித்துவிட்டதால் ஆசை நிராசையாகி கோபம் மட்டுமே மிஞ்சி நின்றது. அந்த மாலை நேரத்தில் நிழல்கள் நீண்டு கொண்டே சென்றன. இந்த முறை காதல் பார்வையில்லை, கோபப் பார்வையால் யுகமாய் நீண்டது. அந்த மாலை நேரத்து ஒவ்வொரு நொடிகளும் நீண்டு கொண்டே சென்றன. இருவேறு திசைகளில் நீண்டு கொண்டே சென்றன. இது நம் கோடை பண்பலை 100.5 MHz கொடை தென்றலில் மனமயக்கும் மெட்டுகளாய் வருகின்றன மனதை வருடும் மகிழ்வான பாடல்கள். 1969 வெளியான நிறைக்குடம் திரைப்படத்திலிருந்து கவியரசு கண்ணதாசன் வரிகளில் கண் ஒரு பக்கம் பாடல் TM சவுந்தரராஜன், பி சுஷீலா குரல்களில், இசையமைப்பாளர் வி குமார் இசையில் வருகிறது. கேட்கலாமா?

அது மக்கள் கூட்டம் பெருகி நின்ற ஒரு இடம். அங்குதான் தன் காதலியை முதன்முறையாக பார்த்தான் அந்த காதலன். அவள் கூட்டத்தில், ஒரு பெரும் கூட்டத்தில் நின்றிருந்தாள். சட்டென்று கவனம் ஈர்க்கும் கண்களோடு, பளிங்கு கன்னங்களோடு, சிரித்தால் கண்கள் கூசும் பற்களோடு அவள் நின்றிருந்தாள். காதலன் தன் கண்களை விலக்கவே இல்லை, பார்த்து கொண்டே இருந்தான். அது ஒரு போராட்டம் போல இருந்தது. எப்போது அவள் பார்க்கப் போகிறாள் என்று ஒரு லட்சியத்தோடு அவன் பார்த்து கொண்டே இருந்தான். அந்த பெரும் கூட்டம் ஆர்ப்பரிக்க அவள் அவனை பார்த்தாள். அடுத்த நொடியே காதல் தீ பற்றி கொண்டது. அப்படித்தான் நினைத்தான் அந்த காதலன். ஆனால் அது அப்படி நடக்க சாத்தியமே இல்லை. சினிமாவில் மட்டும்தான் அப்படி நடக்கும். இது நிஜம். இங்கு காதல் முதல் பார்வையில் வருவதில்லை. மாறாக காதலி அவனை என்ன நினைத்தாளோ தெரியவில்லை. தேசத்திலிருந்து துரத்தப்பட்டவனைப் போல அவனுக்கு ஒரு உணர்வை தந்தாள். அந்த உதாசீன பார்வையால் அவனை குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்கினாள். அவன் கண்கள் ஈரம் கொண்டன. போரின் முதல் அம்பு இலக்கை அடையாமல் வீணானது போல அவன் சோகமானான். ஆனால் ஆண்டுகள் கழிந்த பின் அதே போன்ற ஒரு சோகம், இன்னும் சில மாதங்கள் கழித்து அதே போன்ற ஒரு வருத்தம், இன்னும் சில வாரங்கள் கழித்து அதே போன்ற ஒரு மிரட்சி, இன்னும் சில நாட்கள் கழித்து அதே போன்ற ஒரு ஏக்கம், இன்னும் சில மணி நேரங்கள் கழித்து அதே போன்ற ஒரு மகிழ்ச்சி. அவனுடைய மன்னிப்புக்கு பிறகு அவளிடமிருந்து கிடைத்தது அன்பான ஒரு முத்தம். அந்த காதலர்கள் எத்தனையோ சண்டைகளுக்கு பின்னர் காதல் துணைகளானார்கள். சினிமாவில் மட்டும்தான் முதல் பார்வையிலேயே காதல் மலரும். நிஜத்தில் அது பல தருணங்களை எதிர்பார்க்கும். இது நம் கோடை பண்பலை 100.5 MHz கோடை தென்றலில் மனமயக்கும் மெட்டுகளாய் வருகின்றன மனதை வருடும் மகிழ்வான பாடல்கள். 1969 வெளியான பூவா தலையா திரைப்படத்திலிருந்து இளமை கவிஞர் வாலியின் வரிகளில் மதுரையில் பறந்த மீன்கொடியை உன் கண்களில் கண்டேனே பாடல், டிஎம் சவுந்தரராஜன் குரலில், இசையமைப்பாளர் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் இசையில் வருகிறது. கேட்கலாமா?

காலத்தில் ஒரு ராஜா தன் பேரரசை நடத்தி கொண்டிருந்தார். அவரது மனதில் நீங்காத இடம் பிடித்த ஒரு நபராய் அந்த நாட்டின் ராணி இருந்தார். ராஜா காலத்து காதல் கதை இது. அந்த ராஜா ராணியை ஆசை தீர காதலித்துக் கொண்டே இருந்தார். ஆனாலும் காதல் கொஞ்சம் கூட குறையவில்லை. சில நேரங்களில் ராணியிடம் ஒரு முத்தம் கேட்டு காத்திருப்பார். சில போர்களை கூட முடித்துவிட்டு வந்து கேட்பார். வேட்டைக்கு தயாராகும் படைகளை கண்டு கொள்ளாமல் ராணியிடம் அன்பாய் சில வார்த்தைகளை பேசுவார். ஆனாலும் ராணி முத்தத்திற்கு மொத்தமாய் தடை சொல்வார். என்ன செய்தால் முத்த பரிசு கிடைக்கும் என்ற கேள்வியை முதன் முதலில் ஒரு நாள் ராஜா ராணியிடம் கேட்டார். அப்போதுதான் ராணி அந்த புதிரை கேட்டார். புதிரை அவிழ்த்தால் முத்த பரிசு, இல்லையென்றால் இன்னும் எத்தனை போரோ, எத்தனை வேட்டையோ, எத்தனை காலமோ என்று ஏக்கம் கொண்டார் ராஜா. புதிர் இதுதான். ஒரு நத்தை ஏன் தூரமாய் நகர்ந்து கொண்டே செல்கிறது? இந்த கேள்விக்கே ராஜா குழம்பி போனார். இதுவரை எந்த ஒரு குருவும் தனக்கு இது மாதிரியான புதிர்களை கேட்டதில்லையே என்று யோசித்தார். நத்தைகள் நீர்நிலைகளிலும் அதை சுற்றியும் வாழ்பவை. அவையின் தூரமாய் நகர்கின்றன. யோசித்து யோசித்து குழம்பி போனார். ஆனால் ஒன்றும் புலப்படவில்லை. ஏதோ ஒரு பதிலை சொல்லி வைப்போம் என்று பின் ஒரு பதிலை சொன்னார். அது தன் காதலை தேடிச் செல்கிறது என்று பதிலளித்தார். உடனே ராஜாவுக்கு ஒரு முத்த பரிசு கிடைத்தது. அறிவுபூர்வமான பதிலாக இருந்திருந்தால் ராணியின் மனதில் காதல் மலராமல் போயிருக்கும். காதலாக யோசித்ததால் ராஜாவுக்கு முத்த பரிசு கிடைத்தது. அறிவு காதலை தருவதில்லை, காதல் அறிவை தேடுவதில்லை. அறிவு காதலை தருவதில்லை, காதல் அறிவை தேடுவதில்லை. அது உணர்வின் ஆழத்தில் அன்பை தேடும். அந்த ராஜா ராணியிடம் வேறு என்ன கேட்பார்? இது கோடை பண்பலை 100.5 MHz-ன் கொடை தென்றலில் மனமயக்கும் மெட்டுகளாய் வருகின்றன மனதை வருடும் மகிழ்வான பாடல்கள். 1969 வெளியான சிவந்தமன் திரைப்படத்திலிருந்து கவியரசு கண்ணதாசன் வரிகளில் ஒரு ராஜா ராணியிடம் பாடல். TM சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா அவர்களின் குரல்களில் இசையமைப்பாளர் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் இசையில் வருகிறது. கேட்டு ரசிக்கலாமா?

மாலை நேரத்து சூரியன், இரவு நேரத்து நிலா, இருளில் மின்னும் நட்சத்திரம், தோட்டத்து செவ்வந்தி, ரம்யமான காதல் வார்த்தைகள், திடீரென ஒரு காதல் சந்திப்பு, புன்னகை பூக்கும் ஒரு காதல் ஜோடி, வார்த்தைகளால் அல்லாமல் அன்பால் கோர்க்கப்பட்ட கவிதைகள், இன்னும் சொல்லாத வார்த்தைகள், தேங்கி கிடக்கும் தயக்கங்கள், குளிர்ச்சி தரும் ஸ்பரிசங்கள், கண்ணால் தந்த அனுமதிகள், உறக்கம் தராத இரவுகள், இன்னும் மலரும் நினைவுகள், காதல் நினைவுகள் எத்தனை எத்தனையோ, அத்தனையும் இன்றைய இரவில் நம் மனதை கொள்ளை கொண்டன அல்லவா? இது நிறைவுக்கான நேரம். அன்போடு நிறைவு செய்வோம். இப்போது 1968 வெளியான எதிர்நீச்சல் திரைப்படத்திலிருந்து வாலியின் வரிகளில் தாமரை கண்ணங்கள் பாடல், பி.பி. ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி.சுஷீலா அவர்களின் குரல்களில் இசையமைப்பாளர் வி. குமார் இசையில் வருகிறது. கேட்டு ரசிக்கலாமா? நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாமா? நேயர்கள், இதுவரை கேட்டது கோடை பண்பலை 100.5 MHz கொடை தென்றலில் மனமயக்கும் மெட்டுக்கள், நம் மனதை வருடும் மகிழ்வான பாடல்கள். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை யுகமாய் நீளும் காதல் கதைகளோடும், மௌனம் சொல்லும் காதல் பாடல்களோடும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். சலீமா ஷாஜஹான். இரவு வணக்கங்கள் நேயர்களே.

0: வாழ்நாள் தேடலிலே கிடைக்கின்ற பரிசு நினைவுகள்தான். நிஜங்களை விட நினைவுகள் தருகின்ற சந்தோஷங்கள் அதிகம்தான். அத்தகைய நினைவுகளில் குடிகொண்டு அவ்வப்பொழுதுகளில் அழகாய் ரிங்காரமிட்டுச் செல்லும் பாடல்களோடு கோடை பண்பலை 100.5 நினைவி சுகம் நிகழ்ச்சியில் என்ன மாவட்ட நேயர்கள் பேச போகிறாங்க அப்படின்னா, முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் பிறந்த ஊர், உலக புகழ்பெற்ற பாம்பன் பாலம், தனுஷ்கோடி, அரியமான் கடற்கரை அமைந்துள்ள மாவட்டம். முகவை என்று அழைக்கப்படும் ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களை அழைத்து விருப்ப பாடல்களை தர காத்திருக்கிறது இன்றைய நினைவி சுகம். அறிமுக நேயர்களுக்கு 24/24/24 மற்ற அனைத்து நேயர்களுக்கும் 24/24/29. கொடைக்கானலின் முன் இணைப்பியன் 04542. நிகழ்ச்சியோடு ஜி மேரி. இனிய இரவு வணக்கம் நேயர்களே. நிகழ்ச்சிக்கு வரப்போற முதல் நேயரை சந்திச்சிடலாம். வணக்கம்
1: அன்பு சகோதரி ஜெயமேரி அவர்களுக்கு, இனிய இரவு வணக்கம்.
0: உங்களுக்கும் இனிய இரவு வணக்கம்.
1: ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை அருவியில் மாவிழாக்கப்பில் இருந்து மாமனா முனிசாமி பேசுறேன். எனக்கு பிடித்த பாடல் வந்து எஜமான் படத்துல இருந்து ஒரு நாளும் உன்னை மறவாத இந்த பாடல் தாங்க.
0: பாடல் வந்துட்டே இருக்கு.
1: நன்றி. பாடல் வந்து எனது மனைவி வைதிக்கு. நன்றி. வணக்கம்.
0: நன்றிங்க.

0: நேயர்களின் இதயங்களை இசையால் நனைத்துக் கொண்டிருப்பது உங்கள் கோடைப்பண்மலை 100.5. வணக்கம்.
1: வணக்கம் மேடம். திருவாரூரம்.
0: உங்க பேர் சொல்லுங்க. சரிங்க, என்ன பாடல் ரசிக்கலாம்
1: இன்னைக்கு?
0: பாட்டு வந்துட்டே இருக்கு. நன்றிங்க.

0: ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களுக்காக கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். நேரம் 10:14. அடுத்த நேயருக்கு வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கங்க, பேர் சொல்லுங்க.
1: ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் வட்டம் ராமலிங்கபுரம் கலையுறான் என்ற கலைவீரன் பேசுறேங்க மேடம்.
0: என்ன பாட்டுங்க வேணும்
1: மேடம்? மரகத வினை பாடல், மரகத வினை இசைக்கும் நாதம், அந்த பாடலுங்க மேடம்.
0: பாடல் வந்துட்டே இருக்கு, நன்றிங்க.

0: நேயர்களின் இதயங்களை தன் வசப்படுத்தி இருப்பது உங்கள் கோடை பண்பலை 100.5. வணக்கம்
1: கோடை பண்பலை மாவட்டத்துக்கும் இன்னும் இரவு வணக்கம். நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியிலிருந்து முருகன்.
0: உங்களுக்கும் இனிய இரவு வணக்கம். பாடல் சொல்லுங்க.
1: எனக்கு வந்து கும்பகார தங்கையா படத்துல இருந்து தென்றல் காற்று, தென்றல் காற்று.
0: சரி, தென்றல் காற்று வந்து அனுப்பி வச்சிடலாம். நன்றிங்க.

0: தோட்டத்தில் ஒரு நீரோட்டம் கோடை பண்பலை 100.5. நாம் கேட்டுக்கொண்டிருப்பது நினைவி சுகம். அடுத்த நேருக்கு வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்மா. ராமநாதபுரம் மாவட்டம் பனைக்குத்திலிருந்து அன்வர் ராஜா பேசுகிறேம்மா.
0: சரிங்க, என்ன பாடலுங்க வேணும்?
1: எனக்கு வந்து கரும்புவில் திரைப்படத்திலிருந்து மீன் கொடி தேரில் மன்மதராஜன் ஊர்வலம் போயிடும். சிறுவயது பிராயத்தில் என்னோட கூட்டாளியோட ராமநாதபுரம் சென்று படம் பார்த்த அனுபவத்தில் இதை நான் சொல்கிறேம்மா.
0: பாடல் வந்துட்டே இருக்கு, நன்றிங்க.

0: ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் இனிய பங்களிப்போடு கோடை பண்பலையின் ஒரு புள்ளி ஐந்திலிருந்து நினைவி சுகம். நேரம் 10:29. பாடல் கேட்க காத்திருக்கும் நேயருக்கு வணக்கம்.
1: வணக்கம் சகோதரி.
0: வணக்கம்மா, பேர் சொல்லுங்கம்மா.
1: ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடிங்கிற கிராமத்துக்கு மலிதா
0: பேசுறேன்.
1: படம் பேரு அழகான பூக்கள். படம் பேரு அங்கே ஓடிவா.
0: குழப்பத்துல இருக்கீங்க. சரி,
1: படம் பேரு அங்கே ஓடிவா. பாட்டு அழகான பூக்கள் மலர்ந்தாடுமையான
0: அழகான பூக்கள். கோடை பண்பலை நூறு புள்ளி ஐந்துல இருந்து உங்களுக்கான பாடல் நன்றிங்கம்மா.

0: தென்றல் தேரில் இசை உலா கோடை பண்பலை நூறு புள்ளிய ஐந்து நேரம் 10:34 நிமிடம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா.
1: பரமக்குடியில இருந்து நளினி பேசுறேன்.
0: என்ன பாடலுங்க வேணும்?
1: மன்னன் படத்திலிருந்து அம்மா என்று அழைக்கிறார்.
0: பாடல் வந்துட்டே இருக்கு. நன்றிங்க.

0: நாம் இணைந்திருப்பது நினைவே சுகம். நேரம் 10:39. வணக்கங்க.
1: நமது அன்பு அறிவிப்பாளர் ஜி மேரி அம்மாவுக்கு இனிய இரவு வணக்கம்.
0: உங்களுக்கும் இனிய இரவு வணக்கம். பேர் சொல்லுங்க.
1: ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து குமாரமா.
0: சரிங்க. விருப்ப பாடல சொல்லுங்க.
1: புது பாட்டுங்கள் படத்திலிருந்து
0: உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு. நன்றிங்க.

0: மீசை தேன் சிந்தும் பூஞ்சோலை கோடை பண்பலை 100.5. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: ராமநாதபுரம் மாவட்டம் முதலத்தூர் அருகாமையிலிருந்து மயில்வாகனம் பேசுறேங்கம்மா.
0: சரிங்க, என்ன பாடலுங்க வேணும்?
1: எனக்கு வந்து இந்த பொம்முகுட்டி அம்மா படத்துல
0: கண்ணே நவமணியம் பாடல் வந்து நன்றி. நன்றிங்க.
1: சரிங்க.

0: உங்கள் உள்ளம் கவர்ந்த கோடை பண்பலை 100.5 நினைவி சுகம். நேரம் 10:50. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா, பேர் சொல்லுங்க.
1: ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி நந்தினி பேசுறேன்.
0: நந்தினி அம்மாவுக்கு என்ன பாடல் வேணும்?
1: பாலூட்டி வளத்துக்கு நான் பேசுறேன்.
0: பாட்டு வந்துட்டே இருக்கு, நன்றிங்கம்மா.

0: நிகழ்ச்சியோட நிறைவான நேயரை இப்ப சந்திச்சிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் ஆயிரு.
0: வணக்கம்.
1: நான் ராமநாதபுரத்து
0: முத்து.
1: ஆமா
0: சொல்லுங்க, உங்களுடைய விருப்ப பாடல சொல்லுங்க.
1: பொன்னுமணியிலிருந்து
0: உங்களுக்கான பாடல் கோடி பண்பலையின் ஒரு பிள்ளையை இதுல இருந்து நன்றிங்க.

ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களை சந்தித்து நிறைவு பெறுகிறது இன்றைய நினைவே சுகம். நாளைய நினைவே சுகம் திருப்பூர் மாவட்ட நேயர்களுக்காக. நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேயர்களுக்கும் கேட்டு ரசித்த உள்ளங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். ஜி மீரி நன்றி நேயர்களே. இனி இடைவிடாத பாடல்களோடு இரவு சிறகு.

இனிய இரவு வணக்கம் நேர்களே. இருள் நீளும் இரவில் நிலமொழியின் வழியே நினைவுகள் மெதுவாக கதவு தட்டும். நிசப்தமான இரவில் இதயம் மட்டும் பேசிக்கொண்டே இருக்கும். கோடை பன்மலை 100.5 இணைந்து ரசிப்போம் இரவு சிறகை இடைவிடா பாடல்களோடு.

என் மனசில் நேற்று வரைக்கும் எதுவுமே இல்லை. ஆனால் அவன் வந்ததுக்கப்புறம் இப்போ இடமே இல்லை. வெறுமையாக இருந்தேன்னா முழுமையான மாதிரி ஒரு நிறைவு. சுத்தியிலும் பணியாக இருந்தாலும் மனசு வேர்க்குது. என்னடா இது புதுசாக இருக்குன்னு சிரிக்க தோணுது. எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆனால் ஏதோ ஆச்சுன்னு மட்டும் தெரியுது. அவளை மறுபடியும் பார்த்தா இங்கே இருந்துருவேன் இல்லைண்ணா.

கோடை மண்மலை 100.5 இதுவரை கேட்டு ரசித்தோம் இரவு சிறகு. மீண்டும் இரவு சிறகு விரியும் நாளை முன்னிரவு 11 மணிக்கு. கோடை மண்மலை 100.5 இனி நாளை வலம் வரும் நமது நிகழ்ச்சிகள். காலை 5 மணிக்கு அருள் மாலை, 6 மணிக்கு மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயிலின் வசந்த விடியல், 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா, 6:30 மஹிந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், அணில் பாஸ்தா, சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை, GTN காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல், காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூரின் வசந்த விடியல். 6:35 கரூ தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் இடம்பெறும். காலை 7 மணிக்கு சுகமான காலை நிகழ்ச்சியில் பாட்டும் பதமும், போமேக்ஸ் பானிங்கள் ஜெட்டிகள் டயர்களின் தக்கமுக்கு தர்பார், பிரீத்

0: விமன்ஸ் இன்னர்வியரின் இன்று அன்று ஆகியன விளம்பரும். காலை 8 மணிக்கு திருநெல்வேலி மாவட்ட நேயர்களுக்காக மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகிந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்லின் மனதோடு ராகம். 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸின் மனதோடு ராகம். நிகழ்ச்சியில் 8:10 பூமேக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவலும் வலம்பெறும். காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில், அனில் பாஸ்தா, மகிந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்லின் வானவில். நாளை குரலின் குரலாக சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் குமரி எஸ் நீலகண்டன் அவர்கள். காலை 10 மணிக்கு சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டு தாவணி மதுரை, ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல், காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூரின் கலையும் கானமும் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலஜா பரதநாட்டிய கலைஞர் சண்மதி அவர்கள். முற்பகல் 11 மணிக்கு ஏரி சாலையிலிருந்து லேக் எஃப்எம், நண்பகல் 12 மணிக்கு மிஸ்டர் குல் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில், சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டு தாவணி மதுரை, ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல் வழங்கும் மகளிர் நேரம். நாளை படித்ததில் பிடித்ததாக 12:30 மாயவலை மீளவழி. பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 2:15 பொன்னியின் செல்வங்கள், 2:30 வென்றார் வந்தார். சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் நாகப்பட்டினம் மாவட்டம் ஆரோக்கியசாமி அவர்கள். பிற்பகல் 3 மணிக்கு சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி சித்தி கதீஜா அவர்களின் தெரிவில் உயிரெழுத்து நிகழ்ச்சியில் 3:40 பாட்டும் பதமும் இடம்பெறும். மாலை 4 மணிக்கு அனில் பாஸ்தா, தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்லின் வண்ணத்தூரிகை சினிமா கொட்டகையாக. 4:30 பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் ஜாயர்கள், காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூரின் சினிமா கொட்டகை. மாலை 5 மணிக்கு மிஸ்டர் கோல் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயிலின் சித்திர செவ்வானம். 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம். நிகழ்ச்சியில் 5:40 நாவல் நேரம் இடம்பெறும். 5:55 ஆலய தரிசனமும் கேட்கலாம். மாலை 6 மணிக்கு கதம்ப மலர்கள், 6:10 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் ஜாயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை, 6:40 பண்ணையும் பசுமையும் இடம்பெறும். இரவு 7 மணிக்கு கட்சவி வழியாக நேயர் விருப்ப பாடல்களை கேட்கலாம் ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில். இரவு 8 மணிக்கு இளமை பேசுகிறது, 9 மணிக்கு குடை தென்றல் விருந்தினர் விருப்பமாக. நிகழ்ச்சியை சிறப்பிக்கிறார் தூத்துக்குடி மாவட்டம் சுசில்குமார் அவர்கள். 10 மணிக்கு நினைவே சுகம் திருப்பூர் மாவட்ட நேர்களுக்காக, முன்னிரவு 11 மணிக்கு விரியும் இரவு சிறகு இவையாவும் கோடை பண்பலை 100.5 நாளை வலம்பெறும் நமது நிகழ்ச்சிகள்.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் நல்குறவு குரல் எண் 1044.

0: நல்ல குடியில் பிறந்தவர்கள் கூட நல்ல வார்த்தைகள் பேசாத கொடுமையை வறுமை கொண்டு வந்து சேர்க்கும். குறள் எண் 1044 அதிகாரம் நல்குறவு.
1: இற்பிறந்தார் கண்ணேயும் இன்மை இழிவந்த சொற்பிறக்கும் சோர்வு தரும்.
0: நல்ல குடியில் பிறந்தவர்கள் கூட நல்ல வார்த்தைகள் பேசாத கொடுமையை வறுமை கொண்டு வந்து சேர்க்கும். குறள் எண் 1044 அதிகாரம் நல்குறவு.
2: கோடை பண்பலின் ஒரு புள்ளி ஐந்தின் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நமது நிகழ்ச்சிகளை காலை மணி 4:51 இதே அலைவரிசை 100.5 மகாஹெர்ட்ஸில் கேட்டு மகிழ அன்புடன் அழைக்கின்றோம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறோம். வணக்கம். ஜெய் ஹிந்த். 1 இதே அலைவரிசை 100.5 மகாஹெர்ட்ஸில் கேட்டு மகிழ அன்புடன் அழைக்கின்றோம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறோம். வணக்கம். ஜெய் ஹிந்த்.

விடியல் நேர வணக்கம் நேயர்களே. இசைக்கு மயங்குபவன் மனிதன் மட்டுமல்ல, இறைவனும் தான். ஆதலால் தான் இறை வழிபாட்டில் எல்லாம் தவறாமல் இசைக்கும் இடம் உண்டு. இன்றைய விடியலில் இறைவனை வணங்கி இசையாக மலருகிறது கோடை பன்மலை 5.5 அருள்மாலை.

நேரம் விடியற்காலை 5:16. இல்லங்களிலும் நேய உள்ளங்களிலும் இறை கீதம் இசைத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 அருள்மாலை.

அதிகாலை வேளையில் அருள் தரும் பக்தி பாக்களை ரசித்துக் கொண்டிருக்கிறோம். கோடை பன்மலை 100.5 அருள் மாலையில் நேரம் விடியற்காலை 5:30.